0: இயேசு கிறிஸ்துவின்
1: திருநாளும் உங்களுக்கு கிருபையும்
0: சமாதானமும்
1: உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய கடிதத்தை எழுதும் பொழுது அல்லது நிருபத்தை எழுதும் பொழுது முதல் வசனத்திலேயும் மூன்றாவது வசனத்திலேயும் இரண்டு அல்லது மூன்று மிக முக்கியமான காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, தேவனுக்குள் இருக்கிற சபை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவனுக்குள் இருக்கிற சபை. ரெண்டு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபை. மூணாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து. இந்த சபை எப்படிப்பட்ட சபையாம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. அல்லேலூயா. அப்போ தேவனுக்குள் இருத்தல், கிறிஸ்துவுக்குள் இருத்தல், தெரிந்து கொள்ளப்படுதல். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்குள் இருத்தல், கிறிஸ்துவுக்குள் இருத்தல், தேவனால் தெரிந்து கொள்ளப்படுதல். பாருங்க, இந்த நாட்களில் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற என் நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்குள் இருக்க வேண்டும், ரெண்டு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், மூன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தான் இயேசப்பா விரும்புகிறார். ஆமென். தம்பி, நீங்கள் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், உங்களை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன? என் பிள்ளை தேவனுக்குள் இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சந்தோஷப்படணும். என் பிள்ளை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று சந்தோஷப்படணும். என் பிள்ளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆமென் பரலோகம் சந்தோஷப்படணும். அதனால நீங்க எப்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இயேசுப்பா தேவனுக்குள் இருக்க கிருபை தாரும். தேவனுக்குள் இருக்கின்ற ஸ்தோத்திர அனுபவம் வாக்கு தத்தம். என்ன? தேவனுக்குள் இருக்கிற அனுபவம் வாக்கு தத்தம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் ஆத்ம ரட்சிப்பு. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கறது அனுபவம் தேவனுடைய திட்டங்களுக்கு உட்படுதல். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவனுடைய திட்டங்களுக்கு உட்படுதல் அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். வாக்கு தத்தங்களுக்கு உட்பட வேணும், ரட்சிப்புக்கு உட்பட வேணும், தேவனுடைய திட்டங்களுக்கு உட்பட வேணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், அவனுடைய அனுபவம் என்ன? அல்லது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, ரோமர் 6 அதனுடைய 11 எடுங்க. ரோமர் 6 அதனுடைய 11 வாக்கியத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
0: அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நம்ம அந்த ரோமர் 6 ஒன்று முதலான வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், கிருபையை குறித்தும் பாவத்தை குறித்தும் முதல் வசனத்திலே சொல்லுகிறார். ரெண்டாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஆமீன் பாவத்திற்கு மரித்தல் அப்படிங்கிற ஒரு பகுதியை குறித்து பேசுகிறார். மூணாவது வசனத்திற்கு நாம் வரும் பொழுது, கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்றவர்கள். அப்ப கவனிங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது, ஏன் இந்த சபையில் ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிற ஒரு சாக்கிரமந்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இயேசு ஞான ஸ்நானம் என்கிற ஒன்றை அவர் வைக்க காரணம் என்ன? இதுவரை பாவத்திற்குள்ளாக இருக்கிறவன் ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி. புரியுதா? அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், யாரும் சபைக்குள்ளே வருவதற்காக ஞான ஸ்நானம் பெறவில்லை, கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பின்னால இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், பிரதர் ஞானஸ்நானம் எடுங்க, ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்கள் அப்படின்னு உங்களுக்கு உபதேசம் பண்ணப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் சபைக்கு உள்ளே வருவதற்காக அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளே கடந்து வரும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மகள் வேதாகமத்தின் நீங்க எல்லாம் நம்ம சபையில ஞானஸ்நானம் எடுத்தவங்களா இருந்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஞானஸ்நான வகுப்புகள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருப்பேன். ஞானஸ்நானத்தை எதற்கு ஒப்பிடுகிறோம், நல்லா கவனிங்க, பேப்டிசம் ஞானஸ்நானத்தை எதற்கு ஒப்பிடுகிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ குழந்தை ஞானஸ்நானத்தை குறித்து நான் உங்களோடு பேசவில்லை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென் மூழ்கல் ஞானஸ்நானத்தை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். எத்தனை வயதில் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார்? தன்னுடைய 30வது வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை பெற்றார். ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா எதற்காக ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, சில முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன். இப்ப நம்ம படிச்சோம் கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு வெளியிலே மரணம், கிறிஸ்துவுக்கு உள்ளே ஜீவன். அப்ப கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞானஸ்நானம் பெறுகிறோம். இது எதற்கு ஒப்பனை தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். அதுதான் நம்ம என்ன செய்கிறோம், ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனை? இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மரணம், அடக்கப்படுதல், உயிர்த்தெழுதல். அதனால தான் நம்ம ஊரில் செத்தவங்களை எப்படி அடக்கம் பண்ணுகிறோம், தோத்திரம் பாடியில் 10 துளி தண்ணியை ஊற்றிட்டு அந்தால வச்சுட்டா போகிறா, கொண்டு என்ன செய்கிறோம், ஒரு குழிக்குள்ளே இறக்கி மல்லாக்க போட்டு மேலே மண்ணை போட்டு மிதிக்கிறோமா இல்லையா? என்ன ஞானஸ்நானத்தில் நான் மிதிக்கிறது இல்லை, என்ன வா பிளந்து போகும், எனக்கு உலக கேசுக்கு போக முடியாது. அதனால அதுதான் மரணம், அடக்கப்படுதல், உயிர்த்தெழுதல், அதுதான் ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நம் சரீரத்தில் தரித்து கொள்ளுதல், அடக்கம் பண்ணப்படுதலை நம் சரீரத்தில் தரித்து கொள்ளுதல், உயிர்த்தெழுதலை நம் சரீரத்தில் தரித்து கொள்ளுதல். அதனாலதான் எல்லாரும் அவசியம் என்ன செய்ய வேணும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேணும். கர்த்தரை கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் யாருக்குள்ளே இருக்கிறீர்கள் சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்கிறீர்கள், யாருக்குள்ள இருக்கிறீர்கள்? சரி, அடுத்த கேள்வி கேட்கிறேன், எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்போம். அப்ப இந்த கேள்வியை நீங்க என்ன செய்யணும், எப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க, பரவாயில்லாம இருக்கிறேன். சில சொல்லுவாங்க ஸ்மாரா போகுது அப்படி சொல்லுவாங்க சில ஆட்கள். அதை விட அம்மே தோத்திரம் எதுல டிக்ஷனரியிலே இல்லாத ஒரு வார்த்தை இருக்கு, என்ன போகுதுன்னு. அதை கேட்கல நானு, நல்ல எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிழைத்திருக்கிறன்னா, உயிருள்ளவராக இருக்கிறோமா, ஆத்மீகத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நாம் மறுபடியும் செத்தவர்களாய் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி, கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் கண்டிப்பா ஞானஸ்நானம் பெற்றுக்கிடணும். ஏன்னா கிறிஸ்துவுக்கு உள்ள வருகிறது ஞானஸ்நானத்தினால. அப்போ வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம், மறிக்க தான் போகிறோம். கண்டிப்பாக ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம், மறிக்க தான் போகிறோம். மறிக்கும் பொழுது எப்படி மறிக்கணும், கிறிஸ்துவுக்குள் மறிக்கணும். சொல்லுங்கள் அந்த வார்த்தையை, கிறிஸ்துவுக்குள்ளாகணும், கிறிஸ்துவுக்குள் வாழணும், கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும், ரட்சிக்கப்பட்டவங்களாகவே மரிக்கணும். தெரியா, கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். இயேசு வரும்பொழுது யாரை கத்தர் முதலாவது உயிரோடு எழுப்புவார்? நல்லா கவனிக்கணும், இயேசு வரும்பொழுது யாரை முதலாவது உயிரோடு எழுப்புவாராம்? ஒன்று தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனங்களின்படி, ஆமே, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவனுடைய, அந்த வசனத்தை பேசுங்க, தேவனுடைய எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். எல்லாரும் சொல்லுங்க, வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அடுத்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும்னா கிறிஸ்துவுக்கு உள்ளாகணும். எதன் மூலமாக? ஞான ஸ்நானத்தின் மூலமாய். கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும்னா வாழ்க்கை முழுவதும் ஏனோ தானோன்னு வாழப்படாது, யாருக்குள்ள வாழணும்? கிறிஸ்துவிற்குள்ளே வாழணும். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரிக்கலாம். இயேசு வரும்பொழுது யாரை கர்த்தர் உயிரோடு எழுப்புவாராம்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சொல்லுங்க, ஞானஸ்நானம் பெற்றா கடந்தீரும்னு சொன்னது தப்பு, ஞானஸ்நானம் பெற்றா கல்யாணம் நடக்கும்னு சொன்னது தப்பு, ஞானஸ்நானம் பெற்றா கொடுத்த பணம் கிடைக்கும்னு நினைச்சது தப்பு. ஞானஸ்நானம் எதற்கு பெறுகிறோம்? கிறிஸ்துவுக்கு உள்ளாகவும், கிறிஸ்துவுக்குள் வாழவும், கிறிஸ்துவுக்குள் மரிக்கவும். அப்படி மரித்தால்தான் கிறிஸ்துவின் வருகையில் காணப்படவும். இயேசு ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனை தெரியுமா? இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இன்னொன்று, ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனை அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் எங்க இருக்கிறாங்க? எகிப்திலே சிறைபட்டு இருக்கிறாங்க. இவங்க 430 வருட சிறை இருப்பை மாற்றி, நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இவங்க என்ன செய்யறாங்க, 430 வருடங்கள் சிறையிருப்பில் இருந்து வெளியே வருகிறார். இப்ப என்ன நடக்குது? முதலாவது அவர்களை தேவன் கடக்க பண்ணினது எந்த இடம்? எதை கடக்க பண்ணினார்? செங்கடலை கடக்க பண்ணினார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, செங்கடலை கடக்க பண்ணினார். நீங்க நல்லா கவனிங்க, ஜீவனுக்கும் மரணத்திற்கும் இடையில் உள்ள கடக்க வேண்டிய ஒரு பகுதி தான் செங்கடல். வாக்குத்தத்தத்திற்கும் அழிவுக்கும் இடையில் உள்ள கடக்க வேண்டிய ஒரு இடம்தான் செங்கடல். புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா அடிமைத்தனத்திற்கும் சுதந்திரத்திற்கும் இடைப்பட்ட இடம்தான் இந்த செங்கடல். நீங்க நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலாம் சமுத்திரத்தை ஜலத்தை கடந்த பொழுது, நீங்க நல்லா கவனிங்க, கடந்த பொழுது அடிமைத்தனத்தின் எல்லையை விட்டு நாமேன் சுதந்திரத்தின் எல்லைக்குள் நுழைந்தார்கள். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க நல்லா கவனிக்கணும், கானானின் எல்லைக்குள்ள வருகிறாங்க. அடிமைத்தன இருப்பு கனவாய் என்று சொல்லப்படுகிற எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே, விடுதலையின் எல்லைக்குள்ளே, வாக்குத்தத்தின் எல்லைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனை என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் அமை செங்கடலை கடந்த அந்த அனுபவத்திற்கு ஒப்பனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, புரியுதா? உங்களை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், நீங்க நல்லா கவனிங்க. ஏன் ஞானஸ்நானம் எடுத்தா உங்களுக்கு நல்லதுன்னு பாஸ்டர் சொல்றேன் தெரியுமா? நாம் செங்கடலை கடக்கிறது வரைக்கும் இத்தனை வருடங்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வோனும் அவனுடைய கூட்டத்தாரும் அவனை என்ன செய்துட்டு இருந்தாங்க? பேசுங்க பிரதர். அவங்களுக்கு பின்னாலேயே என்ன செய்துட்டு இருந்தாங்க? வந்துகிட்டே இருந்தாங்க. அது வரையிலும் அடிமை தனம் பின்தொடர்ந்தது. எல்லாரும் சொல்லுங்க, இது பத்தாது, சத்தமா சொல்லுங்க. ரெண்டு, மரண பயம் அவர்களை பின்தொடர்ந்தது. சொல்லுங்க அந்த வார்த்தையை, மரண பயம் அவர்களை பின்தொடர்ந்தது. மூன்று, அடிமைத்தனம். முதல்ல என்ன சொன்னேன், அடிமைத்தனம் இல்லையா. இரண்டாவது என்னது, மரண பயம். மூன்று, பட்டயம் அவர்களை பின்தொடர்ந்தது. சொல்லுங்க, பட்டயம் அவர்களை என்ன செய்துச்சு? நீங்க நல்லா கவனிக்கணும், அடிமைத்தனம் ஃபாலோ பண்ணுது அவர்களை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு வல்லமை அவர்களை ஃபாலோ பண்ணுது. மூன்று, ஒரு பட்டயம் அவர்களை அழிக்கும்படி அவர்களை ஃபாலோ பண்ணுது. ஆனா எப்பொழுது அவர்கள் செங்கடலை கடந்தார்களோ, இவர்கள் ஜீவனுக்கு ஏதுவாய் வந்தாங்க. இவர்களை பின்தொடர்ந்த சகல வல்லமைகளும் அந்த சமுத்திரத்திலே அழி போயிற்று. ஆமென். சுவாசிக்கிறீங்களா? அதுதான் ஞான ஸ்நானத்திலே நடைபெறுகிற காரியம். ஞான ஸ்நானம் என்று சொல்வது இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடக்கும் நிலைமைகளுக்கு ஒப்பானது என்பதை பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில் சில அடிமைத்தனங்கள் பின்தொடருகிறதை பார்க்கிறேன், சில தோல்விகள் பின்தொடருகிறதை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் பின்னால பார்த்து பார்த்து தான் நடக்கிறேன். சில ஆட்களை பார்த்திருக்கீங்களா? ஆமா, நம்ம வேற ஒண்ணும் வேண்டாம், ராத்திரி ஆராதனைக்கு நீங்க கொஞ்சம் பிந்தி வந்துட்டீங்க, மேல வண்டியை வச்சுக்கிட்டு கிடுகிடுகிடுன்னு இறங்கி வரீங்கன்னு வைங்க, இங்க பாடுற பாட்டு உங்களுக்கு கேக்குது, ஆனாலும் அடிக்கடி பின்னால திரும்பி திரும்பி வருவீங்களா இல்லையா? சில ஆட்கள் அப்படித்தானே வருவாங்க. தைரியம் இருக்கு, ஆனாலும் அப்ப ஏதாவது என்னை பின்தொடருகிறதா என்று சொல்லுகிற ஒரு பயந்தே. அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க, அதுவரையும் பின்னால திரும்பி திரும்பி பார்த்தா அவன் வர்றானா, பிரச்சனை தொடருகிறதா, ஆபத்து தொடருகிறதா, தீமை தொடருகிறதா, மரணம் தொடருகிறதா, பட்டயம் தொடருகிறதா, அழிவு தொடருகிறதா, சத்துருவின் சவால் தொடருகிறதா என்கிற பயம் அவர்களை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா எப்பொழுது அவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்களோ, இத்தனை வருடங்கள் அவர்களை பின்தொடர்ந்து அத்தனை மரண கட்டுகளும், அத்தனை சாபங்களும், அத்தனை அடிமைத்தனங்களும் அங்கே புதைக்கப்பட்டது. மரணம் புதைக்கப்பட்டது, தோல்வி புதைக்கப்பட்டது, அமைச்சர் அமை தோத்திரம், சத்துருவின் பட்டயம் புதைக்கப்பட்டது. எத்தனை பேர் சோதரன் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி காண்பதில்லை. மக்களே, தெய்வ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் பெற்றா ஒரு எல்லையை விட்டு இன்னொரு எல்லைக்குள் நீ நுழைகிறாய். அது உலகத்தின் எல்லை, இது கிறிஸ்துவுக்குள் வருகிறாய். இது கிறிஸ்துவின் எல்லை. கிறிஸ்துவின் எல்லையில் மரணம் இல்லை, அது ஜீவனுக்கு ஏதுவான எல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்தில் இருக்கிற சில குடும்பங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த இடத்தில் இருக்கிற சில குடும்பங்கள் இன்றைக்கு வரையிலும் சத்துருவினுடைய ஆயுதங்களை முழுங்க பண்ணி தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கிறாங்கன்னா, ஆமீன், கிறிஸ்துவுக்குள் எல்லைக்குள் வந்த ஒரே காரணத்தினாலேங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அமே, பேதுருவை முரத்திலிட்டு புடைக்கும்படி சாத்தானுக்கு விருப்பம் உண்டு, ஆனால் இயேசுவினுடைய அனுமதி இல்லாமல் அவனால் தொட, சொல்லுங்க அந்த வார்த்தையை, தொட. அதுதான் கிறிஸ்துவின் எல்லை. மக்களே, நீ எப்பவும் புரிஞ்சுக்கிடணும். பிரதர், நீங்க எப்பவும் புரிஞ்சுக்கிடுங்க. ஆமென். தோத்திரம், அவனுக்கு ஆசைதான், அவனுக்கு ஆசைதான். யாருக்கு? பிசாசுக்கு ஆசை. பேதுருவின் விசுவாசத்தை தகர்க்கணும், பேதுருவனுடைய ஜப ஜீவியத்தை தகர்க்கணும், பேதுருவனுடைய ஆராதனையை தகர்க்கணும், பேதுருவனுடைய குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை தகர்க்கணும், இவனை எப்படியாவது தொழில நஷ்டப்படுத்தணும், இவனை விசுவாசத்தை விட்டு விலக்கணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி அவன் செய்யறான், அன்னைக்கும் செய்யறான், இன்னைக்கும் செய்யறான். ஆனா அவனால ஒண்ணு செய்ய முடியாத காரணம் என்ன தெரியுமா? இவன் யாருடைய எல்லைக்குள் இருக்கிறான்? கிறிஸ்துவின் ஜீவனுக்கு ஏதுவான எல்லைக்குள் இருக்கிறபடியினால் அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனாலதான் ஞான ஸ்நானம் பெற்ற பிள்ளைகளே, நான் எப்போதும் சொல்லுவேன், நீங்க பிள்ளைகள் எப்போதும் கிறிஸ்துக்குள்ள நின்று கிடணும்னா, ஞான ஸ்நானம் பெறாதவங்க ஞான ஸ்நானம் பெறணும். நீங்க இந்த சபைக்குள்ள வாங்கன்னு நான் சொல்லலடா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாங்கன்னு சொல்றேன், சரியா? கிறிஸ்துவை விட்டு போகாத. ஏன் சொல்றேன்னா, கிறிஸ்துவை ஆண்டவரே உம்மை விட்டு விலகுகிற யாவர் என்ன செய்வாங்க? வெட்கப்படுவார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், அவன் புதிதாக்கப்படுகிறான். இதுவரை மரணத்தை சுமந்தவன் இப்பொழுது ஜீவனை சுமக்கிறான். இப்பொழுது பயத்தை, இதுவரை பயத்தை சுமந்தவன் இப்பொழுது தைரியத்தை சுமக்கிறான். இதுவரை தோல்வியை சுமந்தவன் இனி ஜெயத்தை சுமக்கிறான். இதுவரை அச்சத்தை சுமந்தவன் இனி ஆராதனையை சுமக்கிறான். ஏன் சொல்லுகிறேன், அவன் அமை தோத்திரம் பட்டயத்தின் எல்கையை விட்டு ஜீவனுக்கு ஏதுவான எல்லைக்குள் வந்திருக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் அமீன். வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ என்ன செய்வதில்லை, காண்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவை முரத்திலிட்டு புடைக்கும்படி விரும்பிய சாத்தான் ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்கிறான். ஆண்டவர் அவனுடைய விசுவாச விலகீனத்தை கண்டு அனுமதி அளிக்கவில்லை. சில குடும்பங்களை இதற்கு முன்பே தகர்த்து இருக்கின்ற இடத்தில் நிரந்தர விலாசமற்று போகும்படி சத்துரு திட்டமிட்டான். ஆனாலும் நீ கிறிஸ்துவுக்குள் வந்த நாளை தெய்வம் மறக்கவில்லை. நீ கிறிஸ்துவுக்குள் வந்த நாளை தெய்வம் மறக்கவில்லை. அவருடைய எல்லைக்குள் இருந்தபடியினால் இதுவரையிலும் சத்துரு உன்னை ஜெயிக்கவில்லை. அதான் உண்மை. அல்லேலூயா. உன்னுடைய போதகராகிய என்னுடைய திறமை அல்ல, நீ இருக்கின்ற சபையினுடைய திறமை அல்ல, நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால், உன் குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால், ஞான ஸ்நானத்தினாலே ஆமீன் வாக்குத்தத்தத்தின் எல்லைக்குள் நீ வந்தபடியினால், என் அன்புக்குரிய பிள்ளையே, இதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய வாழ்க்கை கிருபையாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இவர்கள் ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிற இந்த செங்கடலை கடந்த பொழுது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நேராய், மரண பயத்திலிருந்து தைரியத்திற்கு நேராய், அடிமைத்தனத்திலிருந்து அமை சுதந்திரத்திற்கு நேராய் வருகிறார்கள். அருமையான பிள்ளைகளே, கிறிஸ்து உள்ளாக, கிறிஸ்துவுக்கு உள்ளாகுதல் அப்படி என்றால் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே வருதல். நோவாவின் பேழைக்கு சமம். நீங்க நல்லா கவனிங்க. அழிவு வந்த பொழுது பேழையில் காக்கப்பட்டார்கள். அழிவு மாறின பொழுது பேழையில் இருந்து இறங்கி வந்தார்கள். அந்த சமுத்திரத்தை, அந்த ஜலப்பிரளயத்தை அவர்கள் தாண்டின பொழுது ஒரு பாதுகாத்த. அன்புக்குரியவர்களே, அமீன். தேசத்திலே அழிவு வந்த பொழுது பேழைக்குள்ளே ஜனங்களை ஏற்றினார். கதவு மூடப்பட்டது, தேசம் அழிந்து போயிற்று. ஆமை தண்ணீர் வற்றின பின்பு அங்கே பேழைக்குள் இருந்தவர்கள் இறக்கிவிடப்பட்டார்கள். அதுபோல ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்க நல்லா கவனிங்க. பேழையில் என்ன சம்பவிப்பதோ, நோவாவின் காலத்தில் என்ன சம்பவித்ததோ, அதுவே மனுஷகுமாரனுடைய காலத்தில் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியிலே ஒரு பெரிய அழிவு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து காக்கப்படுவதற்காக, அந்த அழிவு என்று சொல்வது உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். ஒரு கொடுமை தேசத்தில் இருக்கிறது. அதற்கு முன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்திலே அவர் வருவார். அவர் வரும்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருடங்களில் மத்திய ஆகாசத்திலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் மனவிருந்து நடைபெறும். அந்த 7 வருடங்கள் பூமியிலே முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம் என்றும், 2வது 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் என்றும் கொடிய வேதனை உண்டாயிருக்கும். அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமீன் மத்திய ஆகாசத்திலிருந்து தம்முடைய வல்லமையுள்ள மகிமையோடு பரிசுத்தவான்களாம் தேவ பிள்ளைகளோடு அவர் இறங்கி வருவார். பூமியில் அழிவு இருக்கும், ஆனால் தேவ ஜனங்கள் மகிமையான மத்திய ஆகாசமாம் வேலைக்குள் காக்கப்பட்டது போல இன்றைக்கு பகல் வேளை உனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதற்காகவே ரட்சிக்கப்பட்டாய், இதற்காக
2: இதற்காகவே ஞான ஸ்நானம் பெற்றோம். இதற்காகவே இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி, பேழைக்கு உள்ளாகும்படி, மீட்புக்குள்ளாகும்படி, பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்ற நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்.
1: சொல்லுங்க, இன்று இதுவரையிலும் ஞான ஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அது ஒரு சபையின் சாக்கிரமந்தாய் கருதி வருகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், அது சபையின் ஒழுங்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய பாதுகாவல், அதுதான் ஞான ஸ்நானம். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்கு உள்ளே வரும்படிக்கு ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், அன்பான பிள்ளைகளே, ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே நடக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவனம் பண்ண வேண்டும். கண்டபடி வாழ்வதற்கு தேவன் உங்களை அனுமதி அளிக்கவில்லை. ஆமென். ஒன்றிகள் மரணம் இல்லது, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்த வருகையில் நாம் அவரோடு கூட காணப்படுவோம். ஆனால் அந்த நாள் வரையிலும் அவருடைய எல்லையில் இருக்கிற பிள்ளை, ஆமென், தீங்கு துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதும் உங்களை சேதப்படுத்தும். Hallelujah.

ஆமாண்டவரே, நீர் செய்கிற அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஏராளம். நாங்கள் உம்மை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். We just want to worship you for all the blessings you poured out in our lives. Hallelujah.

நன்மைகள், கணக்கிட முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை எண்ணிவிட முடியுமோ? கணக்கிட்டு பார்த்திட முடியுமோ? அத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. We worship you, Jesus.

நம்முடைய வாழ்க்கையில் அநேக நண்பர்கள் எப்படி உருவாயிருப்பாங்கன்னா, அவங்க செய்த ஒன் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், ஒரே ஒரு நல்ல காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருப்பாங்க, ஒரு நன்மை செஞ்சுருப்பாங்க. ஒரு அறிமுகமே இல்லாத ஒருவரை நம்முடைய வாழ்நாள் நண்பர்களாக கூட மாற்றினோம். ஒரு நன்மை பெருசாக எதுவும் செஞ்சிருக்க மாட்டோம். நம்மளுடைய கஷ்டத்தில், நம்முடைய தேவையின் மத்தியில் யாராச்சும் ஒரு நன்மை செஞ்சவங்க கூட நம்முடைய வாழ்க்கை நண்பர்களாக மாறிடுறாங்க. நினைக்கிறேன் நம்முடைய தேவன் ஏதோ ஒரு நன்மை ரெண்டு நன்மை இல்லை, என்ன முடியாத நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அப்போ எவ்வளவு அதிகமாக நான் நன்றி உள்ளவர்களாக நம்ம அந்த இடத்துல இருக்கணும். நீ செய்த நன்மைகளை நான் எண்ணி எண்ணி நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. We just worship you, Lord.

வார்த்தை திரும்ப திரும்ப, எண்ணற்ற நன்மைகள், எண்ணற்ற நன்மைகள். நம்ம உட்கார்ந்து ஒண்ணுனா எண்ண ஆரம்பிச்சோம்னா அதை எண்ணி முடிக்கவே முடியாது. அத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். என்னை அளவற்ற அன்பினால் என்னை அணைத்தார். எண்ணற்ற நன்மையினால் நம்மை நிரப்பினார்.

செய்த நன்மைகள் ஆயிரம், எண்ணற்ற நன்மைகள். தேவன் நம்மளை எண்ணி பார்க்க அழைக்கிறார். Count your blessings. Count your blessings. ரெண்டு விதங்களை எண்ணலாம். ஒன்று, ஆண்டவர் யோப போல ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது 3000 ஆடுகள், 500 ஏறுமாடுகள், 500 கழுதைகள், ஒட்டகங்கள், இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ். சில வேளையில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் வந்து நம்ம கண்களுக்கு முன்பதாக அப்படியே இருக்கும். ஆண்டவர் இதுக்காக நன்றி, இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. யூ கேன் கவுண்ட் சம் பிளெஸ்ஸிங்ஸ். ஒரு விதம் அது, பட் இன்னொரு விதம் இருக்கு. என்னன்னா, இதில் ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் என்ன வைக்கிறார், பட் இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது, ஆண்டவர் என்ன சொன்னார், வானத்தை அண்ணாந்து பார், அது நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் நீ என்ன, சமுத்திரத்தின் மணலை என்ன கூடுமானால் என்ன. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார். யோபுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தவன் என்ன, ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன வச்சார். நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டுமே செய்யணும். ஒன்று, என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நான் என் கண்களால் பார்த்து நான் ஆண்டவருக்கு எண்ணி நான் அதுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னொன்று இருக்கு, அது அதை விட பெரிய நன்றி. அது என்னன்னா, ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நான் இன்னும் பார்க்கல, என் காதில் நான் கேட்கல, அது என் சிந்தையில் உணரலை, ஆனால் என்னுடைய விசுவாச கண்களில் நான் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன். I'm counting all the blessings that you have in store for me. எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஆபிரகாம் ஆண்டு அப்படி தான் நடத்தினார். என்னப்பா, இன்னும் ஒரு பிள்ளை இல்லை, ஆனால் ஆண்டு சந்ததிகளை ஆண்டு அவனுக்கு என்ன சொன்னார், நட்சத்திரங்கள் அளவு என்ன சொன்னார்,

ஆண்டவரே, நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். We thank you, Lord. We thank you, Father. We thank you, Father.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 16:23-24-25 வசனத்தை நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. அப்போஸ்தலர் 16:23, அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்பாவில் இங்கே நாம் பார்க்கிறோம், பவுலுக்கும் சீலாவுக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. பவுலும் சீலாவும் ஊழியம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே அந்த அவர்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி அவர்களை அடித்து நொறுக்கி சிறைச்சாலை தலைவனிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு அவர்களை உட்காவல் அறையிலேனாக்கா பயங்கரமான தண்டனை, சாதாரண அறையில் வைக்கல, உட்காவல் அறையிலே வைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனாலே இந்த பவுல் சீலாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 4 காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, அவர்கள் வேதனையை மறந்து இருந்தார்கள். வேதனை வேளையில் வேதனையை நினைத்து அவர்கள் சோர்ந்து போகவில்லை. துன்பத்தை நினைந்து அவர்கள் துவண்டு போகவில்லை. வேதனையை மறந்தார். அடிப்பட்டு அவனை தொழுமரத்தில் கட்டி வைத்து அந்த கால்களெல்லாம் கட்டு போட்ட பிறகும் அவர்கள் எத்தனையோ ரத்தம் வந்திருக்கும், ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்கிறாங்க, அதை பற்றி அவர்கள் கவலைப்படலை. மொதல் இன்றைக்கி நம்ம அந்த நேரத்தை அந்த இடத்துல நாம் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்கள் வேதனையை மறந்தார்கள். அவர்களுடைய அடிகளும் அநேக அந்த நெருக்கத்திலிருந்து அவர்கள் என்ன செஞ்சா அதை மறந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தது, நடுராத்திரியில் உறங்காமல். நடுராத்திரியில் உறங்குவாங்க, வேதனையோட அடிபட்ட ரத்தம் வந்ததுன்னா என்ன செய்வாங்க, டயர்டாகி அவங்க படுத்து தூங்கணும். ஆனால் நடுராத்திரியில் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தூங்கவில்லை. இன்றைக்கி அநேகர் இன்னைக்கு பிரச்சனை வந்துச்சுனாக்கா என்ன செய்யலை, மூச்சுக்கிட்டு தூங்காமல் அழுதுகிட்டு இருக்கிறோம் அன்பாலே. ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. நடுராத்திரியை அவர்கள் பொருட்படுத்தாமல் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம். 3வது காரியம், ஜெபித்தார்கள். என்ன செஞ்சாங்க, நடுராத்திரியில் தூங்காமல், நடுராத்திரியில் ஐயோ டயர்டாக இருக்குது ரத்தம்லாம் சிந்து போச்சு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாமல் வேதனைப்படாமல் நடுராத்திரியை மறந்து அவர்கள் என்ன செஞ்சாங்களாம். 3வது காரியம், ஜெபித்தார்கள். 4வது காரியம், துதித்து பாடினார்கள்னு பார்க்குறோம். இந்த 4 காரியத்தை குறித்து நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், சிந்திச்சு பார்த்தேன். என்னென்னா, இன்றைக்கி நம்ம அந்த ஸ்தானத்தில் இருந்தால் நாம் என்ன செய்வோம். அன்பாவிலே வேதனையோடு நாம் வாழ்வோம். வேதனையை நினைத்து அழுது கொண்டு படுத்து அப்படியே தூங்கியிருப்போம். ஆனால் நடுராத்திரியில் அவங்க என்ன செய்யலை, தூக்கத்தை மறந்து வேதனையை மறந்து ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பாவிலே அவங்க எப்படி ஜெபித்திருப்பார்கள் இந்த கட்டத்தில். இன்றைக்கி நாம் எப்படி ஜெபிக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு வரும்போது நாம் எப்படி ஜெபிக்கிறோம், அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்பதற்கு நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பாவிலே அவர்கள் ஜெபித்தார்கள். அழுது புலம்பி ஜெபிக்கவில்லை. அழுது புலம்பி ஜெபித்திருந்தாருன்னா துதித்து பாடியிருக்க மாட்டாங்க, துக்கமாக இருந்திருப்பாங்க. துதித்து பாடுறதுக்கு பற்றி துக்கப்பாட்டு பாடுவாங்க. இன்றைக்கி நாம் சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு பாடு பாடுவோம். நம்ம துக்கமாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு துக்க பாட்டை பாடிக்கிட்டு இருப்போம், வருத்தமாக நம்ம மனசுக்கு ஆறுதலாக. அன்பாவிலே இந்த உன்திரு ஆழினிலே இறைவா அந்த பாட்டு, யாரிடம் செல்வோம் இறைவா என்ற பாட்டெல்லாம் இன்றைக்கி மரண வேளையில் மற்ற நம்ம சோகமான வேளையில் நம்முடைய சோகத்தை பிரதிபலிக்கும்படியாக என்ன செய்வோம், பாட்டெல்லாம் பாடுவோம், துதிக்க மாட்டோம். அன்பால் இங்கே பாருங்கள், அவங்க வேதனையை மறந்து, அவங்க நடுராத்திரியும் மறந்து அவர்கள் துதித்து ஜெபித்தார்கள். ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபிக்காமல் சோத்திரம் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, ஆண்டவரே நான் உனக்கு தானே ஊழியம் பண்ணோம், உங்களை பற்றி தானே நாங்கள் சொன்னோம், இவங்க இப்படி என்னை அடிச்சிட்டாங்களே, இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டாங்களே, வலிக்குதே ஆண்டவரேன்னு ஓன்னு அழுது இருந்தாங்கனாக்கா, அழுது ஜெபித்திருந்தாங்கன்னா, புலம்பி ஜெபித்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு துதி பாடல் வராது, அழுகை பாடல் வரும், ஆறுதல் பாடல் வரும். அன்பால் இவங்க ஜெபிக்கும் போதே அவர்கள் ஸ்தோத்திரித்து ஜெபித்திருப்பார்கள், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் இன்னைக்கு பாடுகள் பட்டோம், வேதனைகளை அனுபவித்தோம், அடிகள் பட்டோம், எங்களுக்கு சோதனை வந்தது, நெருக்கம் வந்தது, பெரிய பெரிய குற்றவாளிகளை தான் அந்த கழுகு மரத்தில் மாட்டுவாங்க அந்த கால்களை. அப்போ இவங்க தப்பே பண்ணல, சுவிசேஷத்தை சொன்னாங்க, அந்த சுவிசேஷம் சொன்னதுக்கு எங்களை கழுகு மரத்தில் மாட்டி உட்காவலரில் வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் நன்றி சொல்லி ஜெபித்தார்கள். அன்பான் அந்த நன்றி சொல்லி ஜெபித்த, அழுது ஜெபிக்கிறதுக்கும் துதித்து ஜெபிக்கிறதுக்கும் நன்றி சொல்லி ஜெபிக்கிறதுக்கும் சோத்தரித்து ஜெபிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கி நமக்கு ஒரு நெருக்கம், நமக்கு ஒரு பாடு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கண்ணீர் மல்க ஜெபிப்போம், ஐயோ இப்படி ஆச்சு ஆண்டவரே அப்படின்ட்டு நிறைய இருக்குது பாடல். இன்றைக்கி அந்த மாதிரி பாடாமல் துதித்து பாடினார்கள் என்று பார்த்தோம்னா அவங்க ஜெபத்தில் எப்படி இருந்திருந்தால் அவங்க துதித்து பாடியிருப்பாங்க, இதுதான் நான் சிந்தித்தேன். அப்போ அவங்க அழுது ஜெபித்து இருந்தாருன்னா புலம்பல் பாடல் தான் வந்திருக்கும், துதி பாடல் வந்திருக்காது. அவங்க ஜெபிக்கும்பொழுது சோத்தரித்து ஜெபித்ததுனால ஆண்டவரே இந்த அடி எனக்கு வாங்கினது நல்லது, இந்த சிறைச்சாலையில் நான் வந்தது நல்லது, அதுக்காக உண்மை சோத்தரிக்கிறேன் என்று சொல்லி சோத்தரித்தார்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதனால் தான் பவுல் அநேக நிருபத்தில் எப்போது சந்தோஷமாக இருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர் 4:6 எழுதுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தெரியப்படுத்துங்கன்னார். இதுதான் அனுபவம். இன்னைக்கு பவுளுடைய அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவலாக இருக்கிறோமா, இன்னைக்கு புலம்பி அழுகிற கிறிஸ்துவலாக இருக்கிறோமா? அன்பாவில் இன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, அந்த அம்மா அழுதுட்டு சொன்னாங்க, என் பேரனை கொண்டு போயிட்டு சிறைச்சாலையில் வைத்து விட்டார்கள், அவன் தப்பே பண்ணல, அவன் தப்பே பண்ணாமல் சிறைச்சாலையில் வச்சுட்டான்னு புலப்புலன்னு அழுதாங்க. ஆனால் அவங்க ஜெபிக்கிறதுல துதித்து ஜெபித்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைச்சிருக்கும். அன்பாலே ஏனென்றால் ஒரு ஆண்டவர் நமக்கு எதை அனுமதித்தாலும் என்னவா நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும், அப்போ தான் துதி வரும். அன்பாலே ரோமர் 8:28 அதனால்தான் பவுல் இப்படி ஏதுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அறிந்திருக்கிறது என்று அறிந்திருந்தாதான் பவுலும் சீலாவும் அடித்து துன்புறுத்தி இன்னைக்கு தொழுமரத்தில் மாட்டிக்கிறான்னா ஏதோ ஒரு நன்மைக்காக ஆண்டவரே இந்த சிறைச்சாலையில் எங்களுக்கு தொழுமரத்தில் கட்டி தொங்க விட்டுக்கிறீங்கன்னு நன்றி சொன்னான், துதிக்க ஆரம்பித்தான். அன்பால் ஜெபிக்க ஜெபமே துதியாய் துதி ஜெபமாய் மாறிச்சு, ஆனால் தான் துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். அன்பால் இன்னைக்கு நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி உன்னுடைய துன்ப வேலையில், உன்னுடைய பிரச்சனையின் வேலையில், உன்னுடைய நெருக்கத்தின் வேலையில், நஷ்டத்தின் வேலையில், கஷ்டத்தின் வேலையில் நாம் துதித்து ஜெபிக்க கற்றுக்கொண்டோமா, அழுது புலம்பி ஜெபிக்கிறோமா, இன்றைக்கி நம்ம ஜெபம் மாறணும். அன்பால் இப்படி துதித்து அவர்கள் சோத்திரம் பண்ணி ஜெபித்ததுனால, ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணி ஜெபித்ததுனால தான் அவங்களால் துதித்து பாட முடிந்தது. அந்த துதித்து பாடினதனுடைய விளைவு என்ன பாருங்க, அவர்கள் சோத்திரம் பண்ணி ஜெபித்தார்கள், அழுது புலம்பி ஜெபிக்கவில்லை. அந்த துதித்து சோத்திரம் பண்ணி ஜெபித்ததுனால துதித்த ஆண்டவரை தன்னை மறந்து துதித்து மகிழ்ந்து அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், துதித்து பாடினதுனால என்ன நடந்தது, ஒரு 7 காரியம் நடந்தது, கடகடன்னு சொல்கிறேன். அதன் விளைவு என்னன்னாக்கா பூமியே அதிர்ந்து தான், அவர்கள் ஜெயிலில் நடுராத்திரியில் துதித்த ஆண்டவரை பாட பாட பூமி அதிர்ந்தது என்று பார்க்கிறோம். பூமி அதிர்ந்ததுனால ரெண்டாவது என்ன நடந்ததுன்னா சிறைச்சாலையினுடைய கதவுகள் எல்லாம் என்ன செஞ்சுது, திறக்கப்பட்டனன்னு பார்க்குறோம். மூன்றாவது என்னது, எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டனன்னு பார்க்குறோம். பவுல் சீலாவினுடைய கட்டுகள் மட்டுமல்ல, அங்கு மற்ற சிறை கைதிகளுடைய கட்டுகளும் என்ன செய்யப்பட்டது? இவர்கள் நிமித்தம், இவருடைய துதி நிமித்தம் என்ன செய்யப்பட்டது? அவுக்கப்பட்டது. அன்பால் அடுத்தது என்னன்னாக்கா, அந்த கைதிகள் சிறைச்சாலை கட்டு அவுந்த உடனே என்ன செய்வான்? எந்த கைதியாக இருந்தாலும் தப்பிச்சு போக தான் நினைப்பான். ஆனால் எந்த கைதியுமே என்ன செய்யலை, தப்பித்து ஓடவில்லை. இவர்கள் துதித்து பாடினதனுடைய விளைவு அந்த கைதிகள் மனம் திரும்பி நல்லவர்களாக மாறினார்கள். அன்பால் அதனுடைய விளைவு இன்னும் என்னன்னாக்கா, ஆறாவது காரியம், அஞ்சாவது காரியம், சிறைச்சாலையினுடைய தலைவன் மனம் திரும்பினான். தற்கொலை நேராக போனவன் கத்தி எடுத்து தன்னை உருவ குத்திக்கணும்னு நினைச்சு, ஐயோ கைதிகள் எல்லாம் ஓடிட்டாங்கனாக்கா நான் என்ன செய்வது, என்னுடைய அதிகாரிகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமே என்று சொல்லி சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்திருக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன செஞ்சான், தன்னைத்தானே குத்தி கொள்ள போனான், தற்கொலை பண்ணிக்கொள்ள. ஆனால் அவன், அந்த சிறைச்சாலை தலைவன் என்ன செய்யப்பட்டான், ரட்சிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். இந்த துதியினுடைய விளைவு அடுத்தது ஆறாவது காரியம் என்னது, அவர்களுக்கு காயம் கட்டி, யாருக்கு? சீலாவுக்கும் பவுலுக்கும் காயத்தை கட்டி அவர்களுக்கு போஜனம் கொடுத்தான். அவனுடைய மனநிலை எப்படி இரக்கம் உள்ளவனாய் மாறினான். ஒரு கைதிக்கு இரக்கம் பாராட்டுகிறான் ஒருத்தவன், ஏன் ஒரு அதிசயம் நடந்திருக்குதே அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்ன செய்கிறான், தன் வீட்டாரோட, ஏழாவது காரியம், தன் வீட்டாரோட அவர்களை வீட்டுக்கு அழைத்து போய் வீட்டாரோட தேவனை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று மகிழ்ந்து களி கூர்ந்தான் என்று பார்க்கிறோம். அன்பாலே இந்த சோத்திரம் பண்ணி ஜெபித்து துதித்து பாடினதனுடைய விளைவு என்ன ஆச்சு, இன்னைக்கு இந்த ஏழு காரியங்கள் நடந்திருக்கிறது. இன்னைக்கு நீ நானும் அன்பாலே தோல்வியை கண்டு துவண்டு போயிருக்கிறோமா, துக்கத்தை கண்டு சோர்ந்து போயிருக்கிறோமா, நமக்கு வந்த வேதனைகளின் பாடுகளையும் நினைத்து நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு அதெல்லாம் நிறுத்து. உன் அழுகையில், உன் புலம்பில், உங்க அங்கலாய்ப்பை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த பவுலும் சீலாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது பின்விளைவுகள் என்னவாக இருக்கோ, இந்த ஏழு விதமான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அன்பாவில்லே இன்னைக்கு பாருங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, தோத்திரம் பண்ணி ஜெபித்தார்கள். ஐயோ நாங்கள் ஊழியம் பண்ணுறோமே, இந்த ஊழியம் பண்ண விளைவு எங்களை அடிச்சுட்டாங்களேன்னு சொல்லி புலம்பவில்லை, அழவில்லை, ஜெபிக்கவில்லை, அப்படிப்பட்ட அழுது ஜெபிக்கவில்லை. அவர்கள் சோத்திரம் பண்ணி ஜெபித்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் துதித்து பாடினார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க, நடுராத்திரியை மறந்து என்ன செஞ்சாங்க, நடுராத்திரியிலே தேவனை நோக்கி அவர்கள் என்ன செஞ்சாங்க, துதித்து பாடினார்கள், வேதனையை மறந்து பாடினார்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்வோம், வேதனையோடு படுத்து தூங்குவோம். வேதனை வந்துச்சுனாக்கா ஜெபிக்க மாட்டோம். வேதனை வந்துச்சுனாக்கா நாம் என்ன செய்ய மாட்டோம், ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம். எல்லாம் பண்ணி ரொம்ப சோர்ந்து போய் என்ன செய்வோம், கவுந்தடிச்சு படுத்து தூங்குவோம். ஆனால் இவங்க என்ன செய்யலை, வேதனையை மறந்து நடு ராத்திரியிலே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து ஆண்டவரை துதித்து பாடினதனுடைய விளைவு அநேக சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறந்தன, கதை கைதிகள் விடுதலையானார்கள். இன்றைக்கி அவர் என்ன செஞ்சாங்க, பவுலும் சீலாவுமே விடுதலையானாங்க. ஆனால் சிறைச்சாலையினுடைய கைதியினுடைய கைதிகள் மனம் திரும்பினார்கள், சிறைச்சாலை தலைவன் மனம் திரும்பினான், அவனுடைய வீட்டார் அனைவரும் மனம் திரும்பினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று மறு வாழ்க்கை வாழ்ந்தார், மறுபடி பிறக்கிற அனுபவத்தை பெற்று மகிழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய ஸ்தோத்திரத்தினுடைய கூடிய ஜபமும் நம்முடைய துதித்து பாடக்கூடிய பாடலும் இன்னைக்கு அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கக்கூடியதாக இருக்கிறது, அநேகருடைய சிறையிருப்பை திருப்பக்கூடியதாக இருக்கிறது, அநேகருடைய ரட்சிப்புக்கு அது வழிவகை வாசலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அன்பாலே நம்ம அழுது புலம்பி செபிக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சியும் நடக்காது, ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு வராது. இன்னும் நீ அழுது புலம்பிக் கொண்டே தான் இருக்கணும். இதுதான் பிசாசுடைய கிரியை, நல்லா புரிஞ்சுங்க. அதனால்தான் ஆண்டவர் பவுலை மறைத்த அநேக நிருபத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செலுத்துங்கள்னு எழுதுகிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் தெரியப்படுத்து, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உனக்கு வரும்னு சொல்கிறார். ஏன்னா இதெல்லாம் அனுபவம். பவுல் தன்னுடைய அனுபவத்தையும் ஆண்டவரோடு கற்றுக்கொண்ட காரியத்தையும் தான் இன்றைக்கி நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அன்பாவில்லே இன்றைக்கு அநேக காரியத்தை நாம் பவுலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு என்னோடு பேசுகிறார். இன்றைக்கி நீ வேதனையில் இருக்கலாம், சோதனையில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், நிந்தையில் இருக்கலாம், அடி வாங்கியிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். அன்பாலே இன்னைக்கு நீ சோர்ந்து போகாத, நீ சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணு, துதித்து பாடு. ஆண்டவர் உன் கட்டுகள் எல்லாம் என்ன செய்வார், அழுப்பார். இன்னைக்கு அதை கட்டுகளை உன் கட்டு மட்டும் அழுக்கிறது இல்லாமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். இப்படி ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் அழுது புலம்பி ஜெபித்த காலங்கள் உண்டு, இனி அப்படிப்பட்ட ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்காமல் எதற்கு அழ வேண்டும், எதற்கு சோத்தரித்து ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மளுடைய தவறை ஒற்றுக்கொண்டு நம்முடைய மற்றவங்களுக்காக அழ வேண்டும். அன்பாவில் அடுத்தவளுடைய கஷ்டத்துக்காக அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணு, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. வேண்டான்னு சொல்லலை, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கோ, உன்னுடைய பாதிப்புக்கோ, உனக்கு வரக்கூடிய நெருக்கத்திலேயோ அழுது நீ புலம்பனா உனக்கு விடுதலை கிடையாது, விமோச்சனம் கிடையாது. அப்பொழுது நீ சோத்தரித்து ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் ஓன் சிறையிருப்பை மாத்துறாரு, உன்னுடைய கட்டுகளை அவிழ்க்கிறாரு. அதோடு இல்லாமல் அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய கிருபையை உனக்கு தருகிறார். இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்மா. ஆண்டவரே, இந்த நாளிலே நான் அழுது புலம்பி ஜெபித்த காலம் போதும் ஆண்டவரே, இன்றைக்கு இதோடு நான் நிறுத்திக்கிட்டு ஆண்டவரே இனிமேல் சோத்திரம் பண்ணி ஜெபிக்கிற அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டேன். பவுலும் சீலாவும் சோத்திரம் பண்ணி ஜெபித்ததினால்தான் துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் துதித்து பாடினதினால்தான் அவர்கள் சிறையிருப்பும் திரும்பிச்சு, அநேக கைதிகளுடைய கட்டுகள் அவிழ்ந்தது, சிறைச்சாலையினுடைய தலைவன் ரட்சிக்கப்பட்டான், குடும்பமாக ஞானசானம் எடுத்து அவன் குடும்பமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அதே போல நானும் நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நாங்கள் அழுது புலம்பி ஜெபிக்காம ஆண்டவரை சோத்தரித்து ஜெபித்து துதித்து பாடி வெற்றியை பார்க்க உதவி செய்யும். எல்லாருடைய கட்டுகளும் இன்றைக்கு ஆண்டவரை அகன்று போகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்பை நீ திருப்ப போறீங்க. நன்றி, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பாவன்லே.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை நம்புகிற அனைவரையும் அறிந்திருக்கிற தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து திருப்தியாக்கி நடத்த வாழ்த்துகிறேன். எபிரேயர் 11:27 விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசே குறித்து சொல்லப்பட்ட அருமையான வார்த்தை. மோசே பிறந்து 3 மாதத்திலே தூக்கி எறியப்பட்டவன் நைல் நதியில். அதன் பிறகு பார்வனுடைய குமாரத்தின் மகனாய் வளர்க்கப்படுகிறான். அப்பொழுது அவன் சகல சாஸ்திரங்களிலும் கற்று வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான் என்று அப்போஸ்தலர் 7:22 சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் பொக்கிஷங்கள் இருக்கிறது அவனுக்கு. எகிப்தில் அனுபவிக்கக்கூடிய அநேக அனித்தியமான சந்தோஷங்கள் இருக்கிறது. பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்ற அடையாளம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அதனுடைய 24 பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. மோசே அதை வெறுத்து எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது நமக்கு முன்பாக இந்த வார்த்தைகள் வைக்கிற கேள்வி இதுதான், நாம் எங்கே இருக்க விரும்புகிறோம்? எகிப்தில் என்ன குறை இருந்துச்சு மோசேக்கு? நல்ல பதவி, நல்ல பொக்கிஷம், நல்ல வாழ்க்கை, அரண்மனை. இதற்கு மேலே ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் வாழ என்ன வேண்டும்? ஆனால் மோசே அதை வெறுத்தானாம். அதை வெறுத்து புறப்பட்டு போனான். எங்கே போனான் தெரியுமா? வனாந்திரத்தில். மோசே பார்த்து கேட்கலாமா, என்ன மோசே நீங்கள் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை, ஆனால் அதை விட்டுட்டு இந்த வனாந்திரத்தை தெரிந்தெடுக்க காரணம் என்ன? மோசே சொல்லுகிற காரணம் எதுவாக இருக்கும் தெரியுமா? கர்த்தர் இல்லாத எகிப்தில் இருப்பதை விட கர்த்தரோடு இருக்கிற வனாந்திரம் எனக்கு மேன்மையானது. எகிப்தில் பொக்கிஷம் இருக்கலாம், எகிப்தில் பதவி இருக்கலாம், எகிப்திலே அநித்தியமான எல்லா பாவ சந்தோஷங்களும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அங்கே இல்லையே. இயேசுவோடு கூட குடிசை வீட்டில் வாழ்வது தானே மேன். இயேசு இல்லாத 3 மாடி வீட்டில் இருப்பதை விட இயேசுவோடு இருக்கிற குடிசை வீடு மேன்மை தானே. நாம் எங்கே இருக்க விரும்புகிறோம்? நாம் எதை மேன்மையாய் பார்க்கிறோமோ அங்கே இருக்க விரும்புகிறோம். பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்ற அடையாளத்தை விட தேவ ஜனம் என்கிற அடையாளத்தை மோசே மேன்மையாய் பார்த்ததினாலே எகிப்தை வெறுத்து எகிப்தை விட்டு வனாந்திரத்தில் வருகிறான். பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட நீதி நிமித்தம் துன்பப்படுவதை பாக்கியமாய் மோசே எண்ணினதினாலே எகிப்தை விட்டு வனாந்திரத்தில் வருகிறான். இந்த நாளிலே நாம் எங்கே இருக்க விரும்புகிறோம்? எந்த அடையாளத்தில் அறியப்பட விரும்புகிறோம்? பரலோக தேவன் கவனிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, எப்பொழுதுமே நமக்கு முன்பாக 2 ஆப்ஷன் இருக்கும். நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஜீவனும் இருக்கும், மரணமும் இருக்கும். கேட்டுக்கு போகும் வாசலும் இருக்கும், ஜீவனுக்கு போகும் வாசலும் இருக்கும். எதை தெரிந்தெடுக்கிறோம்? மோசே குறித்து வேதம் சொல்கிறது, அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருக்கு. அவன் ஒரு காரியத்தில் உறுதியாக இருக்கிறான், எனக்கு அவர் வேணும், என் ஆண்டவர் வேணும், அவரை பார்க்கணும், அவரோடு பேசணும், அவரோடு பழகணும். இதில் அவன் உறுதியாக இருந்ததுனால அவன் கர்த்தருடைய சாயலை கண்டான் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஆரோனி மிரியாமும் அழைப்பித்து சொல்லுகிறார், அவன் தேவனுடைய சாயலை காண்கிறார். எங்கே இருக்க விரும்புகிறோம்? எதை மேன்மையாய் பார்க்கிறோம்? அவருடைய ஸ்தானத்தில், அவர் இருக்க விரும்புகிற இடத்துல. ஆமென். அவருக்கு எங்கே மேன்மை இருக்கிறதோ, அவருக்கு எங்கே மகிமை இருக்கிறதோ, அவருக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்கிறதோ, ஒரு தேவப்பிள்ளை அங்கே இருக்க தான் விரும்புவோம். நாம் எதை நாடுகிறோம், எதை விரும்புகிறோம் சிந்திப்போம். நம்மை மாற்றிக்கொள்வோம். மோசேயை போல அநித்தியமான காரியங்களுக்காக, அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்காக தேவன் இல்லாமல் நீ வாழ்ந்து விட நினைக்காதே, துணியாதே. அவரிடத்துல, அவரோடு, அவருக்காக. இதுவே நம்முடைய வாழ்க்கையாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, மோசே போல நீர் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், உமக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் என்ற விஷயத்தில் உறுதியாக இருந்து
விட வேண்டிய வேலை விட்டு உம்மிடத்தில் வர ஆண்டவரே நீர் நியமித்த பாதையில் தொடர எங்களுக்கு கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஏசாயா 25:4. லைஃப் மேகசீனை வெளியிடும் நிறுவனத்தினர் தங்களது மிகச்சிறந்த நிருபர்களை வாழ்க்கை என்பதன் அர்த்தம் என்ன என்ற கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை அறிந்து வரும்படி உலகின் பல பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தனர். அவர்கள் உலகின் பல இடங்களுக்கும் சென்று தத்துவ மேதைகளிடமும் குழந்தைகளிடமும் கார் டிரைவர்களிடமும் நைல் நதியில் படகோட்டும் படகோட்டிகளிடமும் வாழ்க்கை என்பதன் அர்த்தம் என்ன என்ற ஒரே கேள்வியை கேட்டனர். ஒவ்வொருவரும் தாங்கள் தங்கள் வாழ்க்கையை அறிந்து கொண்டபடி பதில் அளித்தனர். உலகின் புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர்கள் இந்த கேள்விக்கான பதிலை விளக்கும் விதத்தில் பல புகைப்படங்களை சமர்ப்பித்தனர். அதில் கலங்கரை விளக்கத்தின் படம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. மிகப்பெரிய ராட்சத அலைகள் எழும்பி கலங்கரை விளக்கத்தை மோதிக்கொண்டிருந்தன. கலங்கரை விளக்கம் முழுவதையும் மூழ்கடிக்கும் வண்ணம் அந்த ராட்சத அலைகள் உயரமாக எழும்பின. ஆனால் அதற்குள்ளே இருந்த ஒரு பாதுகாப்பான அறையில் அந்த கலங்கரை விளக்கத்தின் காவல்காரர் இருந்தார். தன்னை சுற்றிலும் ராட்சத அலைகள் சுவர் மீது மோதிக்கொண்டிருந்தாலும் எந்த பயமும் இன்றி கடற்கரையை பார்த்து கொண்டிருந்தார். வாழ்க்கை என்பதன் அர்த்தத்தை நாமும் இந்த புகைப்படத்தில் உள்ளதைப் போல புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை வெற்றியுள்ளதாக மாறிவிடும். நமது வாழ்க்கையை மோதி பார்க்கும்படி பல சூழ்நிலைகள் வரலாம். அதை கண்டு நாம் சோர்ந்து போனால் நம் பலன் குறுகி போய்விடும். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நாம் மிகவும் பாதுகாப்பாக தேவனின் சட்டைகளின் மறைவில் இருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம். நமது தேவன் நம்மை தமது கரத்தின் நிழலினால் மறைத்திருக்கிறார். தண்ணீர்களோ அக்கினி ஜுவாலைகளோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் அப்போஸ்தலன் ஒரு முறை கப்பல் பிரயாணத்தில் இருந்தபோது அந்த கப்பலை யூரோகிலிதோன் என்ற கடும் காற்று ஒன்று மோதியது. பெரும் காற்று மழையில் கப்பல் அகப்பட்டு கொண்டது. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் அற்றுப்போனது. யாருமே சாப்பிடவில்லை. ஆனால் பவுலுக்கு மட்டும் தேவன் மேல் திட நம்பிக்கை இருந்தது. ஏனெனில் தேவனுடைய தூதன் பவுலிடம் வந்து, பவுலே, பயப்படாதே, உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பவுலுக்கு சொல்லப்பட்டபடியே 276 பேரும் பத்திரமாக நீந்தி கரை சேர்ந்தனர். ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் சூறாவளி காற்று போல நம் மீது மோதும் போது தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகவே வாழ்க்கையில் கொந்தளிப்புகள் வரும்போது சூழ்நிலையை கண்டு பதற்றப்படாமல் கர்த்தரை நம்பி அமெரிக்கையாய் இருப்போம். அதுவே நமது பலன். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஒரு சேதமும் நம்மை அணுக விடமாட்டார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 9:19. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறதே. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்களின் ஜெபம் எதுவாக இருந்தாலும், நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் ஊடாய் கடந்து போய் கொண்டு இருந்தாலும், உங்கள் ஜெபங்களுக்கு தேவன் இந்த நாளில் தாமதியாமல் பதில் தருகிற நாளாய் அமையப்போகிறது. தானியேலின் புஸ்தகம் 9:19 தானியேல் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் என்று கேட்கிறான். தானியேலை குறித்து பார்ப்போமானால், அவன் அடிமைப்படுத்தப்பட்டவன். எந்த சுதந்திரமும் இல்லாத ஒரு நிலையில் தேவனை நோக்கி விசுவாச ஜெபத்தை ஏறெடுக்கிறான். தானியேலுக்கு தெரியும் தேவன் தாமதியாமல் செய்கிறவர் என்று. தானியேலின் புஸ்தகம் 6:28 கடைசி பகுதியில் பார்ப்போமானால், அதில் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று உள்ளது. அவனின் ஜெபத்தில் விசுவாசம் இருந்தபடியினால் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றான். தானியேலின் புஸ்தகம் 9:2 தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் என்று உள்ளதால், இதிலிருந்து நாம் தானியேலை குறித்து அறிந்து கொள்வது, அவன் வசனத்தை ஆராய்ந்து அறிந்திருந்தவன் என்றும், வசனம் கிரியை செய்யும் என்றும் நம்பிக்கை வைத்திருந்தவன் என்றும் அறியலாம். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை அறிக்கை செய்து ஜெபித்திருப்பான் என்றும் அறிகின்றோம். இவ்வாறாக தானியேல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தபடியால், தானியேலின் புஸ்தகம் 9:23 நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று உள்ளதால், தானியேலின் ஜெபத்திற்கு உடனடியாக தாமதமில்லாமல் பதில் கிடைத்தது. தானியேலின் புஸ்தகம் 9:19 கடைசி பகுதியில் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்று உள்ளது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நாம் எல்லாரும் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறவர்களாய் இயேசுவின் சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகையால் தானியேலின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் நமக்கு பதில் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிற பாதை கடினமானதாக, சூழ்நிலைகள் மோசமானதாக இருக்கலாம், வியாதிகள் உங்களை வருத்தலாம், உங்கள் உறவுகளில் விரிசல்கள் இருக்கலாம், ஜெபங்களில் நீண்ட நாளாய் காத்திருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அதை தாமதியாமல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் வார்த்தையை விசுவாசியுங்கள், அறிக்கை பண்ணுங்கள், பதில் தருவார் என்ற நிச்சயத்திற்குள் ஜெபியுங்கள். இப்படியாக நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே உங்களின் ஜெபத்திற்கு கட்டளை பிறந்துவிடும், ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: சொன்னதை செய்பவர் என்ற தலைப்பில் ஊழியர் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யோசுவாவின் புத்தகம் 11 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 11 அதிகாரம் 23 வசனம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தார். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. 21 அதிகாரத்துக்கு 20 அதிகாரம் 19 அதிகாரத்துக்கு முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வசனமாக படிக்கலாம். 19 அதிகாரம் 51 வசனம். ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளை. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். சத்தமாவர்களே சொல்லுவோமா? அல்லேலூயா. 21 அதிகாரம் 43 வசனம். யோசுவா 21 அதிகாரம் 43 வசனம். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறது. யோசுவாவுக்கு ஒரு பதவி கிடைத்தது. அந்த பதவி அவன் உயர்வதற்காக அல்ல, தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவார். மோசேக்கு பின்னாடி யார் தலைவராக இருக்கலாம்னு போட்டி உண்டாச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் கூட இயேசு அடிக்கடி நான் சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவேன் என்று சொல்லும்போது அந்த லீடர்ஷிப்பை, அதாவது லீடராக இருக்கிறவருடைய இடம் காலியாக போது நம்மில் எவன் அடுத்த தலைவனாக இருப்பான். அவங்க அந்த போட்டி போட்டதுக்கு காரணம் அதான். எந்த இடத்துல அவங்க போட்டி போடுறான்னு தெரியுமா? மனுஷகுமாரன் பாதியருடைய கையில் ஒப்பு கொடுப்பார், ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி துப்பி அவரை அடிப்பாங்க, சிலுவையில் அடிப்பாங்க, அவர் மரிப்பார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுவார் என்று இயேசு தன்னுடைய மரணத்தை சொல்லும்போது, இப்ப இவங்களெல்லாம் 12 பேரை லீட் பண்ணி கொண்டு போறது யார்? இயேசு கிறிஸ்து. இப்ப இவங்க இருக்கிற இடம் காலியானவங்க அந்த சீட்டுக்கு யார் வரலாம் அப்படின்னு போட்டி நடக்குதாங்க. ஒரு பொறுப்புக்குள்ளே, ஒரு தலைமத்துவ பதவிக்குள்ளே வருவதற்கு எல்லாருக்கும் ஆசை உண்டு. என்னை லீடராக போட்டால் நல்லா இருக்குமே, என்னை தலைவராக போட்டால் நல்லா இருக்குமே, இந்த தலைவர் அப்படிங்கிற பதவி நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் எதையுமே நமக்கு பதவியாக கொடுக்கறது இல்லை, பொறுப்பாக கொடுக்குறார். யோசுவாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மோசேக்கு அப்புறம் அத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவனாக ஏற்படுத்தினார். அவன் ஒரு வாலிப வயதில் இருந்தவன் தான். அந்த வாலிப வயதில் இருந்தவன்ட்டு அவ்வளோ பெரிய பதவி எப்படி வந்துச்சு? வாலிபர்கள் கவனிக்கணும், நீங்க வாலிப வயதில் எவ்வளவு தூரம் தேவனை தேடுறீங்களோ அவ்வளவு தூரம் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். வாலிப வயதில் தேவனை உற்சாகமாய் தேடினா உங்களை குறிச்சு ஒரு தேவன் திட்டம் வைப்பார். இந்த வாலிப நாட்கள் என் உள்ள என்ன தேடுது, எப்ப பார்த்தாலும் என் சமூகத்திலே காணப்படுது, அதை நல்ல ஆசீர்வதிக்கணும்னு தேவன் திட்டமிடுவார். எல்லா வாலிபர்களும் குடித்து கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தேவனோடு சஞ்சரிக்க போன மோசே மலையில் இருக்கிறார். ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் அவனோட போய் பாதி தூரத்தில் ஆசிரிப்பு கூடாதத்தை விட்டு நீங்காமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுவோமா? ஒரு இடத்துல பாதி தூரத்தில் போய் அங்கேயே தங்கியிருந்தான். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அவன் ஆசிரிப்பு கூடாதத்தை விட்டு நீங்க ஆசிரிப்பு கூடாதம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவ சமூகம். எந்த ஒரு வாலிபனோ வாலிப பிள்ளையோ அல்லது ஆணோ பெண்ணோ நீங்க தேவ சமூகத்தை எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு திறமை இருக்கு, உங்களுக்கு படிப்பு இருக்கு, ஒரு வேலை இருக்கு, சம்பாதிக்கிறீங்க. ஆனா அதுக்கு மேல தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க தினந்தோறும் தேவ சமூகத்தை தேடணும், தேவ சமூகத்தை உட்காரணும். அப்படி தேவ சமூகத்தை தேடின இத யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வேலையை வைத்திருந்தார். என்னன்னா, தேசத்தை சுதந்திரிக்கிற வேலை. இன்னைக்கு நான் ஒரு கதை போல உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புறேன். ஆபிரகாம் பாபிலோன் தேசத்துல, அதாவது ஊர் என்கிற கல்தேயனுடைய தேசத்துல இருக்கும் போது ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தார். கானான் தேசத்துக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தம் கிடையாது. எப்பவுமே சம்பந்தம் இல்லாத இடத்துல தான் நம்மளை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல சம்பந்தப்படுத்துறது கர்த்தருடைய பெரிய திட்டம். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அங்க ஏதோ செய்ய போறாருன்னு அர்த்தம். அதனால எனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு வந்துட்டனும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் எங்க வச்சு உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரோ அதனால உங்களுக்கு சம்பந்தமே இல்லாட்டாலும் கர்த்தரை கொண்டு வர. ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சிட்டு வந்து ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். எடுத்து வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 15 அதிகாரத்துல 13 வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்துல பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேமிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருடம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பா, ஒரு நாள் வரப்போகுது உன் சந்ததி, இப்ப உனக்கு மகன் கூட இல்லை. இந்த காரியத்தை நான் உனக்கு சொல்லும் போது ஒரு பிள்ளை கூட உனக்கு இல்லை. ஆனா உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நான் திட்டம் போடுற தேவன் இல்ல. உனக்காக ஒரு திட்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குற தேவன். நல்ல சொல்லுவோமா? ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கும் போது நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனா அவர் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் சந்ததி தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்துல எத்தனை வருஷம்? 400 வருஷம். 400 வருஷம் அங்க அந்நிய தேசத்துல இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்ராமம் 12 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். யாத்ராமம் 12 அதிகாரம் 40 வசனம். இஸ்ரவேல் 41 வசனம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படும். எத்தனை வருஷம் இங்க போட்டிருக்கு? ஆண்டவர் எத்தனை வருஷம் சொன்னாரு? 30 வருஷம் எக்ஸ்ட்ரா. அடிமையா இருந்த வருஷம் 400 வருஷம். யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியா இருந்து அவங்க செழிப்பா வாழ்ந்த வருஷங்கள் 30 வருஷங்கள். அப்ப அடிமையா இருந்த வருஷம் எத்தனை வருஷம்? 400 வருஷம். இத இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போனது எதேச்சியா நடந்துச்சா? கர்த்தருடைய திட்டத்தின்படி நடந்ததா? அப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், சில நேரத்துல நாம் விரும்பாத சில அதிகார பலங்கள் நம்மை நெருக்கும் போது வேலை ஸ்தலத்துல ஏண்டா அந்த வேலை செய்யணும், ரிசைன் பண்ணிடலாமா அப்படின்னு நம்முடைய ஜீவனை கசப்பாக்கக்கூடிய அளவுக்கு வரும்பொழுது இது எதேச்சியா நடக்குதா? தேவ திட்டங்கள்ல ஒண்ணா. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப லகுவா இருக்கும். ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்க மாட்டார். ஆண்டவரே, நான் போற பாதையில எல்லாத்தையுமே நீங்க எனக்கு ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த செட் பண்ணி வச்ச பாதையில தான் என்ன கொண்டு போறீங்க. இதை நம்ம உணரணும். நம்ம இயேசு அறியாத காலங்களில் நமக்குன்னு ஒரு ரூட்டை போட்டு நம்ம அழைஞ்சோம். ஆனா இப்ப ஆண்டவர் ரூட்டு போட்டு கொடுத்துருக்காரு. அந்த ரூட்ல என்னென்ன இருக்கோ அதைத்தான் நம்ம கடந்து போனோம். ஆமே. சில ஆட்கள் என்ன நினைக்கிறோம், ஐயோ இந்த உபத்திரத்துல நம்மளால போக முடியாது, இந்த பிரச்சனை நம்மளால தாங்க முடியாது, எதுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை? வேண்டாம், ஜெபம் பண்ணாதான் அதிகமா பிரச்சனை வருது. ஜெபமே வேண்டாம், பைபிள் எடுத்த பிரச்சனை வேண்டாம். எங்க பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கிற ரோட்ல நீங்க சந்தோஷமா போக கத்துக்கீங்க. ஏன்னா அந்த ரோட்ல நீங்க தனியா போல அழைத்து அவர் கூட வர்றாரு. அவர் தான் உங்களை அழைச்சிட்டு போறாரு, அவர் தான் உங்களை கூட்டிட்டு போறாரு. அந்த பாதையில அவர் உங்களை கூட்டிட்டு போறாரு. அப்ப ஆபிரகாம் சொல்லிட்டாரு, 400 வருஷம் சந்ததியா உபத்திரவு. இந்த உபத்திரவு படுவாங்கிறது உபத்திரவப்படுகிற யூதர்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னபடிதான் உபத்திரம் நடக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆபிரகாம் உயிரோட கிடையாது. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு என்னாலையும் புரிந்து கொள்ள முடியாது. இதுக்குதாப்பா நடக்குதுன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காரு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதையை கடந்து போயிருக்கீங்க புரியுங்களா? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு கர்த்தர் எல்லாத்தையும் செட் பண்றார். நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மரணங்கள் இழப்புகள் எல்லாம் தேவனுடைய அனாதி திட்டத்தின்படி தேவன் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்கள் வைத்து கர்த்தரை பயன்படுத்துவோமா? நமக்கென்று ஒரு திட்டத்தை வகுக்கிற தெய்வம். அடுத்தவருடைய திட்டத்தில் போய் நம்ம நம்மளை ஜாயின் பண்ண வைக்கிற தெய்வம் அல்ல, நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற தெய்வம். ஒவ்வொருவரும் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கோடி மக்களுக்கும் ஆண்டவர் இண்டிவிஜுவல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கை ரேகை பாருங்க, எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் எல்லாருடைய ரேகையும் தனித்தனியா இருக்கும். இதை படைச்சவர் யாரு? சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவ்வளவு அழகா அவரும் உட்காந்து வரைஞ்சார இல்ல, அவர் சொன்ன அப்படி நடக்கும். அப்ப அவ்வளவு அனந்த ஞானத்தோடு சர்வ வல்லமையோடு கூட இருக்கிற தெய்வத்தை நீங்கள் நான் ஆராதிக்கும் போது சில நேரம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாத பாதையில போகும்போது ஏன் முறுமுறுக்கிறோம்? புரிஞ்சுக்கணும், இது ஆண்டவருக்கு தெரியும், இது ஆண்டவர் நடத்துற பாதை, நான் சந்தோஷமா போவேன், ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும் போனோம். 14 இவர்கள் சேமிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்கள் புறப்பட்டு வருவார்கள். இதுவும் நடந்துச்சா நடக்கலையா? நியாயம் தீர்ப்பேன், பார்வோனையும் அவருடைய தலைச்சல் பிள்ளைகளையும் அந்த எய்து தேசத்தில் இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகளையும் கத்த சங்கரித்தார். சங்கரிக்கிறார், நியாயம் தீர்த்தார், சொன்ன சொன்னபடி செய்த தேவன். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார். அது மட்டுமா, செங்கடலை பிளந்து கொடுத்து தம்முடைய ஜனங்களை போகல் என்று சொன்ன தெய்வம். அதே ரூட்ல அவன் மரம் நினைச்சப்ப அதே செங்கடலை வைத்து அவருடைய பிரதானமான ரதங்களை அழித்து போட்டார். பிரதானமான வீரர்கள் சேனாதிபதிகள் அத்தனையே அழிச்சு போட்டார். உங்க ரூட்ல நீங்க மட்டும்தான் போக முடியும், வேற யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய சத்துரு உன் ரூட்ல வந்தா கத்தர் அவனை காலி முடியும். நான் சொல்றது காலி முடியும், அவனை சாகடிச்சு வரல, பழைய பாட்டுல காலி முடியாரு, புதிய ஏற்பாட்ட அவனை ஒரு வழி பண்ணுவார். சாகடிக்கிற தெய்வம் இல்ல நம்முடைய தேவன், அவனை ரட்சிக்கிற தெய்வமா இருக்க. நானும் வருடம் உபத்திரப்படுவாங்க, அவங்களை நியாயம் தீர்ப்பேன், திரும்ப வரும்பொழுது எப்படி வருவாங்க? பொண்ணோடும் வெள்ளியோடும் வருவார்கள். வந்தாங்களா? வந்தாங்களா? பாருங்க, யாத்திரா 12:35 மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் ஏந்தியரிடத்தில் வெள்ளியுடமைகளையும் பொன்னுடமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு ஏந்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததுனா கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் ஏந்தியரை கொள்ளையிட்டார்கள். அப்ப போகும்பொழுது எப்படி போனாங்க? வெறுகையோடு போனாங்களா? ஆண்டவர் சொன்னபடி பொண்ணு வெள்ளியுமா வாங்கி போனாங்களா? இப்ப தேவ பிள்ளைகள் கொள்ளையிடலாமா? கொள்ளையிடக்கூடாது. இப்ப ஆண்டவர் எய்தியர்களை கொள்ளையடித்து அந்த அந்த சொத்துக்களை எல்லாம் சூறையாடி போக வைக்கிறார். அப்ப நீ தேவன், நம்முடைய தேவன் கேள்வி வருதா இல்லையா? நம்ம ஆராதிக்கிற தேவன் நீதி தேவனா? அடுத்தவனை கொள்ளையடி வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்க கொடுக்குறாங்க. நம்ம பார்வையில அது அநீதி போல காணப்படும். ஆனா 400 இவங்க உழைச்ச உழைப்புக்கு சம்பளம் கொடுக்காம இவன் சம்பளத்தெல்லாம் அவன் வீட்டுல வச்சு சொத்தா வச்சிருக்கான். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, நீ உழைச்ச உழைப்புகள்லாம் மொத்தமா உனக்கு தரேன்னு சொல்லி இவனுடைய உழைப்பை வைத்திருந்தவனுடைய கையிலிருந்து பிடிக்கி கத்தரங்கை கொடுக்கிறார். உன்னுடைய உழைப்பு ஒரு நாள் வீண் போகாது. ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்ச, எதை பற்றி கவலைப்படாத, எல்லாத்தையும் வட்டி முதல்ல திருப்பி தருகிற தேவனோடு இருக்கிறார். தேவன் பெரியவர். அலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவா? அந்த அளவுக்கு கொள்ளையடிக்காது. இந்த பைபிளை பத்தி தெரியாத, ஆண்டவரை பத்தி தெரியாத ஒரு மனுஷன் படிச்சானா இது என்னப்பா கடவுள்? இன்னொரு குடும்பத்துல போய் கொள்ளையடிக்க வைக்கிறாருன்னா இவனுடைய வேலையெல்லாம் கொள்ளையெடுத்து அவன் வைத்திருக்கிறார். நீதி செய்கிற தெய்வம் அப்படி அப்படி அவர் அநீதி செய்கிற தெய்வமே அல்ல, நீதி செய்கிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவாக. 15 நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் செல்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4 அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் இப்ப மறுபடியும் கவனிங்க, ஆண்டவர் கானான் தேசத்துக்கு இவர்களை கொண்டு வருவேன் என்று சொல்றார். அப்ப கானான் தேசம் திடீர்னு போடப்பட்ட புரோகிராமா? அவரவுக்கு சொன்னதா? அவரவுக்கு சொன்னது. இப்ப அங்கிருக்கிற ஜாதிகளை துரத்தி இவங்களை கொண்டு போய் வைக்கிறார். இது நீதியா? புதுசா ஒரு இடத்தை கொடுத்து குடிபோங்கன்னு சொன்னா பரவாயில்ல, ஏற்கனவே குடியிருக்கிறவனை காலி பண்ணி ஆண்டவரம் கொடுக்கிறாரு. திருவச்சூர்ல ஊழியத்தை ஆரம்பித்த பொழுதுல ஒரு ஓல குருசியல் ஆரம்பிச்சோம். திடீர்னு ஒரு கட்டடத்துல இருந்தா நல்லா இருக்குமேனு யோசனை வந்துச்சு. தேரடியில முத முதல்ல நம்ம வச்சிருந்த அந்த மாடியில இருந்த அந்த இடம் ஒரு டெய்லரிங் மிஷின் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடம் காலியாகுதுன்னு யாரோ சொன்னாங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்த புஷ்பா சிஸ்டர் காலியாகு சொன்ன இந்த ஓனத்துக்கு போய் நாங்க கேட்டோம், இந்த மாதிரி இடம் இருக்கு, அந்த இடம் காலியாக போதா, எங்களுக்கு சர்ச்சு வைக்க கொடுப்பீங்களா அப்படின்னு. அவர் சொன்னாரு, அவங்க காலி பண்றேன்னு என்கிட்ட சொல்லலையே, சரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அவங்கள காலி பண்ணி தரேன். புரிய உங்களுக்கு சொன்னவர் கிறிஸ்தவர் இல்ல, பெருசா பட்டம் போட்டு பெரிய பொட்டு வச்சு உட்கார்ந்து இருக்கிற அண்ணாச்சி, விவேகம் பாத்திர கடைக்கார அண்ணாச்சி. அவர் சொல்றாரு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அவங்கள காலி பண்ணி நடந்திருக்குமா, அவங்கள காலி பண்ண வச்சு நமக்கு இடத்த கொடுத்தார். காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த இடத்துல பிசினஸ் நடக்கல, அதனால காலி பண்ணலாங்கிற எண்ணத்துல இருந்திருக்காங்க, ஓனர் என்ன சொல்லுவாருங்கிற எண்ணத்துல இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் சரியா ஆண்டவர் செய்யறார். இந்த கானான் தேசத்துல குடியிருந்த ஜனங்களை எல்லாம் தேவன் துரத்தி விட்டாரு. ஏன் துரத்தினா, அவர்களை படைத்தவர் அவர் அல்லவா, ஏன் அவர்களை துரத்தினா? வேதம் சொல்லுகிறது அவங்க தேவனுக்கு தொடர்பா பாவம் செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு தேவனை கோபப்படுத்திக்கிறாங்க. நல்ல கவனிங்க, ஒரு முறை பாவம் செய்தார் உங்களை கண்டிக்கிற தெய்வம் அவர் அல்ல. உங்களுக்கு தவணை கொடுப்பார், திருந்தலுக்கு நேரம் கொடுப்பார். நீ இதை செய்யக்கூடாது அவரை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வார், உங்களுக்கு திருந்தலுக்கு நேரம் கொடுப்பார். நீங்க அதுலேயும் திருந்தாட்டா திரும்ப திரும்ப உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா அதே சமயத்துல உங்க பாவத்தினுடைய அளவு அதிகமாயிட்டே போகும். கத்தலோட லிமிட் வச்சிருப்பார், கத்தலோட லிமிட். நீங்க நினைப்பீங்க, சரி மன்னிச்சிட்டார் மன்னிச்சிட்டார் மன்னிச்சிட்டார், நல்ல கவனிங்க, மன்னிச்சுட்டாரு மன்னிச்சுட்டாரு சொல்லி சொல்லி பாவம் செய்ய செய்ய கத்தரோட வச்சிருக்கிற லிமிட்டை தொட்டவனே கத்தனை ஒண்ணு அடிச்சுவார். எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியுமா, லிமிட்டுக்கு பக்கத்துல வந்துட்டீங்களா? இந்த எமோரியர்கள் தேவனுக்கு உலகமாய் பாவம் செய்தார், அவர்களை சங்கரிக்க தேவன் சித்தம் உள்ளவராய் இருந்தார். ஆனா உடனே அடிச்சிடல, அந்த எமோரியர்களும் மனந்து மனந்து சந்தர்ப்பம் கொடுத்தார். அந்த எமோரியர்களுக்கும் ஆண்டவர் எப்படியாவது தன்னை வெளிப்படுத்தி அவங்கள தன்னை வணக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வழியை செஞ்சிருப்பார். ஆனா அவங்க திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பாவம் செஞ்சதுனால இதுக்கு மேல உங்களை உயிரோட வைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தேவனுடைய லிமிட்டுக்கு வந்துட்டாங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, எமோரியருடைய பாவம் இன்னும் நிறைவாகவில்லை. புரியுது, எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு, அடுத்த இடத்த பிடிக்க ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவர் எதை செய்தாலும் நீதியாய் செய்கிற தெய்வம். ஆமென். இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டான காரியத்தை சொல்றேன், இல்ல கவனிங்க. 21 எமோரியரும் கானாரி பதினெட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின், நல்ல கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதியின் பெரிய நதி மட்டும் உள்ளது. ஐப்ராத் நதி எங்க இருக்கு, ஈராக்ல இருக்கு, அங்கிருந்து ஆபிரகாம் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் கல்லையனுடைய தேசத்துல இருந்து. இப்ப ஐப்ராத் நதி ஒரு பக்கம், மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கு, எகிப்து ஆப்பிரிக்காவுடைய ஸ்டார்டிங்ல இருக்கு. இப்ப ரெண்டு எல்லை ஆண்டவர் வைக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எதையுமே இந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்ற, எதையுமே திட்டமிட்டு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எதை கொடுக்கணும் எல்லாத்தையும் படைக்கும் போதே தேவன் திட்டமிட்டு வச்சாரு. இதெல்லாம் நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், சும்மா படிச்சுட்டு போயிருக்கூடாது. ஆண்டவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒண்ணு வச்சிருக்காரு, எண்டு ஒண்ணு வச்சிருக்காரு. உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் உண்டு, ஒரு எண்டு உண்டு, இதற்கிடையில் ஆசீர்வாதங்களை கத்த வைத்திருக்கிறார். தொடங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கர்மோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாயரும் எமோரியரும் கானானியரும் கிரகாசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை ஒரு சந்ததிக்கு. இப்ப இத்தனை ஜாதிகள், இவங்களுக்கெல்லாம் கானானியர்களும் பேரு, இவ்வளவு பேர் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்தபடினா இவர்களை துரத்தி விட்டு தன்னுடைய சந்ததியை கொண்டு போகிறார். சரி, இன்னொன்று சொல்றேன், ஏன் 400 அடிமைத்தனத்தில் வைக்கிறார்? யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்ற, மகனே கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் இந்த தமிழ்நாடு முழுசும் உன் குடும்பத்துக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு வச்சுங்க. இப்ப தமிழ்நாட்டில் எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டு மாசாமணி குடும்பத்துக்கு மட்டும் தமிழ்நாட்டை கொடுக்குற என்னாகும்? குடியிருக்க முடியுமா? முடியாது. நம்முடைய எல்லை இதுவரை கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம இடம் தாங்க. நீங்க இல்லாத எல்லா இடங்களிலும் மிருகங்கள் வந்து குடியிருக்கும், உங்களை பயன்படுத்தும். மனுஷன் இல்லாத இடத்துல மிருகம் இருக்கும். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கு அந்த கானான்ல எல்லாரையும் துரத்திட்டு இந்த ஈசாக்கை மட்டும் வச்சாருன்னா அவனை சுத்தின மிருகங்கள் தான் இருக்கும், அவனால் வாழ முடியாது. ரெண்டாவது, ஒருத்தருக்கு இவ்வளவு நடமான எல்லா ராஜாக்களும் மறுபடியும் வருவாங்க. அப்ப இந்த இடத்தை கொடுக்கணும்னா இந்த இடத்துல வாழக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் என்ன செய்யணும்? பெருகணும். இப்படி பெருக வைக்கிறேன்னா அந்த எயித்துங்கிற இடத்த வச்சாரு. உன் வாழ்க்கையில் வருகிற எயித்து உன் வாழ்க்கை முடிவில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு போய் சேர்வதற்காக கர்த்தருடைய பெருக வைக்கிற இடம் கையிலாம். அந்த எயித்துல வைத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். எவ்வளவாய் ஒடுங்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு எய்து இருக்கும். அங்க பிசாசு ஒடுக்குவான், அவன் ஒடுக்க ஒடுக்க நம்ம என்ன செய்வோம்? வெளிக்கொண்டே இருப்போம். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் சொல்றேன், இத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்தா தான் சரி. இன்னும் இன்ட்ரெஸ்டான காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட இடங்களை எல்லாம் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்ப யோசுவாவி புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவி புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவி புத்தகம் முன்னாடி வாசி அந்த வசத்தை வாசிப்போம். 11:23. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து, தேசம் அனைத்தையும் பிடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தேசம் அனைத்தையும் பிடித்து எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கிறான், பங்கு போட்டு கொடுக்கிறான், எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கிறான். பங்கு போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப மறுபடியும் 19:19 வாங்க. 19:19 என்ன நடக்குது? 18:18 இது நடக்க ஆரம்பிக்குது. 18:10 அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்ததியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்தருக்கு தேசத்தை அவர்களின் பங்கு வீதத்தின்படி பங்கிட்டான். ஹலோ, போய் எல்லாரும் அவனவனுக்கு திறமை இருக்கபடி பிடிச்சிக்க எடுத்துக்க அப்படின்னு சொல்ற தேவனாங்க. அவ்வளவு பெரிய இடத்துலையும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் எவ்வளவு இடங்கிறது கர்த்தர் நியமித்தார் சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியும் தெரியுமா? என் ஆண்டவர் எவ்வளவு அழகா திட்டம் இருந்தது. ஆமே, திடீர்னு வர்றது வரைக்கும் போறது போதும்னு சொல்ற தேவன்ல. இது இப்படிதான் தேவனை பார்க்கணும். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. எல்லாத்தையும் நேர்த்தியா செய்கிற தெய்வம், எல்லாத்தையும் நேர்த்தியா செய்கிற. அப்ப இஸ்ரேல் தேசத்துல 12 கோத்திர இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேலுடைய ஜனங்கள்ல 12 கோத்திரங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இடத்தை பிரிச்சு கொடுக்கணும். இப்ப அப்படிதான் பங்கிட்டான் போட்டிருக்கு இல்லையா? பங்கிட்டான் போட்டிருக்கு. இப்ப முதல்ல எங்க ஆரம்பிக்குது? பென்யமின் புத்தருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. பங்குகிதத்தின் எல்லையானது யூதா புத்தருக்கும் யோசேப்பின் புத்தருக்கும். ஹலோ, ஒரு பக்கம் யோசேப்பு, இன்னொரு பக்கம் யூதா, இது நடுவு யாருக்கு கிடைச்சது? ஐயோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே ரெண்டு பேருக்கு நடுவில் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க.

அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம நினைச்சு கூட பார்க்கவே கூட, நமக்கு எதை கொடுக்கிறாரோ அதை நம்முடைய நன்மைக்காக தேவன் கொடுக்கிறார். அப்படி கொடுக்குற தேவன் பாருங்க, அவருடைய வடையலை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வடபக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையிலே ஏறி பெத்தோவன் மனாந்திரத்தில். இப்ப நான் யோசிக்கிறேன் பாருங்க, பரலோகத்திலிருந்து பார்க்கிற தெய்வம், இப்ப யூதா கோத்திரத்துக்கு ஒரு இடத்த கொடுத்தோம்னா எல்லை எங்க இருக்கு அங்க போறோம். இதெல்லாம் தேவன் சொல்லி கொடுத்தபடி யோசுவா செய்தார்னா யோசுவா அவங்க இஷ்டப்படி செய்தார். தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிற தெய்வனுக்கு, தேவனுக்கு எல்லாமே தெரியும். எந்தெந்த எல்லை எவ்வளவு தூரம், இந்த யோசுவாவுடைய சந்ததியில எவ்வளவு இருக்காங்க, யோசுவாவுடைய கோத்திரத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பரலோகத்திலிருந்து பார்க்கிறவர் நம்முடைய கெப்பாசிட்டி எவ்வளவு, நம்முடைய தேவை எவ்வளவு, இதெல்லாம் அறிந்துதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை நியமிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டா இல்லையா, ஆச்சரியமா இல்லையா? தேவன் செய்த செயல்கள் எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு திட்டமா போன வாரம் முழுசும். ஒருவேளை நான் வேலை செய்யற இடத்துல, வீட்டு வேலை செய்யற இடத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியும், ஆனா என் மைண்ட் ஃபுல்லா இந்த வாரம் முழுசு நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை கத்தர் எனக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பேன். அதுலேயும் மொபைல் எடுத்து பார்ப்பேன், கத்தர் வசனத்தை சொல்லுவார். அமைய சொல்லுவோமா? என்னுடைய ஆவி தேவனோட இணைஞ்சு இருக்கிறதுனால அவன் கரெக்டா இந்த வாரத்துல என்ன பேசணும், எந்த ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்ன. இல்லாட்டி நான் இந்த வாரம் நான் என்ன எடுத்தேன் எடுத்தேன் தெரியுமா? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இது அந்த வாரம் என்னுடைய பிரசனம். போன வாரம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இது வரைக்கும் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் தான் எடுத்து நினைச்சேன். ஆனா ஆண்டவர் என்னோடு கூட பேசினா, நான் எவ்வளவு நேர்த்தியா செய்யற தெய்வம், நான் எவ்வளவு திட்டமிடுகிற தெய்வம், எப்படி ஆயத்தப்படுத்துகிற தெய்வங்கிறத என் பிள்ளைங்க அறியணும். கண்மூடித்தனமா வரணும், கிடைக்கிறது கிடைக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும். இல்ல இல்ல இல்ல, எல்லாம் திட்டத்தின்படி நடக்கிறது, அவருடைய அழகின்படி கிடைக்கிறது, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நமக்கு எல்லைகளை கொடுக்கிறார். யோசுவா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடுப்பா, டிராயிங் போர்டு கொடுப்பார். இந்த எல்லை இங்க ஸ்டார்ட் பண்ணி அங்க போது அங்க முடியுது, இதான் வயல். இப்ப நான் பாக்குறேன், ஒவ்வொரு எல்லையும் கொடுக்கும் போது ஒண்ணு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கலாம், ஒண்ணு ரெக்டாங்கிள் இருக்கலாம், ஒண்ணு எப்படி எப்படியோ இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் அப்படி இருக்கு, எங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கு, சடப்பட்டாங்களா? தேவன் எதை கொடுத்தாரோ அதை சந்தோஷமாய் பெற்றுக்கொண்டார். எல்லாத்துக்கும் பங்கிட்டு படித்தான். இப்ப இந்த பூமியை படைக்கும் போது எனக்குன்னு ஒரு ஜனம் வரப்போகுது, அதான் என்னுடைய ஜனம் தான். ஆனா பாவம் செய்து என்னுடைய நல்லாதது போல ஜனங்கள் போய்விடுவார்கள். ஆனால் அவர்களில் எனக்கென்று ஒரு ஜனத்தை தான் தெரிந்து கொள்வேன். அந்த ஜனத்தை இந்த இடத்துலதான் வாழ வைக்கணும். இந்த இடத்துல வாழ வைக்கணும்னா அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன, குழந்தை சத்தம் பிடிச்சுன்னா பின்னாடி கொண்டு போய், யார் யாருக்கு என்னென்ன இடம் தேவைங்கிறத அழகா படைக்கும் போதே யார் யாருக்கு எவ்வளவு அதை படைச்சிட்டாங்க. நீங்க தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே இந்த பூமியில உங்களை அடக்கம் பண்ணப்படுற நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவை, எங்க தேவை, எது தேவை, எல்லாத்தையும் திட்டமிடுகிற தேவன் என் தேவை. அவசரப்படக்கூடாது. தேவன் வந்து பொறுமையான தேவன் அழகா நம்மளை நடத்துவார். எல்லாத்தையும் நேர்த்தியா நம்மள நடத்துவார். அவங்கள பார்த்தா ஐயா அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் இருக்கு, அவங்கள போல நம்ம செய்யணும், இவங்கள போல செய்யணும். யாரை போலையும் செய்ய வேண்டாம், அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறாரோ

0: எனவே அது சொல்லப்பட்டது, கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். அப்ப அவனுக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுத்து, சொந்த வீட்டை கொடுத்தான். கர்த்தருக்கு தோத்திரம், எனக்கு கர்த்தர் ஒரு சொந்த இடத்தை கொடுத்து, சொந்த வீட்டை கட்டுறதுக்கு கட்டிக்கிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணுமே தேவன் எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கிற தெய்வம். அவர் கூடிய செயல்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். சரி, இன்னும் இன்ட்ரெஸ்டா சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். ஆதியிலே எல்லாவற்றையும் நியமித்தார். ஆதியில பூமியை படைக்கும் போதே ஒரு ஆபிரகாமுடைய சந்ததிக்குன்னு ஒரு இடத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் படைச்சார். அவங்க எந்த அளவுக்கு பெருகணுமோ, எந்த அளவுக்கு தேசத்தை நிரப்பணுமோ, அந்த அளவுக்கு பெருகும்படி ஒரு இடத்துல வச்சா. இதெல்லாம் திட்டத்தின்படி திருமங்க கொண்டு போனார். கொண்டு போய் போகடா, உங்களுக்கு இஷ்டமான இடத்துல குடியிருங்கடா அப்படின்ட்டு ஆண்டவர் விட்டுற. ரொம்ப நேர்த்தியா சிஸ்டமேட்டிக்கா எல்லாத்துக்கும் ஒழுங்கு போட்டு பிரிச்சு கொடுக்குற. தாய் தரப்பன்மாருக்கு சொல்றேன், நீங்க ஒருவேளை சொத்து சேர்த்து வச்சிருந்தா, நீங்க உயிரோடு இருக்கும் போதே உங்களுக்கு பின்னாடி உங்க பிள்ளைகளுக்கு யார் யாருக்கு என்னென்ன சொத்துங்கிறது நீங்க எழுதி வச்சிருந்தா ஜாம பிள்ளைங்க அடிச்சிருச்சா அந்த பரமப்பிதா எழுதி வைத்தா. ஆமே, அவர் சாகல, அவர் உயிரோட இருக்கார். ஆனா அவர் எழுதி வைத்தார். எந்த எந்த கோத்திரம், எல்லா கோத்திரம் அவருடைய பிள்ளைகள் தானே. இந்த பிள்ளைக்கு இந்த ஏரியா, அந்த பிள்ளைக்கு அந்த ஏரியா. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, இந்த கோத்திரங்கள்ல எந்த கோத்திரத்துக்குள்ளையும் இடத்துக்காக சண்டை. வேற காரியத்துல அடிச்சுட்டா முடிச்சுட்டா அண்ணனுக்கு சண்டை, ஆனா இடத்துக்காக சண்டை வரவே இல்லை. இடத்துக்காக சண்டை வரல. ஏன்னா கொடுத்தது யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தான். இப்ப பாருங்க, இவ்வளவு எல்லாத்தையும் கொடுத்த தேவன், அந்த அந்த காணான் தேசம் பாலும் தேவன் ஓடுகிற தேசமா இருந்தாலும் அதிகமான நிலப்பரப்பு எப்படிப்பட்டது? பாலைவனம். அந்த பாலைவனத்துலதான் கொண்டு போய் ஆண்டவர் விட்டார். தண்ணி அதிகமா கிடையாதுங்க. மழை பெஞ்சா வானத்தின் தண்ணியை குடிக்கிற தேசம் யோர்தான் நதி ஒன்று மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றபடி எல்லா இடத்துல வனாந்தரம். அந்த தேசத்துல ஒரு பெரிய காரியம் நல்ல கவனிங்க. ஆண்டவர் வானத்திலிருந்து கந்தகத்தை போட்டு எந்த பட்டணத்தை அழிச்சார்? சோதோம். இந்த பட்டணத்தை அழிக்கும் போது அந்த பட்டணத்துக்கு பக்கத்துல இருந்ததுதான் இன்னைக்கு இருக்கிற சவக்கடை, டெட்ஸின்னு சொல்லுவாங்க, உப்பு கடை, சவக்கடை. அந்த கடல்ல அந்த அந்த கந்தகம் எல்லாம் அழிந்ததுனால உலகத்துல இருக்கிற எல்லா கடலை விட அதிகமான அளவுக்கு உப்புத்தன்மை அந்த கடல்ல அதிகமாயிடுச்சு. இந்த உப்புத்தன்மை அதிகமானதுனால அந்த கடல்ல நீங்க குதிச்சா கூட நீங்க உள்ள போக மாட்டீங்க, மிதப்பீங்க. 2008 வருஷம் இஸ்ரேல் தேசத்துக்கு நான் போயிருந்தப்ப அந்த டெட்ஸில நான் போய் படுத்து பார்த்தேன், மிதக்கத்தான் செஞ்சேன். உள்ள மூழ்கி போகல. அங்க இருக்கிற அந்த களிமண்ணை எடுத்து உடம்புல எல்லாம் பூசிக்கிட்டு அதுல குளிப்பாங்க. ஏன்னா அதுல நிறைய மினரல்ஸ் இருக்கும். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தினுடைய வருமானத்துல அதிகமான வருமானம் என்னன்னா இந்த சவக்கடல்ல இருந்து, டெட்ஸில இருந்து. அதுல நிறைய காதுகள் பரலோகத்துக்கு கொட்டிட்டு ஏற்கனவே ஒண்ணு தண்டனையா இருக்கு, இன்னொன்னு ஆசீர்வாதமா இருக்கு. சோதோம் கொமோராவை அழிப்பதற்குரிய தண்டனையை அனுப்புனாரு. அந்த காதுகள் எல்லாம் உள்ள போனதுனால இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடியது அந்த டெட்ஸி. டெட்ஸி ப்ராடக்ட்னா உலகத்துல ரொம்ப ஃபேமஸ். ஆண்டவர் ஆயத்தை கொடுத்துறாரு இல்லையா? உனக்கு ஒரு அழிலையா சொல்லணுங்கிற என்ன வரையா? என் தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வளர்கின்றவர், எவ்வளவு ஆச்சரியமானவர் தேவன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் எண்ணெய் குணங்களை தேவன் உள்ள வச்சிருக்காங்க. இப்ப சமீபத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் 70 வருஷத்துக்கு தாராளமா எல்லா நாடுகளுக்கும் கொடுத்தாலும் இவங்களுக்கு தேவையான அளவுக்கு போதுமான கேஸ் உள்ள இருக்கான். அதிலே சொல்லுவா, அப்ப அந்த பூமியை படைக்கும் போதே அதுக்குள்ள தேவன் வேண்டுகிறத வச்சிருக்காரு. ஆமே அல்லேலூயா. இப்ப யோசிப்பாரு நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அழகா திட்டம் பண்றது. இப்படி ஒரு இடத்தை நியமிச்சுட்டு தான் ஆபிரகாம சொல்றாரு, பாலும் தேவன் ஓடுகிற கானான் தேசத்துல உன் சந்ததியை கொண்டு போய் சேர்ப்பேன். ஆண்டவரே, இந்த கல்தேயருடைய தேசமே நல்லா தானே இருக்கு, இல்ல நாங்க அடிமையா இருக்க எயித்து தேசம் நல்லா இருக்கு? உன் பார்வைக்கு நலமான தேசம் அல்ல, என் பார்வைக்கு நலமான தேசத்தை நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க மாட்டேன், ஆனா உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கிற இடத்துல அவங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் மண்ணுக்குள்ளே வச்சிருக்க. மனிதனுடைய தேவைகள் எல்லாம் எங்க இருந்து சந்திக்கப்படுது சொல்லுங்க? ஹலோ, சோறு வேணும் எங்க இருந்து சந்திக்கப்படும்? மண்ணில் தங்கம் பயிர வைடூரியம் எல்லாம் மண்ணில் இருக்கு. நம்ம போற ட்ரெஸ் எல்லாம் இதுல இருந்து முளைச்சு வருது, பருத்தி அதெல்லாம் எல்லாமே மண். உலோகங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனுக்கு மண்ணிலிருந்து தான் எல்லாம் கிடைக்கும். அமை சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனா சொல்லிட்டாரு, நீ மண்ணுக்குரியவன் அல்ல, உனக்குள்ள இருக்கிற ஆவி விண்ணுக்குரியது. இந்த சரீரம் மண்ணுக்கு போகும், இந்த ஆவி எங்க போகும்? விண்ணுக்கு போகும். அதனால இந்த பானம் தேடு போடுற கானான் தேசத்தை பார்த்து இதுலே மயங்கிறாத, கைகளால் கட்டப்படாத ஒரு நித்திய வீட்டை நான் உனக்கு ஆயத்தப்படுத்திக்கிறேன். இங்கேயே பார்த்து பார்த்து இவ்வளவு அழகாக ஆண்டவர் வச்சிருப்பாருன்னா முழு உலகத்துல இருந்து இப்ப பரலோகத்துக்கு ஜனங்கள் போக போறாங்க. யோசிப்பாங்க, எகிப்து தேசத்துல அழிஞ்சா இருக்க ஜனங்கள் கானானுக்கு வர போறாங்க. அந்த ஜனங்களுக்கு தேவையான இடத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு. அவங்களுக்கு காலகாலமா தேவையான ஆசீர்வாதங்களை பூமிக்கு அடியில் இருந்தா ஆண்டவர் ஏற்கனவே வச்சுட்டாரு. எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு தான் இவங்களை கொண்டு வந்து குடியிருக்கப்பான்னு சொல்றாரு. இப்படி கொடுத்த தெய்வம் இப்ப முழு உலகத்திலிருந்து ஆத்மா கிடைக்க கொண்டு போறாரு, பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. அதனாலதான் இயேசு சொன்னாரு, இனிமேல் தான் நான் போய் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக ஏற்கனவே இந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தூதர்களுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம், ஆனா வாசஸ்தலங்கள் உண்டு. ஆமென். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஏற்கனவே இருக்கிறது சொல்றாரு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக, யாருக்காக? இயேசுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றார். பூமியில இருக்கும் பொழுது பூமியில அவன் வாழ்வதற்கு தேவையான எல்லாத்தையும் படைச்சிட்டு அவனை படைச்சார்னா பரலோகத்துக்கு என்ன கொண்டு போறாருன்னா பரலோகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் கத்துறதுக்காக வச்சிருக்காரு. ஆனா ஒரு சின்ன ஒரு கண்டிஷன், பரலோகத்துல நீங்க போற இடத்துல நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னா டெபாசிட் அங்க பண்ணணும். பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களே இன்னைக்கு தசமபாகத்துக்கு முறமா எத்தனை பேர் பேசுறாங்க போட்டோம். தசமபாகம் நியாயப்பிரமாணம் கிடையாது, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆபிரகாம் கொடுத்தது. ஆபிரகாமுக்கு எந்த கட்டளையும் கிடையாது, மனப்பூர்வமா கொடுத்தது. சில விசுவாசிகள் எது கொடுக்க மாட்டாங்க, தசமபாகத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, தசமபாகம் கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆனா ஒரு கல்யாண காட்சி ஒரு ஃபங்க்ஷன் தான், லட்ச லட்சமா செலவழிப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் வீட்டை ஆயத்தப்படுத்துறேன், ஆனா உனக்குன்னு ஒரு வீட்டுல நான் ஆயத்தப்படுத்துறேன் பத்தியா, அதுக்கு நீ இங்க இருந்து கொடுக்க மாட்டீங்க சொல்லுங்க. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களே, இந்த பெட்டியில போறதெல்லாம் எங்க சேர்க்கணும்னு அர்த்தம், பரலோகத்துல. பரலோகத்துல சேர்க்கறீங்களா இல்ல பேங்க்ல சேர்க்கறீங்களா? அடிச்சு போயிடுவோம். பரலோகத்துக்கு போகும்போது எல்லாரும் எங்க தான் விட்டுட்டு போனோம், இங்கே விட்டுட்டு போயிடும். ஐயோ ஆண்டவர் அங்க போன எல்லாத்தையும் பூமியில சேர்த்தப்பா, இங்க ஒண்ணுமே வந்து சேரலையே. ஹலோ, பரலோகத்துக்கு அனுப்பிட்டு இருக்கீங்களா? அங்க அப்பா வீட்டை கட்டுறாரு, அங்க போய் சேருங்க. எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்க, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்க. இந்த பூமியில ஒரு பாலு தேடி ஓடுகிற தேசம் நல்ல கவனிக்க. ரஷ்யாவுடைய நிலப்பரப்பு எவ்வளவு தெரியுமா? பெரிய மேப் பாருங்க, கூகுள் மேப்ல போய் பாருங்க. இஸ்ரேலுடைய நிலப்பரப்பு பாருங்க எவ்வளவு, நம்ம பாஷையில குட்டியோண்டு சொல்லுங்கப்பா, கொஞ்சம் சின்னது. மெட்ராஸ் பாஷையில தமாதுண்டு முடியாத எவ்வளவு தமாதுண்டுபா அப்படிமா. அப்ப இவ்வளவு கொஞ்சம் தேசம் இஸ்ரேல் தேசம், ரஷ்யா மிகப்பெரிய தேசம். இந்த ரஷ்யாவுடைய கண்டலாங்க இருக்கு, ஏன் அதில் உள்ள வளங்கள், அதுல இருக்கிற சொல்லி முடியாத பொக்கிஷங்கள் வளங்கள் அவனுக்கு நிலப்பரப்பா இல்ல. அங்க தேவனுடைய தேசம் அவ்வளவு அழகா பார்த்து பார்த்து வச்சிருக்காங்க. இந்த பூமியிலே அவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலத்தை தெரிஞ்சு கொண்டு இந்த பூமியில அவ்வளவு வச்சிருப்பாருன்னா, நிரந்தரமா அவர் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகம் பொன்னினாலே ஆண்டவர் ரோட்டை போட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம வாஞ்ச எங்க வரணும், இந்த பூமியில எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்திருக்கிற குடியிருப்புக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த சுதந்திரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆனால் இதை விட ஒரு பெரிய சுதந்திரம் பரலோகத்தில் எனக்காக வைத்திருக்கிறேன், நான் அதை இழந்து போகவே கூடாது. அந்த சுதந்திரத்துக்கு என்னை கொண்டு போகத்தான் நீங்க சீக்கிரமா வரேன்னு சொல்லியிருக்கீங்க.
1: நீங்க
0: வர்றதுக்குரிய அறிகுறி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்பா வந்து கூட்டிட்டு போற நேரத்துல டிவியில உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு ஆண்டவர் குலமா காரியங்களை பண்ணிக்கிட்டு இருந்தா பிசாசு கையில கொடுத்து நீ இதுக்குதான் லாயகன் விட்டுட்டு போயிடுவாரு. நீ ஆண்டவருடைய வருகைக்கு நேராக அந்த பரலோக சொத்துக்கு நீ அதுக்காக நீ முயற்சி பண்ணணுமே தவிர நீ பூமியிலே போராடக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய திட்டம் நிரந்தரமாய் நம்ம அங்கே குடிவோம். ஆண்டவர் எல்லைகளை குறிக்கும் போது அங்க எந்த பங்காளி சண்டை கிடையாது. நமக்கு எங்க ஒரு ஊர் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா வெட்டி கொலை கொள்ளை. ஏன் எது தெரியுமா? ரெண்டு இன்ச்சு இடத்தை எடுத்துக்கிட்டான். எவ்வளவு இடம்? என் இடத்துல ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிட்டான். ரெண்டு இன்ச்சு இடத்துக்காக சண்டை போராட்டம். கத்தர் பேசுகிறார் என்று நீங்கள் உணர வேண்டும். நான் உபாரிப்பீங்க பேச வந்தேன், ஆண்டவர் இதை பேச வைத்தார். எங்களுடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில நாம் வாழ்கிற இடத்தில் நமக்கு தேவையான அனைத்தை வைத்திருக்கிறார். திட்டமிடுகிற தெய்வம், ஆயத்தப்படுத்துகிற தெய்வம், சொன்னதை கடைசியா ரெண்டு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்ஐ புத்தகத்துக்கு என்னோடு கூட திரும்பி கொடுங்கள். எஸ்ஐக்கு 12:25. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அது தாமதியாது கலகமிட்டாரே, உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன். 28. ஆகையா என் வார்த்தைகள் உண்டாயினும் இனி தாமதிப்பது என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். 28 திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துள்ள உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்படுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை பேருக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு? ஆமென். இப்ப சொல்லுங்க, எதை குறிச்சு பயப்பட மாட்டேன். எல்லாம் எப்ப என்ன எது தேவையோ எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கேன். அப்படியே உலகால் படிக்கிட்டு ஒரு சந்தோஷத்தோடு ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு நேர்த்தியா எல்லாத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் திட்டமிடுகிற தேவன். உலகத்தை படைக்கும் போதே இந்த இடத்துல என் பிள்ளைகள் குடியிருக்க போறாங்க, இங்க என் தேவன் சொல்லி பார்த்து பார்த்து செய்கிற தேவன். பெரிய கோடீஸ்வரர், தன் சொந்த ஆசை மகளுக்கு ஒரு வீட்டை கட்டினா பார்த்து பார்த்து செய்வான். பார்த்து பார்த்து வீட்டை கட்டுவான் ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வார். ஆனா நம்ம கேட்கிறோம், ஏன் ஆண்டவர் பாராமுகமாய் இருக்கு? அவங்கள போல எனக்கு இல்லையே சொல்லாதீங்க. ஒரு கோத்திரத்துக்கு கடற்கரை ஓரத்துல கொடுக்கலாம், ஒரு கோத்திரத்துக்கு ஆற்றோரத்துல கொடுக்கலாம், ஒரு கோத்திரத்துக்கு இன்னொரு கோத்திரத்துக்கு நடுவுல கொடுக்கலாம், ஒரு கோத்திரத்துக்கு ரெண்டு கோத்திரத்துக்கு நடுவுல கொடுக்கலாம். அது அவருடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாரனாக இருக்கும் பொழுது நீ வங்கனாக இருக்கலாமா? தேவப்பிள்ளையே, உன் பிள்ளைகளை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் உண்டு, உன்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு. இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் அவரோடு நல்உறவு கொள்ள வேண்டும். பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பாவம் வந்தபோது அதே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து ஆபிரகாம் எடுத்தாரோ அதே கல்தேயருடைய தேசத்துக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார். அந்த தேசம் பாழாக போயிடுச்சு. நீ தேவனோடு ஒன்றித்து நடப்பாயானா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயானா, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நிரந்தரமா நீ அனுபவிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தும் போது தேசத்திலிருந்து துரத்தி விட்டார். ஒரு பாழான மண்மேடு போல மாற்றி விட்டார். ஆனால் மனம் திரும்பின போது மறுபடியும் கொண்டு வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களோட நல் உறவை இருப்பேன். ஆண்டவர் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இவ்வளவு அழகா எனக்காக திட்டமிடுறதே. உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு போது என்ன கிடைக்க போகுது? அவன் எதிர்காலத்தை திட்டமிட போறானா? இல்ல, தேவ திட்டத்தை உடைத்து போடக்கூடிய நண்பர்கள் இன்னைக்கு அனைவர் இருக்கிறார்கள்.
1: நட்புங்கிற ஒரு காரியத்தை வச்சு தேவ திட்டத்தை நீ இழந்து போகாத. எகிப்திலிருந்து ஜனங்களை தான் நியமித்த இடத்துக்கு அழைத்து வர மோசேயை ஏற்படுத்தினார். யோசுவாவை கொண்டு அதை செய்து முடித்தார். ஜனங்கள் பாவம் செய்தபோது அவர்களை கல்தேயருடைய தேசத்தில் அழிவுத்தனத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். மனம் திரும்பினபோது அவர்களை அழைத்து வர சிறுவாவை எஸ்ரா நெகேமியா போன்றவர்களை கத்த வைத்திருந்தார். இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நியமித்த பரலோகத்துல நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்மை நடத்தி நம்மை உணர்த்தி தகப்பன்னிட்டு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். இந்த ஆவியானவரோடு கூட நல் உறவு கொள்ளுங்க. இந்த ஆவியானவரோடு இணைந்து வாழுங்க. இந்த ஆவியானவர்களோடு பேசுவார், அவர்களை நடத்துவார். நல்ல பிதாவே, நீர் சொன்ன வார்த்தைகளை சொன்னேன். நீருடைய ஜனங்களுடைய உள்ளத்தில் எதையெல்லாம் பேசுகிறோம் அதை பிடித்துக் கொண்டு அதுக்கு கீழ்ப்பிடித்து வாழ உதவிச்சு. நாங்கள் யார் அறிக்கிற தெய்வம்? இதை கண்மூடித்தனமா நாங்கள் யார் அறிக்கிற? எங்களை நேசிச்சு இந்த பூமியில நாங்கள் வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் எங்களுக்காக திட்டமிட்டு செயல்படுத்துகிற நல்ல தகவலை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த உணர்வோடு உடைய பிள்ளைகள் கடந்து செல்லுங்கள். நாம் மையப்படுத்தும் ஒரு நம்பிக்கையோடு தைரியத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து போக உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

சீக்கிரமா எழுந்து எல்லாம் பிரச்சனை. நம்முடைய ஆண்டவர் யுத்தம் செய்து அதை முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனைகள் எந்த

பரிசு தாவியங்க உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மாந்தர்கள் போற்றுகிற தேவன், தூதர்கள் போற்றுகிற தேவன், ஓ மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்களுக்கிடையே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே, ஆராதனைக்கும் கன மகிமைக்கும் பாத்திரரே.

இல்லை. நீங்க எங்க வாழ்க்கையில செய்கிற எல்லாம் நன்மைக்காகவே, எங்க வாழ்க்கையில கத்த சகலத்தை நன்மைக்காக அனுமதிக்கிறவரே. எங்க வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க தீங்கு செய்ய மாட்டீங்கப்பா. நீங்க ஒரு நாள் எங்க வாழ்க்கையில தீங்கு செய்கிறவர் அல்ல. தீமை உம்மிடத்திலிருந்து வருவதில்லையே. ஓ ராகாஜனா ராபாலா ஷேலாமா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர். ஓ எல்லா தீமையை நன்மையாய் இன்னைக்கு மாற்றுகிறார். எல்லா தீமைகள் இன்னைக்கு நன்மையாய் மாறுகிறார்.

தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் தள்ளாதவர், அவரிடத்தில் வருகிற யாரையும் தள்ளாதவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஓ, அவர் சகலரையும் நேசிக்கிறார். அவர் எல்லாருடைய மேலே வைத்திருக்கிற அன்பு என்பது விலையேற பெற்றது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் வைத்திருக்கிற அன்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் யாரையும் தள்ளுகிறவர் அல்ல, தமிழத்தில் வருகிற யாரையும் தள்ளுகிறவர் அல்ல. ஓ ஹல்லேலூயா! இயேசு வாழ்ந்த நாட்களிலே சொன்னார்கள், இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாரே, இவர் பாவியான மனிதனோடு போஜனம் பண்ணுகிறாரே. ஹல்லேலூயா! எங்கே எல்லாம் ஜனங்கள் பாவிகள் என்று புறக்கணிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை சேர்த்து கொண்டு பாவங்களை மன்னித்தவர்களை பிள்ளையாய் மாற்றினவர், அவர்களை தம்மோடு சேர்த்து கொண்டவர் அந்த நல்ல தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தள்ளுவதே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,

சூழ்நிலையை பார்த்து உலகம் ஒருவேளை தள்ளலாம், உறவுகள் ஒருவேளை தள்ளலாம். இயேசு ஒருபோதும் தள்ள மாட்டார், இயேசு ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார், இயேசு ஒருபோதும் உங்களை தள்ளுகிறவர் அல்ல. நன்றி அப்பா, எத்தனை நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம், எத்தனை மகிமை உள்ள தேவனை பெற்றிருக்கிறோம். நீ நல்லவர், அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். யாரையும் தள்ளாதவர், யாரையும் தள்ளாதவர், எல்லோரையும் நேசிக்கிறவர். அவர் இன்றைக்கு நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறாருங்க, அவர் உங்களை நேசிக்கிறார். உலகம் தள்ளிட்டாங்களா? உலகம் தள்ளினதா? உறவுகள் தள்ளினார்களா? எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவர்களை புறக்கணிக்க மாட்டார், அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர்.

குயவன் கரத்தில் இருந்த களிமண் அது கெட்டு போயிட்டு. அந்த கெட்டு போன களிமண்ணை அவர் வேற பாத்திரமாய் அணையும்படிக்கு புதிய பாத்திரமாய் அணைகிறார். நீங்களும் நானும் ஆண்டவுடைய கரத்துல களிமண் போல இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை இனி உருவாக்கப்படுவதற்கு வாய்ப்பில் அனைவரும் சொல்லியிருக்கலாம். வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியாது, நன்மையை பார்க்க முடியாது.

உதாசீனப்படுத்தப்பட்ட என் வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட என் வாழ்க்கை, மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிற என் வாழ்க்கை, மனிதர் அன்பை தேடி தேடி அடைந்து உடைக்கப்பட்ட என் வாழ்க்கை, ஆண்டவரே இந்த வாழ்க்கையில உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்னை புதுசாக அணைங்கப்பா. எத்தனை பேர்

உங்களை அப்படி சித்தப்படி வனைய ஆமலா இருக்கிறார். உங்க விருப்பம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், உங்க விருப்பம் தோற்று போயிருக்கலாம், நீங்க உருவாக வேண்டும் என்று விரும்பின விருப்பம் தோற்று போயிருக்கலாம். ஆனா தகப்பனுடைய விருப்பம் தோற்று போகல, இன்னும் உங்களை உருவாக்க போகிறார். நம்ம

பசும்புள்ளில் மேய செய்தாரே. மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல பல நேரங்களில் மனாந்திரத்தை அலைஞ்சு நம்ம ஆடுகளை மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தரிகட்டு அலைஞ்சு நம்ம தகப்பன் தேடி வந்தாரே. மெய்ப்பன் தேடி வந்தபடி பிள்ளையாய் மாற்றி கொண்டாரே. ஏற்கனவே சேர்ந்து பாடுவீங்களா? மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் மனாந்திரத்தில் திரிந்தேன், நீர் என்னை தேடி வந்து பசும்புள்ளில் மேய செய்தவரே. பசுமையான இடங்கள் எனக்காக

மனிதரங்கு மாயை என்று மனமுடைந்து நின்ற என்னை முன்பன்பால் தேடி வந்து மார்போடு அணைத்தவரே. ஐயாமா, உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய அன்பு மாய, அது பொய்யாயிரும். ஒரு நாள் பொய்த்து போயிரும், உங்க நம்பிக்கை வீணாக போயிரும், உங்க நம்பிக்கை கெட்டு போயிரும். உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் நம்மை ஏமாற்றக்கூடியது, நம்மை விட்டு விலகக்கூடியது. நீங்க நம்பி இருக்கிற உறவு, நீங்க நம்பி இருக்கிற மனுஷங்க, நீங்க நம்பி இருக்கிற உறவுகள் உங்களை ஒரு நாள் தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடியவங்க. ஒரு நாள் உங்க

உருவாக்க முடியாது.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கெட்டு போன மண் பாத்திரத்தை விரும்புகிற பிரகாரமாக வணைந்தது போல இன்னைக்கு கெட்டு போன எங்கள் வாழ்க்கையை அவ்வளவுதான், இனி ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என்று சொல்லப்பட்ட எங்கள் வாழ்க்கையில ஒரு புதிதான உருவாக்குதல் வாழ்க்கையில் நடைபெறட்டும் ஆண்டவரே. எங்களை கர்த்தர் உருவாக்குவீராக, எங்களை கர்த்தர் உருவாக்குவீராக ஆண்டவரே. எத்தனை பேர் அவளோடு என் கூட சேர்ந்து விளைய ஜெபிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் உருவாக்குங்கப்பா, அவங்க வாழ்க்கை மறுபடி உருவாக்கப்படட்டும். ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது தேவ பிள்ளை வாழ்க்கையில், புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில், புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. எங்கே முன்னேற்றம் இல்லை, எல்லாம் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, என் கர்த்தர் மறுபடி உன்னை உருவாக்குறார், மறுபடி உன்னை உருவாக்குறாருங்க, மறுபடி உங்களை உருவாக்குறாருங்க, மறுபடி உங்களை உருவாக்குறார். நம்முடைய விருப்பப்படி அல்ல, அவர் விரும்புகிற வண்ணமாய், அவர் மனைவி விரும்புகிற வண்ணமாய், இந்த நல்ல வெளியில கர்த்தர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, உனக்கு ஒரு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உன மறுபடி கத்திர புதிதாய், புதிதாய் அவர் விரும்புகிற வண்ணமாய், அவர் விரும்புகிற வண்ணமாய். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? அல்லேலூயா.

எங்களை வணையும்படிக்கு அர்ப்பணிக்கிறோப்பா, எங்களை வணையும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோப்பா. எங்க வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவர், கெட்டுப்போயிருக்கிற வாழ்க்கை மாறட்டும், நன்மை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், மேன்மை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், அடுத்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், கேள்விக்குறியோடு இருக்கிற எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை கர்த்தர் மறுபடி உருவாக்குகிற கிருபைக்காக நன்றி. ஒரு புதிய பாத்திரமாய் வணைந்து, நீர் விரும்புகிற பாத்திரமாய் உருவாக்கி, மேன்மையான இடங்களில் எங்களை கொண்டு வந்து அமர பண்ணுகிற கர்த்தாவே, எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீர் எங்கள் நல்ல குயவன், நாங்கள் களிமணப்பா. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உருவாக்குவீராக, உருவாக்குவீராக, உருவாக்குவீராக. ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: அனுதின தியானம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8வது வசனம். லாட்வியா என்பது முன்பு ரஷ்யாவோடு இணைந்திருந்த ஒரு நாடு. அங்கு இருந்த ஒரு லுத்தரன் சபையில் வேதாகம கல்லூரி ஒன்று நடத்தப்பட்டது. அதில் படித்து போதகர்களாக ஊழியம் செய்யும்படிக்கு அநேக வாலிபர்கள் முன்வந்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட நேர்காணலில் என்ன விதமான கேள்விகள் கேட்கப்பட்டன என்று கென்னத் பெய்லி என்பவர் அவர்களிடம் விசாரித்தார். அந்த மாணவர்கள் அவரிடம், எங்களிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டன, ஆனால் அதில் மிக முக்கியமானதும் அனைவரிடமும் கேட்கப்பட்டதுமான கேள்வி என்னவென்றால், நீங்கள் எப்போது ஞான ஸ்நானம் எடுத்தீர்கள் என்பதுதான் என்றார்கள். அதற்கு கென்னத் பெய்லி, ஞான ஸ்நானம் எடுத்த தேதி என்ன அவ்வளவு முக்கியமா என்று கேட்டார். அதற்கு அவருக்கு வந்த பதில் இதுதான். இந்த மாணவர்கள் லாட்வியாவில் ரஷ்ய ஆட்சி நடைபெற்ற காலகட்டத்தில் ஞான ஸ்நானம் எடுத்தவர்களாயிருந்தால் இவர்கள் தங்கள் ஜீவனை கூட பொருட்டாக எண்ணாமல் இயேசுவுக்காக வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள். ஆனால் லாட்வியா தேசம் ரஷ்யாவின் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற பின்பு இவர்கள் ஞான ஸ்நானம் எடுத்தவர்களாயிருந்தால் இவர்கள் வைராக்கியமான ஊழியர்களாக இருக்க முடியாது. எனவேதான் நீங்கள் எப்பொழுது ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் என்ற கேள்வி எல்லாரிடமும் கேட்கப்படுகிறது என்று கூறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவனை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதை பகிரங்கமாக அறிக்கையிட்டால் நமக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்று பயந்து அநேகர் இன்று மறைந்து வாழ்கின்றனர். இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட போது அவரை பிடிக்கும்படி பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அனுப்பிய திரளான ஜனங்கள் தீப்பந்தங்களோடும் பட்டயங்களோடும் வந்தனர். திரள் கூட்ட ஜனங்களையும் தங்களுக்கு வரப்போகும் ஆபத்துகளையும் பார்த்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை தனியே விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். அதில் ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் போர்த்து கொண்டு இயேசுவுக்கு பின்னே சென்றான். இயேசுவை பிடிக்க வந்தவர்கள் அந்த வாலிபனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை கூட போட்டுவிட்டு நிர்வாணமாய் ஓடிப்போனான். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றால் தன் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பயந்து அந்த வாலிபன் அப்படி செய்தான். இதே நிலையில்தான் பேதுருவும் இருந்தார். தங்களுக்கு ஆபத்து என்று வரும்போது அவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றவில்லை, அவரை விட்டு விலகி போனார்கள். ஆனால் இதே சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பரமேறி சென்ற பின்பு காத்திருந்து பரிசுத்த ஆவியின் பலனை பெற்று கொண்டார்கள். அதன் பின்பும் அவர்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததால் ஏராளமான உபத்திரவங்கள் வந்தன. ஆனால் அவர்கள் பின்வாங்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை. இயேசுவுக்காக துன்பத்தை அனுபவிப்பதை பாக்கியமாய் எண்ணினார்கள். தேவன் அவர்கள் மூலம் வல்லமையாய் வெளிப்பட்டார். திரள் கூட்ட ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் துன்பத்திலும் கஷ்டத்திலும் இயேசுவை அறிந்திருப்பதை ஒருபோதும் மறைக்கக்கூடாது, மறுதளிக்கக்கூடாது. நாம் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை வைராக்கிய வாஞ்சையாய் தேவனை பின்பற்றுகிறவர்களாக மாற்றுவாராக. ஆம், அவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சையாய் வாசம் பண்ணுகிறார். துன்பத்திலும் கஷ்டத்திலும் அவரை விடாமல் பின்பற்றுகிறவர்களுக்கு நிச்சயமாய் அவர் ஆசீர்வாதங்களை வழங்காமல் இருக்க மாட்டார்.

ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு ஜெஸ்டயேலனாகிய நாபோத்துக்கு ஜெஸ்டயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலக்கிரியமான பணத்தை தருவேன் என்றார். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று ஜெஸ்டயேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவன் மனைவியாகிய யெசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாயிருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் ஜெஸ்டயேலனாகிய நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலக்கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றார். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஜெசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாயிரும். ஜெஸ்டயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானுமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினாள். அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் ஜெசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறிந்து பிற்பாடு ஜெசபேலுக்கு, நாபோத் கல்லறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார். நாபோத் கல்லறியுண்டு செத்ததை ஜெசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து ஜெஸ்டயேலனாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும், நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்துப்போனான் என்றாள். நாபோத் செத்துப்போனதை ஆகாப் கேட்டபோது அவன் ஜெஸ்டயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக் கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே
உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றார். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விட்டு போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய ஜெரோபியாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். ஜெசபேலையும் குறித்து கத்தர், நாய்கள் ஜெசபேலை ஜெஸ்டையலிலே மதிலருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய ஜெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டார். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார்.

இந்த திருவிருந்தை பத்தி நிறைய கேள்விகள் விசுவாசிகள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி, அப்பம் விட்டு ஆராதிக்குதல், இப்படி நிறைய பெயர்களை அதற்கு கொடுப்பதுண்டு. எந்த பெயரை வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளலாம். ராபோஜனம் என்கிற ஒரு பெயரும் கொடுப்பதுண்டு. சரி, ஓகே, இதை குறித்ததான சில சந்தேகங்கள் அநேகருக்கு இருக்கிறது. அதனால மொத்தம் 5 குறிப்புகள் திருவிருந்தை குறித்து அல்லது கர்த்தருடைய பந்தியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்பர் 1, இந்த திருவிருந்து ஆசரிப்பு முறைமை இன்றைக்கும் நாம் அதை கடைபிடிச்சுதான் ஆகணுமா? நம்பர் 2, அப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை யார் எடுக்கலாம், அதற்குரிய எடுக்கக்கூடியதான தகுதி என்ன? நம்பர் 3, இந்த திருவிருந்து ஆசரிப்பு முறைமையை யார் கொடுக்கலாம், அதாவது பரிமாறுறாங்க பார்த்தீங்களா, அதற்கு ஏதாவது தகுதி அல்லது வயது இப்படி ஏதாவது இருக்கிறதா? நம்பர் 4, திருவிருந்த எந்த நேரத்தில் எடுக்கலாம், எந்த நாளிலே எடுக்கலாம், மாசம் மாசம் எடுக்கணுமா, வார வாரம் எடுக்கணுமா, ராத்திரி எடுக்கணுமா, பகல்ல எடுக்கணுமா, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? கடைசியாக இதுல பங்கு பெறாவிட்டால் பாவமா? சரி, இதை குறித்து இந்த பதிவில் நாம சுருக்கமாக தெளிவாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, நம்பர் 1, திருவிருந்த நாம இன்னைக்கு ஆசரிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் பாத்தீங்களா. சரி, அவர் சொல்லிட்டாரு. அதை சீஷர்கள் பின்பற்றினார்களா? எஸ், அப்கோர்ஸ் சீஷர்கள் பின்பற்றினாங்க. 1 Corinthians 11 இந்த அப்பம் விட்டு ஆராதிக்கக்கூடியதான முறைமையை குறித்து மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் நீங்க பாருங்க, 1 Corinthians 11:23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில், அதாவது இந்த அப்பம் விட்டு ஆராதிக்கக்கூடிய முறைமையை குறித்து பேசுகிறார், நான் உங்களுக்கு அதை ஒப்புவிச்சிருக்கிறேன், அதை கர்த்தரிடத்திலிருந்தா பெற்றுக்கொண்டேங்கிறார். நேரடியாக இங்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு, என்னவெனில், இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சோ, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தில புசித்து இந்த பாத்திரத்தில பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மிக தெளிவாக நிருபத்திலும் சபைக்கு கட்டளையாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு வரிசை கிரமமா கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல ஏன் நம்ம அப்பம் எடுக்கிறோம், அடுத்து ஏன் நம்ம ரசம் எடுக்கிறோம், இந்த ஆர்டர் பிரகாரம் தான். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது, முதலாவது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார், இரண்டாவது அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து கொடுத்தார். சோ, அந்த ஆர்டரை நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ, திருவிருந்து அல்லது கர்த்தருடைய பந்தி முறைமை இப்போதும் பின்பற்றப்பட வேண்டுமா? எஸ், அப்கோர் இப்போதும் பின்பற்றப்பட வேண்டும். நம்பர் 2, யார் இதிலே பங்கு பெற வேண்டும், யார் இதிலே பங்கு பெற வேண்டும்? மிக எளிதாக பதில் சொல்லலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய சீஷர்கள், கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது மறுபடியும் பிறந்தவர்கள், எந்த வார்த்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், இவர்கள் எல்லோரும் இதிலே பங்கு பெறுவதற்கான தகுதியை உடையவர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பலி மரணத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இதிலே பங்கு பெறலாம். அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது, பின்னையே ஞானஸ்நானம் எடுத்தாதான் இதுல பங்கு பெறணும்னு ஒரு சட்டத்தை ஏன் வைக்கிறார்கள்? வெரி சிம்பிள், இப்ப ஒருத்தர் உண்மையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படிங்கிறத யார் சொல்லுவது, எப்படி தீர்மானிப்பது? யார் வேணாலும் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு வரலாமே. அதனாலதான் சபை என்ன செய்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில சாட்சியை பார்க்கிறது. உண்மையிலே அவர் ஏற்றுக்கொண்டாரா, ஒரு போதகன் பார்க்கிறார். அப்ப சபை ஞானஸ்நானம் என்கிற ஒன்றை கொடுக்கும் பொழுது சபை அங்கீகரிக்கிறது, இவர் உண்மையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், நாங்க அதனாலதான் என்ன செய்கிறோம், நாங்கள் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அப்ப ஒருவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அங்கு அவர் சபையாரால் அங்கீகரிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறதுனால நாம பெரும்பாலும் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அப்பத்திலே பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு முறைமையை நாம் வைத்திருக்கிறோம். சோ, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இதில பங்கு பெறுவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது சபையார் எல்லாம் அவரை அங்கீகரித்ததினுடைய அடையாளமாகவும் இருக்கிறது. சரி, ஓகே, நம்பர் 3, இந்த திருவிருந்தை யார் கொடுக்கலாம்? எஸ், மில்லியன் டாலர் குவஸ்டின்ங்க. இந்த திருவிருந்தை கொடுப்பதற்காக வேதாகமத்தில் ஏதாவது தகுதி போடப்பட்டிருக்கன்னு கேட்டால் எந்த தகுதியும் போடலை, ஆனால் எடுப்பதற்கு தகுதி போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து தெரிஞ்சு இந்த திருவிருந்தில் பங்கு பெறுங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த திருவிருந்தை பரிமாறுவதற்கு என்ன தகுதி போட்டிருக்கு? பெருசா ஒரு தகுதியும் போடல. ஆனா ஒரு இடத்துல அழகாக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன அது? ரொம்ப அழகான வார்த்தை. அவரு வந்து இந்த அப்பத்தை எல்லாம் பிட்டு கொடுக்கும் பொழுது சீசரிட்ட ஒரு வார்த்தையை கேட்கிறாரு, ஏன்பா, பந்தி இருக்கிறவனா பந்தியிலே பரிமாறுகிறவனா எவன் பெரியவன் கேட்டார். யார் முக்கியமானவன்? அதாவது ஒரு டேபிள் உட்காந்துருக்கும் பொழுது உங்களுக்கு சர்வ் பண்ண வர்றாங்க,
ஹோட்டல்லே போறீங்க, நீங்க சாப்பிடுறீங்க, அப்படியே சர்வர் வர்றாரு பாத்தீங்களா, அங்க சர்வர் முக்கியமா உட்காந்து சாப்பிட்றவங்க முக்கியமா? அப்ப அங்கு பதில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிமாறுகிறவன் அல்ல பந்தியில் இருக்கிறவன் தான் முக்கியம். பிரியமானவர்களே, அதுபோல திருவிருந்தை எடுத்து பரிமாறும் பொழுது அவன் யார் ஒருவர் தங்களை சர்வராக நினைக்கிறார்களோ அவங்க தான் முக்கியம், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பரிமாறலாம், தாழ்மை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னை சர்வராக அல்லது பரிமாறுகிறவராக தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரே காரணத்துக்காக தான் அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்தார். ஒருவேளை அது ரொம்ப பயபக்திக்குரிய வேலை, ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு வேலை அப்படின்னா வேற யாரா பேதுரு நீ எடுத்து கொடுன்னு இருப்பாரு தாழ்மையா. இயேசு கிறிஸ்து என்ன, இந்த கணத்திற்குரிய வேலை, அந்த வேலை, இந்த வேலை, மரியாதை வரும் அப்படிங்கிற வேலையெல்லாம் தொடவே மாட்டார், அது அவர்களுக்கு தேவையே இல்லை. ஸோ நான் இன்னைக்கு ஒரு முடிவு செய்வோம், நாம் அப்பத்தை எடுத்து கொடுக்கறதுனால அது மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒன்று, நான் ரொம்ப உயர்ந்தவன், அதாவது இது கணம், நான் பெருமை, அது தயவு செய்து அதற்காக இதை செய்யாதீங்க. அதனால தான் நிறைய சபையில் இந்த எடுத்து கொடுக்கக்கூடிய ஒன்றுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஏன்னா அது அவரை எடுத்து கொடுக்க வச்சுட்டாங்க, இவரை எடுத்து கொடுத்து வச்சுட்டாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ இட், இப்படி செய்யாதீங்க. தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதை எடுத்து கொடுப்பதற்கான தகுதியை உடையவராக இருக்கு. இன்னும் சில இடங்களில் இந்த ரெவரண்ட் பட்டம் வாங்கினாதான் எடுத்து கொடுப்போம், பெரிய போதகர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சபையில் ஏற்கனவே அவர் போதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு போதகர் இருப்பார், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேதத்தின்படி தவறானது. அத்தனை நாள் அந்த சபையை நடத்துகிற ஒரு போதகர் இருக்கிறாரு, அவரை எடுத்து கொடுத்தா என்ன ஆகிடப்போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது ஏதோ உலகத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பதவியை பெற்ற ஒருவர் தான் வந்து எடுத்து கொடுக்கணும் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம் நாம். ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஓகே, அடுத்து நம்பர் 4, எப்போது நாம் இதை எடுக்கலாம், எந்த நேரத்தில் எடுக்கலாம்? வேதம் சொல்லுகிறது இது ராப்போஜனம் பண்ணுகிறது அல்லவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நிறைய பேர் என்ன நம்புறாங்க, ராத்திரியில தான் பிரதர் அதை எடுக்கணும். என்னைக்குமே புதிய உடன்படிக்கையில நேரம், நாள், காலம் எதுவும் கிடையாது. அப்படியே அவங்க ராப்போஜனம் பண்ணாங்க, வெரி சிம்பிள். வாரத்தின் முதல் நாள் அவங்க அப்பம் பிக்கும்படி கூடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாரத்தில் முதல் நாள் எப்போ ஆரம்பிக்க தெரியுங்களா? சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தான் அவங்களுக்கு வாரத்தின் முதல் நாள் ஆரம்பிக்குது. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்க சண்டே வந்துருங்க அப்படின்னு சொன்னால் அந்த யூதர்களுடைய காலண்டர் பிரகாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ 6 மணிக்கு இவங்க ஜெபிக்க ஆரம்பித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து அப்புறம் அப்பம் வைக்கணும், என்ன ஆகும்? நைட்டு தான் ஆகும், அதான் ராப்போஜனம். அப்போ யூத காலண்டர் முறைமையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தாராளமாக ராத்திரி நீங்கள் என்ன பண்ணலாம், அப்பம் விட்டு ஆராதிக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நேரம் காலத்தை பற்றி வேதவசனம் பேசவில்லை. அன்றைக்கு யூதர்கள் தங்களுடைய காலண்டர் பிரகாரம் அந்த அடிப்படையில் ஃபாலோ பண்ணாங்க. அதனால் இன்னைக்கு நாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதை காலையில் எடுத்தாலும் சரி, நைட் எடுத்தாலும் சரி, நீ எவ்வளவு தைரியானா பகல் 11 மணிக்கு நீ அப்பம் பிட்டு உங்கள் சபையாராக ஆராதிச்சிருப்பீங்க, சாயங்காலம் 7 மணிக்கு அல்லவா நீங்கள் அதை எடுத்திருக்க வேண்டும். தேவன் அப்படி கணக்கு கேட்கிறவர் அல்ல. அந்த முறைமை சடங்கு முறைமை, அதையெல்லாம் எப்பயோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், பிரமாண காலத்திலேயே இழுத்து மூடிட்டார். சரி, எந்த நாளில் எடுக்கலாம்? 1 மாதத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா, 2 மாதத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா, அல்லது யெகோவா சாட்சிகள் மாதிரி வருஷத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா? பிரியமானவர்களே, வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஸோ வாரத்தில் முதல் நாள் சீஷர்கள் அப்பம்பிக்கும்படி கூடி வந்திருக்கீர்கள் என்று வசனம் சொல்லுகிறதுனால அப்படி அது வந்து நமக்கு ஒரு கட்டளையாக இல்லை, அவர்கள் என்ன பின்பற்றினார்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த அப்பம்பிட்டு ஆராதனையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் மற்ற சபைகளை நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு நான் குற்றம் சொல்லுவதற்காக இதை நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் கூடி வருவீங்களோ அப்போதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம், நத்திங் ராங் இந்த. ஆனால் சிலர் என்ன என்ற காரணம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் எங்களுடைய சபை கூடி ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் வார வாரம் நாங்கள் அப்பம் பிட்டோன்னு சொன்னால் அது வந்து முடியாது, அதுக்கே வந்து டைம் போயிடும் அப்படிம்பாங்க. சரி, ஓகே, நீங்கள் அதை எப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அதே சபையில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் 2 காணிக்கையெல்லாம் எடுப்பாங்க. முதல்ல ஒரு காணிக்கை அப்படியே எடுத்து விடுவாங்க, அடுத்து இன்னொரு வருதுன்னு சொல்லி இன்னொரு காணிக்கை, அப்புறம் இன்னொரு ஒரு காணிக்கை, அப்படியே பேக் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் போகாது இவங்களுக்கு. ஆனால் தேவனை அப்பம்பிட்டு திருவிருந்தில் பங்கு பெறுவது மட்டும் டைம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நியாயமான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பின்பற்றலாம்.
ஸோ தயவுசெய்து யாராவது ராத்திரி தான் வந்து எடுக்கணும் அப்படிலாம் ஏதாவது சட்டம் போட்டாங்கன்னா தயவுசெய்து அதை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் உங்களை ஒரு சடங்குக்குள்ளாக பிரமாணத்திற்குள்ளே உங்களை கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஃபைனலாக அப்பம் பீட்டு ஆராதிக்கலைன்னா பாவமா பிரதர், இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று. ப்ளீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நிறைய பேர் இந்த விஷயத்தில் தான் நம்ம விழுந்து போகிறவங்களா இருக்கிறோம். ஒன்று குறைந்தர் 11 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், உங்களை நீங்களே நிதானித்தறிந்து பங்கு பெறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் பங்கு பெறும்பொழுது நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும்பொழுது நம்மை நாமே நிதானிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் சிலர் இதற்கு பயந்துகிட்டு, தங்களை சரி செய்ய பயந்துகிட்டு இந்த அப்பத்திலே கை வைக்காமல் இருக்கிறாங்க. அதில் பங்கு பெற்றாதான பிரச்சனை. நான் அப்பத்திலே கை வைக்காட்டி என்ன? பிரியமானவர்களே, நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்ம சபையாரோடு சேர்ந்து ஐக்கியத்தில் வர வேண்டும், நம்மை நாமே எப்பொழுதுமே மனம் திரும்பதில் உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு தீர்வாக கூட நீங்கள் எதையும் வைக்கக்கூடாது. ஓ, அதில் பங்கு பெறாவிட்டால் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் பயமுறுத்த விரும்பலை. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய பாத்திரத்திலும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுதலும் நீங்கள் பங்கு பெறுவதற்கு நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? உட்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அதில் பங்கு பெறலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள்னு அர்த்தம். அதில் பங்கு பெறாமல் இருக்கிறதுனால தான் அதுதான் பாவமானு கேட்கறத விட நீங்கள் அதில் பங்கு பெறுவதற்கு தயக்கம் காட்டுகிறீங்க பார்த்தீங்களா? எதனால தெரியுமா? நீங்கள் பாவத்தில் இருக்கிறதுனால. சில சமயங்களில் நியாயமான சில தடங்கல்கள் வரலாம். கொரோனா காலத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கு, அது தேவன் அறிவார். அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சடங்கு மாதிரி வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்பத்தை பிச்சுக்கிட்டு அப்படியே திராட்சை ரசத்தை குடித்து உங்களை நீங்களே அப்படியே திருப்திப்படுத்திக்கிற வேண்டிய வேலை இல்லை. இது சபையாராக நம்ம சேர்ந்து வரக்கூடிய செய்யக்கூடிய ஒன்று. அதனால் இன்னும் சிலர் இந்த இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்மூடித்தனமாக சடங்காக ஏதோ ஒரு இடத்துல போய் அந்த அப்பத்தை மட்டும் குடிச்சிட்டு வந்துடணும்னு நினைப்பாங்க. ஏதோ கோயிலில் தீர்த்தம் குடித்த மாதிரி. ப்ளீஸ், இது சபையார் அல்லது உங்களோட ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கியத்தில் நாம் ஒரே அப்பத்திலும் நாம் இதுலேயும் பங்கு பெறுகிறோம், பாத்திரத்திலையும். அது அன்பை காண்பிக்கிறதா இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இதை நம்ம குடிச்சிட்டு குற்ற மனசாட்சி இருந்து விடுபட்டுடலான்னு அதை ஒரு தீர்த்தம் மாதிரி சடங்கு மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எப்பொழுதும் செல்லுகிற ஐக்கியப்படுகிற சபையாரோடு அதை செய்யுங்க. அதற்கான வாய்ப்பு இல்லைன்னா ஒரு சில நாட்கள் தவறி போனாலும் நத்திங் ராங் இன் தட். இன்னும் சிலர் இதில் பங்கு பெற்றால் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, இதில் பங்கு பெற்றால் நோய் போகும்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ், அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. எந்த ஒரு திராட்சை ரசத்தை குடிக்கிறதுனாலையோ இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளுகிறதுனாலையோ ஆசீர்வாதம் வந்துடும் தயவுசெய்து போய் பண்ணாதீங்க. வேதவசனம் என்ன சொல்லுகிறது நம்ம வாசித்தோம் அல்லவா? அதை நீங்கள் பண்ணும்பொழுது கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க, அவ்வளவுதாங்க. நம்ம கர்த்தருடைய மரணத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ அவ்வளவுதான். இதை போய்கிட்டு நாம பெரிய ஆசீர்வாதம் மாதிரி அப்படியே அதை வாங்கி குடிச்சிட்டா எனக்கு ஒரு ஆசீர்வாதம், நோய் போயிடும், இந்த மூட நம்பிக்கையில விடுங்க. தேவனிடத்துல ஜெபிங்க, அவர் சுகப்படுத்துகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இட் ஓகே, தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதி தருவாராக. காட் பிளஸ் யூ.

சிந்திப்போம் செயல்படுவோம். இன்னும் 150 வருஷத்துல நாம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். நாம இப்போ எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் முற்றும் முழுவதுமா மறக்கப்பட்டுரும். 150 வருஷங்களுக்கு முன்னால கொஞ்சம் பயணிச்சு போங்களேன், அதாவது 1873 வருஷம். தன்னாலதான் இந்த பூமியே சுத்துதுன்னு நினைச்சவங்கெல்லாம் இன்னைக்கு உயிரோட இல்லை. அந்த காலத்துல வாழ்ந்த யாருடைய முகமாவது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குதா? எத்தனை பேர் அழிஞ்சு போற உலோகத்துக்காக தங்களுடைய சொந்தக்காரங்களையே காட்டி கொடுத்தாங்க. சில பேர் தங்களுடைய குடும்பத்தாரையே நிலத்துக்காக கொலை செஞ்சாங்க. சில காகிதங்களுக்காக தகப்பனையே கொன்னவங்க எத்தனை பேரு. இன்னைக்கு அந்த உலோகம், நிலம், காகிதங்கள்லாம் எங்க? நினைச்சு பார்க்கும்போது முட்டாள்தனமா இருக்குது இல்லையா? ஆனா அதே தவறத்தான் நாமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 150 வருஷங்கள் என்ன, கொஞ்சம் முன்னால திரும்பி பாருங்க. நீங்க பள்ளியில படிச்ச காலத்தை நினைச்சு பாருங்க. எத்தனை சண்டை, போட்டி, பொறாம, எதுக்கு இதெல்லாம்? இப்போ நினைச்சு பார்த்தா சில்லியா இருக்குது இல்லையா? நீங்க பள்ளியில படிச்சப்போ நீங்க கிளாஸ் லீடரா இருந்திருக்கலாம், ஏன் ஸ்கூல் லீடரா கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அதே பள்ளியில படிக்கிற யாருக்காவது உங்களை பற்றி தெரியுமா? இப்படி இருக்கும்போது 150 வருஷங்கள் கழிச்சு எப்படி இருக்கும்? வாழ்க்கைய எளிதா எடுத்துக்கிடுவோம். ஒரு நாள் எல்லாருக்குமே மரணம் வரும். நாம யாருமே தப்பிக்க முடியாது. எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய டிவி இருக்குது, என் கிட்ட லேட்டஸ்ட் போன் இருக்குதுன்னு பெருமை பாராட்டுறீங்களா? இன்னும் 5 வருஷத்துல எல்லாமே அவுட் ஆஃப் டேட் ஆயிரும். உங்க குடும்பத்துல நிலத்தகராறு இருக்கா? விட்டு கொடுத்துருங்க. நிலத்தை விட உறவு முக்கியம். வாரிசுகளுக்குள்ள பிரச்சனையா, பாக பிரிவினையில தகராறா, விட்டு கொடுத்துருவோமே. இன்னும் கொஞ்ச காலத்துல நம்முடைய உயிரே போயிரும். இந்த நிலம், வீடு, சொத்து எல்லாம் இருக்கிற இடம் இல்லாம போயிரும். அதுக்கு போய் ஏன் இந்த விரோதம், ஏன் பகை? எல்லாத்தையும் எளிதா எடுத்துக்கிடுவோம். வாழ்க்கை ஒரு போட்டி இல்லை, அன்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழுவோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லார் மேலையும் அன்பு செலுத்துவோம். அன்புக்கு பங்கம் வரும் காரியத்தை செய்யாம இருப்போம். மனமு வந்து உதவி செய்வோம். சண்டை இல்லாம, விரோதம் இல்லாம, பொறாமை இல்லாம, ஒப்பீடு இல்லாம, களங்கம் இல்லாம வாழ பழகுவோம். அதைத்தான் நம்முடைய ஆண்டவரும் எதிர்பார்க்கிறாரு. சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.

மகிமைக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி என்னோட கூட சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம். Come on!

0: எபினேசர் என்ற தலைப்பில் ஊழியர் ஜோன் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 136 சங்கீதம் அதன் முதலாம் வசனத்தை 136 சங்கீதம் அதன் 16 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான நாளிலே வனாந்தரத்தில் நடத்தின தேவன் என்கிற அந்த தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையினுடைய நிலைகள் கூட ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை போல நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் இந்த வனாந்தரத்திலையும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அருமையாய் இங்கே நாம் படிக்கிறோம். நல்ல அருமையான ஒரு சங்கீதம், தேவனை துதிக்கிற ஒரு சங்கீதம். எதற்காகலாம் நாம் தேவனை துதிக்க வேண்டும், எப்படி தேவனை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் மிக அருமையாக இந்த பகுதியில் அநேக விஷயங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான், வனாந்தரத்தில் நடத்தின தேவனை துதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் கடந்து வந்த பாதைகள் நமக்கு கரடு முரடான ஒரு பாதைகளாக இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நினைப்பதற்கு மாறான சில காரியங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டு வந்திருக்கலாம். நம்முடைய தேவன் வனாந்தரத்திலும் கர்த்தர் நடத்துகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை மீட்டெடுக்கிறார். அவர்களை ஒரு உன்னத நோக்கத்திற்காக கர்த்தர் அழைக்கிறார். அந்த வனாந்திரத்திலே கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே தேவன் அவர்களை நடத்தினார் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 40 வருஷமும் ஆண்டவருடைய நடத்துதல் மிக ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் வேத புஸ்தகத்தை படித்து பார்த்தால் ஆண்டவருடைய நடத்துதலை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளவே முடியாது. இப்படிதான் கர்த்தரனை நடத்துவார், இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கவே முடியாது. அவருடைய நினைவுகள் வேறு விதமாக இருக்கிறது. மனுஷனுடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். வனாந்தரத்திலும் நடத்தின நம்முடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தில் அவருடைய ஜனங்களை நடத்தணும்? மிக எளிமையாக போகக்கூடிய ஒரு பிரயாணம், சீக்கிரமாய் போக வேண்டிய சில பிரயாணங்கள் நீண்ட நாட்களாக இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 40 வருஷங்கள் இந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் நடத்தப்பட்டார்கள். பாருங்கள், என்னை ஆராதிக்கும்படி நீ போகவிடு என்று பார்வோனோடு நீ போராடு, அந்த ஜனங்கள் எல்லாம் விடுவித்து கொண்டு வா, இது என்னுடைய ஜனம், இவங்களுக்கு நான் சில ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தின் நிலைகளுக்குள் இந்த ஜனங்கள் கடந்து போகிறதற்கு நான் இவர்களை நடத்துவேன். பாருங்க, ஆண்டவர் இந்த ஜனங்களை எப்படி நடத்தினார், ஏன் வனாந்தரத்தை கர்த்தர் அனுமதித்தார், அந்த வனாந்தரத்திலும் ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை குறித்து நம்ம தியானிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதித்தார்? இப்படி வனாந்தரத்தை நடத்துவதற்கான அநேக விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு 3 காரியங்களை உங்களோடு நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். அநேக விஷயங்கள் படிப்பதற்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் பேசுவதற்கு நமக்கு நேரம் அல்ல. ஆனால் சில விஷயங்களை மட்டும், குறிப்பாக 3 காரியங்களை நான் உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏன் கர்த்தர் வனாந்தரத்தை அனுமதித்தார்? ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தில் ஆண்டவர் ஜனங்களை கொண்டு போனார்? ரொம்ப எளிமையாக கொண்டு போயிருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிமையான வாழ்க்கை அல்ல. அது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற இந்த ஓட்டம் என்பது, இந்த பாதை என்பது அது ரொம்ப லகுவாக இருக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அநேகர் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டால், கர்த்தரை தேடிவிட்டால் எல்லாம் நமக்கு ரொம்ப லகுவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் கடினமான ஒரு பாதை தான். ஆனால் இதற்கு முடிவிலே தேவன் வைத்திருக்கிற கனம், இதற்கு முடிவிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அது இந்த உலகம் நமக்கு தராது, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நமக்கு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட நன்மைகளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவர் ஏன் வனாந்தரத்தில் நடத்தினார்? 144 சங்கீதம் அதன் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று தாவீது சொல்லுகிறார். என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவன் என்று இங்கே சொல்லுகிறார். தாவீதினுடைய ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். தாவீது தன் வாழ்க்கையிலே தன் அனுபவத்தை தான் பாடலாக எழுதியிருக்கிறார். பாடல் என்பது அனுபவத்தில் இருந்து வர வேண்டிய ஒன்று. பாடல் என்பது அனுபவத்தில் இருந்து வெளிப்பட வேண்டிய ஒன்று. தாவீதினுடைய பாடல்களெல்லாம் பாருங்கள், அவர் எழுதியிருக்கிற விதங்களை பாருங்கள், எல்லாமே தன் வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இருந்து பாடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி வருகின்ற பாடல்கள் தான் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாடல்களாக இருக்கிறது. என்ன பாடுகிறார்? என் கைகளை போருக்கும் யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற கர்த்தர் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஏன் வனாந்தரத்திற்கு கொண்டு போனார்? ஆண்டவர் ஏன் வனாந்தரத்தில் ஆண்டவர் கொண்டு போய் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார் அப்படின்னா, ஒன்று, அவர் நம்மை பழக்குவிப்பதற்காக. வனாந்தரம் பழக்குவிக்கிற இடம் என்று சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டார். இந்த தாவீத கர்த்தர் தெரிந்து கொண்டதில் ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. தாவீதினுடைய சம்பவங்கள் பலமுறை வேதத்தில் நம்ம படித்திருக்கிறோம். யாருக்கும் கிடைக்காத, தன்னுடைய சகோதரனுக்கு கிடைக்காத ஒன்று தாவீதுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் இவன் அதற்கு தகுதி உள்ளவன் அல்ல, இவன் அதற்குரியவனும் அல்ல. ஆனால் தேவனுடைய பார்வை, தேவனுடைய திட்டம் ஒன்று இருந்தது. அதான் அவர் சொன்னாரு, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இஸ்ரவேலில் ராஜாவாக ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைக்குள்ளே வரும்போது ஈசாயினுடைய வீட்டிற்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் தீர்க்கதரிசியை. தீர்க்கதரிசி போய், உங்கள் பிள்ளைங்களாம் எங்கே அப்படின்னு கேட்கும். என்ன இருக்கான், முதல்ல மூத்தவன் வந்தான், ரெண்டாவது வந்தான் அப்படின்னு ஒருத்தரையாக அறிமுகப்படுத்துகிறாரு. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது இவன் அல்ல. ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது சொல்கிறார், இவனாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறார், இவன் அல்ல. பாருங்கள், ஒருவேளை ஒரு தோற்றம், ஒரு வெளிப்புறமான ஒரு உயரம், வெளிப்புறமான சரீரப்பிரகாரமான வளர்ச்சி, பார்ப்பதற்கு மிக நேர்த்தியாக, மிக அருமையாக, அழகாக, சௌத்திரம் அருமையானவர்களே, ராஜாவாக இருந்தால் அதுக்கு ஏற்ற தகுதியெல்லாம் இவனுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறவர் அல்ல. என் பார்வையே வித்தியாசம், என் எண்ணங்கள் வித்தியாசம், என்னுடைய திட்டங்கள் வித்தியாசம். ஒருவேளை நினைக்கலாம், கர்த்தருடைய பார்வை வித்தியாசமானது. தகுதி இல்லாத நமக்கு இப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா அவர் பார்வை வித்தியாசம். உலகம் அநேக நேரங்களில் நம்மை தள்ளினது. நம்ம யாருக்கும் ஆகாதவர்களாய் இருந்தோம். எல்லாராலும் நம்ம புறக்கணிக்கப்பட்டோம். நம்மளை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் படிக்கலை, இவனுக்கு ஒன்றும் தெரியாது, சௌத்திரம் இவனுக்கு வேலை இல்லை, இவனால் நமக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு உலகம் நம்மளை புறக்கணித்தது, சமுதாயம் நம்மளை புறக்கணித்தது. நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மளை நேசிக்க ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப தாழ்மையான நிலையில், ஏழ்மையில் இருக்கும் பொழுது சொந்தங்கள் கூட நம்மளை தேட மாட்டாங்க. அதான் உலகம். ஆனால் தேவனுடைய பார்வை வித்தியாசமானது. அப்படியெல்லாம் இருந்த நம்மளை தான், வெறுக்கப்பட்ட நம்மளை தான் கர்த்தனுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் உண்மையிலே நாம் அதற்கு சந்தோஷப்பட வேண்டியது இருக்கிறது. யோசித்து பாருங்கள், எல்லாரும் நம்மளை தள்ளினாங்க, எங்கே போனாலும் நம்மளை வெறுத்தாங்க. ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்மளை நேசித்தார். அவர் ஒருவர் மட்டும்தான் நம்முடைய நம்மளில் இரக்கமாய் இருந்தார். அவர் ஒருவர் மட்டும்தான் அவருடைய பார்வையிலே தான் நம்ம விலையேறப்பட்டவர்களாய் மாற ஆரம்பித்தோம். பிரியமானவர்களே, புறக்கணிக்கப்பட்ட தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை காட்டிலே மேய்த்து கொண்டிருக்கிறான். இங்க ராஜாவா தேர்ந்தெடுக்கிறார்கள், அந்த ராஜ அபிஷேகம் அப்படின்னும் போது சகோதரனை கூட கூப்பிடல பாருங்க. இல்லை, அவன் வேலையை பார்க்கட்டும், அவன் ஆடு மேய்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு கிடைச்சா போதும், நம்ம ராஜாவானா போதும், அப்படித்தான் சகோதரர்களும் தகப்பனும் நினைக்கிறார்கள். என் ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமானது. ஆண்டு சொல்றார், ஒவ்வொருவனையும் கொண்டு வரும் பொழுது இவர்கள் அல்ல, வேறு யாராவது பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆமாம், ஒருவன் இருக்கிறான், அவன் இப்போ காட்டில் ஆடு மேய்ச்சிட்ருக்கான், ரொம்ப பிஸியாக இருப்பான், இப்போது அவனை கூட்டிகிட்டு வாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தாவீதை அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறார். அவனை பார்க்கும் பொழுது அவன் மேலே தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை தேவ மனுஷன் புரிந்து கொள்கிறான். இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. அப்போ தகுதி இல்லாத ஒரு மனிதன் அந்த ஸ்தானத்திற்கு வருகிறான், தகுதி இல்லாத ஒரு நபர் அந்த ஸ்தானத்திற்கு வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளை அபிஷேகம் கொடுக்கப்பட்டாயிற்று. உடனே களத்திற்குள்ள இறங்கிவிட்டானா? உடனே அவன் காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு வந்துவிட்டானா? இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இவன் வருகிற காலங்களில் இவனை கொண்டு தேசத்தில் நடப்பிக்க போகிற காரியங்களை செய்வதற்காக வனாந்தரத்திலே கர்த்தர் பழக்குவிக்கிறார். அதான் சொல்றார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற கர்த்தர். அபிஷேகம் கிடைச்ச உடனே களத்தில் இறங்கலை, அபிஷேகம் பெற்ற உடனே ராஜாவாகலை, அபிஷேகம் பெற்ற உடனே யுத்தத்தை சந்திக்கலை. என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போகிற ஒரு காரியம், என்றைக்கோ ஒரு நாள் சம்பவிக்க போகிற காரியத்துக்காக கர்த்தர் வனாந்திரத்தில் தாவீதை பழக்குவிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருந்திருக்கலாம், அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், தேவ சத்தத்தை கேட்டு தேவ சமூகத்தில் கர்த்தரை தேடி வந்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், வந்த உடனே எல்லாம் பெரிதாக இருக்க வேண்டும். காலையில் கர்த்தர் தரிசனமாயிட்டால் மாலையிலே அவர்களுக்கு மேடைகள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிற காரியம் அதுதான், பழக்குவிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பழக்குவிப்பதற்காக வனாந்தரத்தை கர்த்தர் அனுமதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தின் பாதையிலே எத்தனையோ விஷயங்களை ஆண்டவர் எங்களுக்கு பழக்குவித்தார். விசுவாசத்தை கர்த்தர் பழக்குவித்தார், நம்பிக்கையை கர்த்தர் பழக்குவித்தார். இதையெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கி கர்த்தர் ஒரு நிலைக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கு பின்னாலேயும் இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உயர்ந்திருப்பதை போல தெரியும், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல தெரியும். நீங்கள் பார்ப்பீங்க, ஆகா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கடந்து வந்த பாதையை கேளுங்க. சொல்லுவாங்க, 30 வருஷங்கள் 40 வருஷங்கள் இந்த ஊழியத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா, இதெல்லாம் பழக்குவிக்கிறதற்காக கர்த்தர் அனுமதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பழக்குவிக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. பழக்குவிக்கப்பட்ட அனுபவம் இல்லைன்னா உண்மையாய் கர்த்தருக்கா ஊழியம் செய்யலைன்னு அர்த்தம். ஒவ்வொரு தேவ மனுஷனையும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் பழக்குவித்து கொண்டு வருகிறார். பாருங்க, இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு முறை அவர் சொல்றாரு, நான் காட்டிலே ஆடுமைத்து கொண்டிருந்த போது. இப்ப இஸ்ரவேலிலே ஒரு பெரிய யுத்தம் வருகிறது, அந்த யுத்தத்திலே களத்தில் இறங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை, எல்லாரும் ஓடுகிறதற்கு தான் தயாரா இருக்காங்க. அப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்ட தாவீது சொல்றான், அப்ப நான் இருக்கிறேனே, என்னதான் அபிஷேகம் பண்ணினார் என்று அந்த களத்திலே அவன் இறங்குகிறான். குறிக்கப்பட்ட காலத்திலே கர்த்தர் அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறான். இப்ப யுத்தத்துல யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தாவீது சொல்ற, நான் செய்யறேன் அப்படிங்கிறார். எல்லாரும் பேசுறாங்க, உன்னால முடியாது, நீ சின்ன பையன், அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. ஆனா அந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது ஆண்டவர் பழக்கு வச்சிருக்கிறார். அதை தான் அவர் எடுத்து சொல்றார், ஒரு முறை நான் காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது சிங்கமும், இன்னொரு முறை நான் காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது கரடியும் வந்தது. அப்ப பாருங்க, அந்த சிங்கமும் கரடியும் வந்தபோது ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவதை போல நான் கிழித்து போட்டு விட்டேன். இப்ப சொல்றாரு, அதையே ஆண்டவர் செய்வதற்கு எனக்கு பலன் தந்தது உண்மையானால் இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். அப்ப இன்றைக்கு பெலிஸ்தியனுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்த களத்தில் இறங்குவதற்கு கர்த்தர் ஏற்கனவே வனாந்தரத்திலே பழக்குவித்தார். ஆண்டவர் ஏற்கனவே பழக்குவித்தார். அன்னைக்கு சிங்கத்தையும் கரடியையும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போடுவதற்கு பலனை ஆண்டவர் கொடுத்தது. இப்போ சொல்றார், அன்னைக்கு அதற்கு பலன் கொடுத்த கர்த்தர் இவன் ஏமாத்துறம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சொல்லுகிறேன், கர்த்தர் ஏன் உனக்கு வனாந்திரத்தை அனுமதித்திருக்கிறார்? உன்னை பழக்குவிப்பதற்காக. தேங்க்யூ லார்ட். உன்னை பழக்குவிப்பதற்காக. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இது எனக்கு கடினமாக இருக்கிறது. பழக்குவி எல்லாவற்றிலும் ஒரு பழக்குவிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஓசியா 11 அதன் 3 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிற, நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். பழக்குவிக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வனாந்திரத்திலே கர்த்தர் ஏன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? இந்த கடினமான பாதையிலே கர்த்தர் ஏன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? இந்த சிச்சுவேஷனில், இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வருவதற்கு காரணம் என்ன? இது சாபங்கள் அல்ல, இது தேவ கோபாக்கினையும் அல்ல. சிலர் சொல்கிறபடி இது சாபம், இது தேவ கோபாக்கினை, அப்படியெல்லாம் சிலர் சில காரியங்களை சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையே, உன்னை பழக்குவிப்பதற்காகவே கர்த்தர் இதை அனுமதித்திரு. நீ விசுவாசத்தில் நின்று பாரு, நீ விசுவாசத்தில் செயல்பட்டு பாரு, நீ யோசித்து பாரு. கர்த்தர் ஆபிரகாம பழக்கு வச்சாரு, உன் பிள்ளைய பலி செலுத்துறதுக்கு கொண்டு போன்னு சொன்னார். விசுவாச பழக்கம் அது. அவன் என்ன சொல்கிறான்? உடனே புறப்பட்டு போகிறான், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல், கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். பாருங்க, பழக்குவிக்கிறாரு. வேலைக்காரர்களை கூட்டிட்டு போறான், தன்னுடைய பிள்ளைய பலி செலுத்த அழைத்து கொண்டு போகிறான். அந்த பிள்ளை கேட்கிறான், கரெக்டு, எல்லாம் சரிதான், ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங் ஆகுத, ஒரே ஒரு காரியத்தை நம்ம செய்யலையே, எல்லாம் கொண்டு போகிறோம், ஆடு எங்கே இருக்கிறது? அவன் மன பதறி, உன்னைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன்னைதான் கொண்டு போய் பலி செலுத்த போறேன் நான் சொன்னாரு. விசுவாச பழக்கம். கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஈரே என்கிற நாமம் உடையவர். விசுவாசத்தில் ஆபிரகாம் பழைக்கப்பட்டான். அதனால தான் எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. தனக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட பொழுது அதை விசுவாசித்து அப்படியே நம்பி அதை அறிக்கை செய்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே சொல்லுகிறேன், பழக்குவிக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் சில காரியத்தை அனுமதிச்சிருக்கலாம், சில காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அப்படிலாம் கர்த்தர் கொண்டு போட மாட்டார், அப்படிலாம் அடித்து விட மாட்டார். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு இன்னும் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, ஒருவேளை இனிமேல் சபைகள் திறக்கப்படாது, இனிமேல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வழி இல்லை, இனிமேல் எல்லாமே இப்படித்தான் ஆராதனை, நான் சொல்கிறேன் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் விசுவாசத்தில் பழக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனையும் கர்த்தர் பழக்குவித்து கொண்டு, அந்த காலம் இது, இந்த வனாந்திரத்திலே கர்த்தர் ஏன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்றார். நீ தேவனுடைய காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். நம்முடைய பிள்ளைகள் நடக்க பழக்கப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், பிள்ளைகள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தகப்பன் தாய் அந்த பிள்ளையின் கையை பிடித்து நடக்க பழக்குவிக்கிறோம், நடக்க பழக்கு வைக்கிறோம், சொல்லுகிறோம் காலை எடுத்து வை, அந்த காலை எடுத்து வை சொல்கிறோமா, பழக்கு வைக்கிறோம். கொஞ்ச நேரம் கழித்த நடக்க ஆரம்பித்த பிற்பாடு ஒரு இடத்துல இருந்த பிள்ளையை பா, என்னை பார்த்து வா அப்படின்னு சொல்கிறோம், அப்புறம் ஓடி வா என்று சொல்லுகிறோம். அருமையானவர்களை, பழக்கு வைக்கிறவர். நான் சொல்லுகிறேன், வனாந்திரமனை அழிப்பதற்கல்ல, வனாந்திரமனை சேதப்படுத்துவதற்கல்ல, வனாந்திரவன் வாழ்க்கையிலே உன்னை தரித்திரனாய் மாற்றுவதற்கல்ல. வனாந்திரம் எதுக்கு தெரியுமா? நீ பழகுவதற்கு. வனாந்தரத்திலும் உன்னை நடத்துகிற கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். உன் வாழ்வில் உனக்கு அற்புதம் செய்வார். உன் வாழ்விலே நன்மையான காரியங்களை கர்த்தர் தருவார். வனாந்தரத்திலும் நடத்தின தேவனை துதியுங்கள். என் வனாந்தரம் உன்னை பழக்குவிப்பதற்காக. இரண்டாவது உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது எதற்கு தெரியுமா? வனாந்தரம் இரண்டாவது உன்னை நடத்துவதற்காக. வனாந்தரம் உன்னை நடத்துவதற்காக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15:22 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள், ஆண்டவர் அவர்களை நடத்தினார். எப்படி? இந்த வனாந்தரத்தில் எப்படி நடத்திட்டு வர்றார்? எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள், செங்கடலை கடக்கிறார்கள். செங்கடலை கடந்தது வரும்பொழுது பாடல் பாடுகிறார்கள். எப்பவுமே ஒரு அற்புதம் நடந்தால் ஒரு பாட்டு வரதான் செய்யுது, ஒரு நன்மையான காரியம் நடந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. பெரிய பிரச்சனையில் இருந்து விடுவிக்கப்பட்டுட்டாங்க. தங்களை துரத்தி வந்த பார்வோனின் சேனையின் கையில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். சமுத்திரத்தை கடந்து வந்தாச்சு. திரும்பி பார்த்தா இப்போ பார்வோனையும் காணும், அவன் சேனைகளையும் காணும். எல்லாம் நடுக்கடலில் கர்த்தர் அமைச்சிட்டார். தம்பூர் எடுத்தாங்க, பாடினாங்க, தேவனை துதிச்சாங்க, கர்த்தர் மகிமைப்படுத்தினாங்க. என்ன பெரிய சந்தோஷம். அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் ஏதாயிலும் ஆண்டவர் செய்தால் நமக்கு சந்தோஷம், ஏதாயிலும் கொடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தால் அவர் நல்ல தேவன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோம். உண்மைதான், ஜனங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏப்பா இவ்வளோ பெரிய தேவனா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார், அப்படியெல்லாம் சொல்லி பாடி தேவனை துதித்து கொண்டு வருகிறார்கள். இப்போதான் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, தாகமாக இருக்கிறார்கள். ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிறது, ஆனால் அந்த தண்ணீரோ கசப்பாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், கொஞ்ச நேரத்திற்குள் அந்த ஜனங்களுடைய முகமே மாறுது, பேச்சு மாறுது, செயல்கள் மாறுது. இவ்வளவு நேரம் ஆட்டம், இவ்வளவு நேரம் துதி, இவ்வளவு நேரம் சந்தோஷம், ஆண்டவரை புகழ்ந்து, ஐயோ இவரை போல நல்ல தெய்வம் உண்டா அப்படின்னு சொன்னவங்க தண்ணி குடிக்க வந்திருக்காங்க. தண்ணீர் கசப்பாக இருக்கிறது என்றால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே முகரூபம் மாறிட்டு, கொஞ்ச நேரத்துக்குள்ளே வார்த்தைகள் மாறுது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே செயல்கள் மாறுது. என்னுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், கர்த்தரே இதை அனுமதித்தார், ஆண்டவரே இதை அனுமதிக்கிறார். பாருங்க, இப்போ அந்த தண்ணீரையும் நல்ல தண்ணீராய் மாற்றி அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நடத்துதல் அந்த ஜனங்கள் பார்க்கறதுக்கு ஆண்டு உதவி செய்கிறார். மோசையின் இடத்துல கேட்கிறார்கள், என்ன செய்வோம் தெரியவில்லை. கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார், ஒரு மரத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அதன் வெட்டி அதன் கிளைகளை போட்டார்கள், நல்ல தண்ணீரா மாறிட்டு என்று எழுதியிருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு வழி இருக்கும். வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை எதிராக வருதா, இல்லை ஒரு துன்பம் உங்கள் வாழ்க்கையில் வருதா, அதற்கு பிற்பாடு ஒரு வழி உனக்காக ஆயத்தமாக்கப்படும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்காக ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். ஏன்னா உன்னை கூட்டிட்டு வந்தவர் அப்படியெல்லாம் அது செய்ய மாட்டார். உன்னை நடத்துவதற்காக, நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த வனாந்தரத்திலும் எப்பேற்பட்ட கசப்பாக இருந்தாலும் இந்த கசப்பை மாற பண்ண ஆண்டவரால் முடியும் அப்படிங்கிறத ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய நடத்துதலை காண்பதற்காகவே வனாந்தரத்தை அனுமதித்தார். இதனுடைய பிள்ளைகளே, இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தினார் என்று எழுதியிருக்கிறது. ஆகாரங்களை கொடுத்தார், வானத்தின் மன்னாவை கொடுத்தார். அவங்க எகிப்தில் இருந்ததை போல சாப்பிட்ட உணவுகள் அல்ல, இப்போ சாப்பிட்ற உணவு வித்தியாசமாக இருக்கிறது. தூதர்களின் அப்பத்தை கொடுக்கிறாரு, அதை சாப்பிட்றாங்க, பலனடைகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் ஆண்டவர் போசிப்பாரா, இப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துவாரா, திடீர்னு அவங்களுக்கு ஆசை வருது, எல்லாருக்கும் இறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு. ஆண்டவர் காடையை அனுப்பினாரு, சாப்பிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், வனாந்திரத்தை கர்த்தர் ஏன் அனுமதித்திருக்கிறார் தெரியுமா? உன்னை நடத்துவதற்காக. உன்னை நடத்துகிற கர்த்தர் ஒருபோதும் மறந்து போகாதே. கர்த்தர் ஏன் இந்த சந்தர்ப்பத்தை, இந்த சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார்? என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு கூட்டங்களுக்கு கன்வென்ஷன் மட்டுமே பிரசங்கித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு சபை ஊழியம் இல்லை. சில வருஷங்கள் ஊழியம்கள் எதுவும் இல்லாதபடிக்கு நான் அப்படியே தனிமையாக இருந்தேன் ஆரம்ப நாட்களில். அப்பொழுது பாருங்கள், ஒரு கூட்டத்திற்கு போக வேண்டும். அந்த கூட்டத்துக்கு போகிறதற்கு என்னுடைய கையிலே பணம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய் இருந்தால் கூட பஸ்ஸில் அந்த இடத்திற்கு போய்விடலாம். ஆனால் அன்றைக்கு என் கையிலே பணம் இல்லை. ஏன்னா எனக்கு எந்த ஊழியமும் இல்லை. கர்த்தர் மிக அற்புதமாய் நடத்தினார். எனக்கு ஒரு விசுவாசம், நம்ம அழைத்த தேவன் நம்மை நடத்துவார் என்று. பாருங்கள், நேரமாகி கொண்டிருக்கிறது, அந்த கன்வென்ஷனுக்கு போக வேண்டும். என்ன செய்வது? பணம் இல்லை, என்ன செய்யலாம்? ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள் நடந்த சம்பவங்கள் என்ன செய்வது தெரியவில்லை. என்னுடைய மனைவி கேட்கிறார்கள், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்கள அந்த பாட்டி, அவங்க நல்லா நமக்கு தெரியும் அல்லவா, அவங்ககிட்ட கேட்போம், கூட்டம் முடிந்து அவங்களுக்கு நம்ம அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே பாருங்கள் நினைத்து கொண்டே இருக்கிறேன், என்ன செய்வது என்று தெரியவில்லை. கர்த்தருடைய ஊழியத்துக்கு தானே போகிறோம், ஆண்டருடைய ஊழியத்தை செய்கிறது தானே போனோம். அந்த தேவைகள் நமக்கு சந்திக்கப்படலையே. கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தர் அந்த தேவையை சந்திப்பார். வெயிட் பண்ணுவோம், கர்த்தர் நம்மளை நடத்துவார் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். கொஞ்ச நேரத்திற்குள்ளே ஒரு தேவனுடைய மனிதர் என்னுடைய வீட்டிற்கு வருகிறார். அந்த தேவனுடைய மனிதர் சொல்கிறாரு, இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களுடைய வீட்டிற்கு போகும்படி என்னுடைய இருதயத்தில் பேசினார். நான் கேட்டேன், அவர் வந்து ரொம்ப ஆரம்ப நாட்களில் கஷ்டப்பட்டவர், நிறைய உதவிகளை நான் செய்திருக்கிறேன், ஆனால் இப்போ அவர் என்னை தேடி வருகிறார். நான் இப்படி நினைக்கிறேன், நம்ம இந்த சூழ்நிலையில் இவர் நம்மளை தேடி வருகிறாரே, இவருக்கு நம்ம உதவி செய்ய முடியாதே, நம்முடைய கையில் ஒரு பணமும் இல்லையே, இந்த நேரம் பார்த்து நம்மளை தேடி வராருன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்க. அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு ஒரு பழைய சைக்கிள் இருந்தது, அந்த சைக்கிளை வந்து நான் விற்று போடுவதற்காக, அவருக்குடைய தேவைக்காக அதை விற்று போடுவதற்கு அவர் பேசி கொண்டிருந்திருக்கிறார். ரெண்டு நாட்களுக்குள் அந்த சைக்கிளை அவர் வித்துட்டார். அவருடைய தேவைக்காக அவர் அதை கொடுத்திருக்கிறார், ஏன்னா அவருக்கு அவ்வளவு கஷ்டம். அன்றைக்கு காலையில் கர்த்தர் சொன்னாராம், என் பேரை சொல்லி என்னை ஞாபகப்படுத்தி அந்த தேவ மனுஷனை போய் பாரு, அதில் இருந்து ஒரு சிறப்பு காணிக்கையை அந்த தேவ மனுஷனுக்கு நீ கொடு. அவர் கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து அவர் பிரயாணப்பட்டு கர்த்தர் சொன்னாரா, நீ போ, என்னுடைய மகனுக்கு இதை நீ செய், என்னுடைய பிள்ளைக்கு இதை நீ செய்தாகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். சரியான நேரத்தில் அவர் வந்து சொல்கிறார், கர்த்தர் இன்று காலையிலே என்னுடைய உள்ளத்தில் பேசினார், ஆகவே தான் உங்களை நான் தேடி வந்திருக்கிறேன், இந்த காணிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று என் கையிலே கொடுத்தார். நான் யோசித்தேன், நம்முடைய தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார் பாருங்கள், ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் பாருங்கள். என்னுடைய பிள்ளைகள் எத்தனையோ சாட்சிகளை, கடந்து வந்த பாதைகளை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். பெருமைக்காக அல்ல, என்னை அழைத்தவர் என்னை நடத்தினார் நிச்சயமாய் சொல்ல முடியும். ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதித்திருக்கிறார், நம்மை நடத்துவதற்காக. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சூழல் நீங்கள் சொல்ல முடியும்.

நம்மளை நடத்துகிற கர்த்தர். ஏன் வனாந்தரம்? உன்னை நடத்துவதற்காக. ஏன் வனாந்தரம்? உன்னை போஷிப்பதற்காக, உன் தேவையை சந்திப்பதற்காக. நான் யார், நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களை நடத்துகிற கர்த்தர். என்னுடைய பிள்ளைகளே, வனாந்தரத்திலும் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் ஏன் வனாந்தரத்தை அனுமதித்தார் தெரியுமா? பழக்குவிப்பதற்காக. இரண்டாவது சொன்னேன், உங்களை நடத்துவதற்காக. நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை நான் காணேன். நினச்சிக்கிட்டே இருப்போம், இன்னைக்கு என்ன செய்ய போகிறோமோ தெரியலேன்னு. வழி அற்புதமாய் திறக்கும். ஒரு வழி அடைக்கப்பட்டால் ஏழு வழியை திறப்பார்னு சொல்லுவோம். நிச்சயம் அது உண்மை. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறது. உன்னை நடத்துவார் சகோதரியே, என் அன்பு சகோதரனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரனே, ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நடத்துவதற்காக. நான் யார்? ஸ்தோத்திரம். உன்னை நடத்துறதற்காகவே நான் வனாந்தரத்தை அனுமதித்திருக்கிறேன். ஒருபோதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் திகைத்து நிற்பதற்கு அனுமதிக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகள் தலைகுனிந்து நிற்பதற்கு அனுமதிக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறைவுகளோடு வாழ கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஏதேனும் ஒரு விதத்திலே உனக்கு ஒரு வழியை திறந்து தந்து கர்த்தர் நடத்துவார். ஆச்சரியமாயிருக்கு. ஒரு எலியாவுக்கு ஒரு காகத்தை கொண்டு கத்தர் போஷிக்கலையா? காகம் யாருக்கையா கொடுக்கும்? காகம் என்னைக்கு கொடுத்தது? ஆண்டவர் நினைச்சா காகத்தையும் கொண்டு போஷிப்பார். அதுதான் நடத்துதல். ஆண்டவர் நினைத்தா பட்சிக்கிறவனிடத்திலிருந்து கூட பட்சணம் வரும். நம்ம நினைக்கிறோம் எப்படி நடக்கும், ஐயோ இந்த காரியம் எப்படி நடக்கும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய படிப்பு, என் பிள்ளைகளுடைய திருமணம் எப்படி நடக்கும்? கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? வாழ்க்கையில் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இத்தனை வருஷம் உன்னை நடத்தலையா? உன் பிள்ளைகளை படிக்க வைக்கலையா? உன் குடும்பத்துக்கு நன்மை செய்யலையா? உன்னை வாழ வைக்கவில்லையா? ஏன் அதை செய்ய மாட்டார்? தைரியப்படுங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய பிள்ளைகள் மேல் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லட்டுமா? எதற்காக கர்த்தர் வனாந்தரத்திலே ஆண்டவர் கொண்டு போகிறார்? ஓசியா 2:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. நாயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவனை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி என்று வாசிக்கிறோம். வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவனோட பட்சமாய் பேசி. மூன்றாவது சொல்கிறேன், ஏன் வனாந்தரத்துக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு போகிறார்? வனாந்தரத்தை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்? உன்னோடு பேசுவதற்காக. உன்னோடு பேசுவதற்காக. நம்முடைய தேவன் நம்மோடு பேசுகிற கர்த்தர், பட்சமாய் பேசுவாராம். இன்றைக்கு நம்ம உலகத்தில் ஜீவனோடு இருக்கிறோன்னா அதற்கு ஒரு காரணம், கர்த்தர் நம்ம கூட பேசுறதுனால. உலக மனுஷன் பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்டால் உயிரோடு இருக்க முடியாது. குடும்பத்தார் பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்டால் உலகத்தில் உயிரோடே இருக்க முடியாது. அப்படியெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு வாழ்க்கையில் உடஞ்சி போயிருந்தால் எப்பவுமோ நம்ம மரித்து போய் இருப்போம். அவ்வளவு பேச்சு பேசுவாங்க, நம்ம காதுகள் கேட்க பேசுவார்கள். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் நம் தேவ சமூகத்தில் சந்தோஷத்தோடு இருக்கிறோம், இந்த பிரயாணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம்னா அதற்கு ஒரு காரணம், கர்த்தர் நம்ம கூட பேசுகிறபடியினாலே. எத்தனை நேரங்கள் மனமுடைந்தோம், எத்தனை நேரங்கள் வாழ்க்கையில் ஏன் என்று கதறினோம், எத்தனை நாட்கள் வாழ்க்கையில் கசப்பு என்று சொன்னோம், ஏன் ஆண்டவரே இதை அனுமதித்தீர் என்று சொன்னோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பட்சமாய் பேசினார். அவருடைய சத்தத்தை நம்முடைய காதிலே கேட்டோம். எத்தனையோ நாட்கள் வாழ்க்கையிலே சாப்பிடாமல் படுக்கையை கண்ணீரால் நனைக்கும் பொழுதெல்லாம் அன்று ராத்திரி கர்த்தர் உன்னோடு பேசவில்லையா? எத்தனையோ நாட்களில் எல்லாம் முடிந்து விட்டது, இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்ககிட்ட பேசலையா? அன்று ராத்திரி ஆண்டவனோடு இடைபடவில்லையா? தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசவில்லையா? வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உன்னோடு பேசவில்லையா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் பட்சமாக பேசுறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த பிரயாணத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். மனிதனுடைய பேச்சு, மனிதனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கேட்டு கேட்டு எத்தனையோ விதங்களில் வாழ்க்கையில் சலித்து போய்விட்டோம். கூட இருந்தவர்கள், குடும்பத்தார், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் பேசுவாங்க பாருங்கள். நம்மிடத்தில் நன்மை பெற்றவங்க பேசுவாங்க பாருங்கள்.
இதெல்லாம் நம்ம காதில் கேட்டு கேட்டு கேட்டு பைத்தியமே பிடிச்சிரும். ஆனால் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம்

0: பலமுறை கர்த்தர் பட்சமாய் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தரத்தை ஏன் அனுமதிச்சார் தெரியுமா? உங்ககிட்ட பேசுவதற்காக. யோசித்து பாருங்கள், யாக்கோபு தன்னுடைய வீட்டிலிருந்து பிரயாணப்பட்டு சகோதரனுடைய சவாலுக்கு பயந்து அவன் வீட்டை விட்டு வெளியே வருகிறான். அப்போ வரும்பொழுது யோசித்துக்கிட்டே வர்றான், ஐயோ இப்படி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடந்து போச்சுதே, நம்முடைய சகோதரர் நம்மளை கொலை செய்து விடுவேன் என்று சொல்கிறானே, சவால் விடுகிறானே, இனிமே என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு ஒரு மன உளைச்சலோடு வருகிறான். போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது, திரும்ப இந்த இடத்துக்கு வருவோமா அதுவும் தெரியாது. ஆனால் அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் ராத்தங்க பண்ணினார், அங்கே தான் பேசுகிறார் பாருங்க. அப்போ அவன் அந்த வனாந்தரத்தில் எவ்வளோ வேதனையோடு வந்திருப்பான், அந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார், யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ நினைக்கிற திரும்பி வர முடியாதோன்னு, நீ நினைக்கிற போகிற இடம் எப்படி இருக்குமோன்னு, இதெல்லாம் விட்டுட்டு போகிறேனே திரும்ப எனக்கு கிடைக்குமா, நீ நினைக்கிற உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் பேசின அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தை மகிழ பண்ணினது. மன உளைச்சல்கள், பல விதங்களில் வாழ்க்கையில் போராட்டங்கள், பல விதையில் வாழ்க்கையில் பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத தன்மைகள், அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து உன்னோட பேசுவதற்காகத்தான் கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். மோசே வனாந்தரத்திலே கர்த்தர் பேசினார். தேவனுடைய பிள்ளைகளே நான் சொல்லுகிறேன், முட்செடிகளை தரிசனமானார், ஆண்டவர் பேசினார். அருமையான இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் தெரியுமா கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்? உன்னோடு பேசுவதற்காக. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாழ்க்கையிலே சோர்ந்து போகிறதில்லை, உடைந்து போகிறதில்லை. வனாந்தரத்திலும் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு சொல்லுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்கள், ஏன் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை பழக்குவிப்பதற்காக. இரண்டாவது சொன்னேன், உன்னை நடத்துவதற்காக. மூன்றாவது சொன்னேன், உன்னோடு பேசுவதற்காக. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது அவ்வளவு இன்பம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது அவ்வளவு பெரிய பாக்கியம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமாய் சொல்லுகிறேன், எல்லாமே வாழ்க்கையில் முடிந்து போனது என்று நினைக்காதே. உன்னை அழைத்த தேவன் உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை அழைத்த தேவன் உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். தலை குனிந்து வெட்கப்பட்டு நிற்பதற்கு ஒருபோதும் கர்த்தர் விடமாட்டார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி ஜபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த வனாந்தரத்திலும் என்னை நடத்தினவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஜபம் செய்வோமா? என்னோடு சேர்ந்து நீங்களும் இப்பொழுது ஜபம் பண்ணுங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இப்போ என்னோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வனாந்தரத்திலும் நடத்தின தேவனுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்கள், வனாந்தரத்திலே நடத்தின தேவனுக்காக ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்தார் என்கிற கேள்வியோடு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் கேள்விக்கு பதில் இன்றைக்கு வந்துவிட்டது. உன் கேள்விக்கு பதிலை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து விட்டார். யாரிடத்தில் போய் இந்த கேள்விக்கு பதில் உண்டாகும் என்று சொல்லி ஓ மன சஞ்சலத்தோடு வேதனையோடு நின்ற அல்லவா? உன் கேள்விக்கு பதில் இன்று காலையிலே ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். தேவ சத்தத்தை கேட்கிற நீங்கள் பலனடைவீர்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் இன்னும் கர்த்தருக்காக விசுவாசத்தில் வேரூன்றி நிற்பதற்கு என் ஆண்டவர் உதவி செய்வார். தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் ஏன் இது நடக்கிறது? என் குடும்பத்தில் ஏன் நடக்கிறது? என் பிள்ளைக்கு ஏன் நடக்கிறது? அண்டெல்லாம் வாழ்க்கையில் பல நிலைகளிலே சோர்ந்து போனவர்களாக கேள்வியோடு நின்று கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் இந்த நாளில் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல, எங்களை பழக்குவிக்கிற தெய்வம், எங்களை நடத்துகிற தெய்வம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவர் எங்களோடு பேசுவதற்காகவே இப்படியெல்லாம் கர்த்தர் இதை அனுமதித்தீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக, குடும்பத்தின் மேல் இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணும், தீமைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க, செட்டையின் நிழலிலே மறைத்து கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அற்புதமாய் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக. உம்முடைய நாமம் மட்டும் உம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எந்த காரியத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அது உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாய் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வியாதியோடு, பலவீனத்தோடு, போராட்டங்களோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள், பயத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக, தேவனுடைய விடுதலையை காண்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
1: கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நடனமாடி தேவனை முத்தமிட்டு ஆராதிக்க போகிறோம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீவான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தை வாழ்வு நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கான தலைப்பு ஆவியானவரின் சின்னங்கள். அதற்கான ஜீவ வார்த்தை ஜோவான் 14:16. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். இயேசு கிறிஸ்து ஒரு தேற்றரவாளன். அவர் பரிசுத்த ஆவியாகிய இன்னொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கக்கூடியவர். ஆவியானவரை குறித்து பல சின்னங்கள் வேதத்தில் காணப்படுகிறது. அந்த சின்னங்களை நீங்கள் கருத்தோடு தியானிக்கும் போது அது ஆவியானவரை குறித்து அதிகமாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்வதற்கும் அவரோடு நெருங்கி உன்னதமான உறவு வைத்துக் கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்று பிலிப்பியர் 3:8 பவுலடியார் கூறியிருக்கிறார். அவருடைய வாழ்நாளில் ஒரே குறிக்கோள் கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்வதாகவே இருக்கிறது. திருத்துவத்திலே ஆவியானவர் அதிகமாய் அறியப்படாதவராய் விளங்குகிறார். சிலர் அவரை திருத்துவத்திலே மறைந்து நிற்கும் நபராக எண்ணுகிறார்கள். அவர் தன்னை பற்றி பேசுவதற்கு தயங்குகிறபடியினாலும் எப்பொழுதும் பிதாவையும் குமாரனையும் மகிமைப்படுத்துவதனாலும் வேத பாண்டிதர்கள் அவரை அவ்விதமாய் அழைக்கிறார்கள். அதே நேரம் வேதத்தை வாசித்து தியானித்தால் பரிசுத்த ஆவியானவரின் சின்னங்களின் மூலம் அவரது பலனையும் வல்லமையையும் வரங்களையும் கனிகளையும் குணாதிசயங்களையும் அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக பிதாவாகிய தேவனை நினைக்கும் போது பெரிய கழுகு சின்னமும், இயேசுவ கிறிஸ்துவை குறித்து நினைக்கும் போது ஆட்டுக்குட்டியின் சின்னமும் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக வருகிறது. அது போலவே ஆவியானவரை குறித்து சொல்லும் போது அவர் புறாவை போன்றவர், அக்கினியை போன்றவர், பெரும் காற்றை போன்றவர், முத்திரையை போன்றவர், எண்ணெயை போன்றவர், அச்சாரத்தை போன்றவர் என்று பல வகையான சின்னங்களை வேதம் சொல்லுகிறது. ஏன் அவருக்கு இத்தனை அதிகமான சின்னங்கள்? நீங்கள் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஒரு வைரத்தை பாருங்கள். அந்த வைரத்துக்கு பல முகப்புகள் உண்டு. அதை வெவ்வேறு திசைகளை திருப்பி பார்த்தால் வேறு வேறு விதமான பிரகாசத்தை அது கொடுக்கக்கூடும். ஒரு முகப்பு வைரமாக்கி விடாது. எல்லாவற்றையும் சேர்த்து மொத்தமாக பார்க்கும் போதுதான் வைரத்தினுடைய முழு அழகையும் மேன்மையையும் கண்டுகொள்ளும். தேவபிள்ளை ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவரை தனிப்பட்ட முறையில் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். அவரது கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் ஆழமான அனுபவத்துக்குள்ளே நடந்து செல்லுங்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று ஜோவான் 14:17 காண்கிறோம். இப்படியாக 24 மணி நேரங்களிலும் தேவ செய்திகளை கேட்டு நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலே கலிகூர்ந்து மகிழும்படிக்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். பாத்தீங்களா இந்த பக்கம் ஆமென் சத்தம் வருது, இந்த பக்கம் சத்தம் வருது. கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றது மட்டும் நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நாம கொண்ட நமக்கு இருக்கிற திட்டம் நம்ம லெவலுக்குள்ளது, நம்ம மூளைக்கு அடங்கினது, நம்முடைய திராணிக்கு உட்பட்டது, நம்ம பினான்சியல பொறுத்தது, நம்ம திறமையை பொறுத்தது. நம்முடைய அப்பா நமக்கு திட்டம் வச்சார்னா அவர் லெவலுக்கு வைப்பாரு. இவ்வளவுதான் கை தட்ட நல்ல தட்டி ஆண்டுக்கு மகிமை சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்துல பார்த்து நல்ல ஒரு ஹை ஃபை கொடு சொல்லுங்க. உங்க பிளானை விட நல்ல தட்டுக்கு பாக்கலாம். பக்கத்துல உங்க பிளானை விட அப்பா உங்களுக்காக மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிற சொல்லுங்க பாக்கலாம். ஆமே. நான் விசுவாசிக்கிறேன், நான் எப்பவுமே இந்த பாட்டை பாடல்களை பாடும்போது அதை உணர்ந்து நான் அறிக்கை செஞ்சு பாடுவேன். இந்த மாதிரி வாக்குத்தமா பாடுவதுன்னு விசுவாசமா சொல்லுவேன், ஆண்டவரே எனக்காக நீங்க வச்சிருக்க திட்டம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. ஆமாம் சொல்லுங்க பாக்கலாம். விசுவாசத்தோட பாடலாமா? புழுதியில கிடந்த நம்ம இன்னைக்கு தூக்கி நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. என்னெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க, இதெல்லாம் புறம்போக்கு, தேராது, உருப்படாது, வரவே வராது, இதெல்லாம் தண்டமா இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்னு சொன்னதை வச்சுதான் இன்னைக்கு கத்துரு அநேகருக்கு பயனுள்ளதா பயன்படுத்திட்டு வர்றாரு. நல்லா தான் கையை தட்டிருங்களே ஆண்டவருக்கு. ஆமே. கத்தருக்கு கொடுத்தா பெஸ்டா கொடுத்துரு. பாடலாமா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகினும் என் அப்பன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரிதளவு. பாடலாமா? அடிவான் நல்ல கை தட்டி விசுவாசத்தோட கை தட்டி பாடப்படுறோம். ஆமே.

ஆண்டவரே, நீ நல்லவரப்பா, உமை போல வேறொரு தெய்வம் இல்லையே.

0: மகிமை நிறைவாய் இறங்குவதாக. கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும், தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும், தேவ மகிமை நிரம்பட்டும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்திலே தேவ மகிமை நிறைவாய் இறங்கட்டும், தேவ பிரசன்ன நிறைவாய் இறங்கட்டும். ஹல்லேலூயா! ஆலயத்தில் கால் வைக்கும் போதே தேவ பிரசன்னத்தை உணரட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே பிசாசுகள் அலறி ஓடட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது தேவ மகிமை நிறைவாய் கையை தட்டி அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். எஸ் ஜீசஸ், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆண்டவரே,
1: நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், ஜீவனுள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அனுதினம் என்று நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவரை, நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் நிரப்புகிற ஆண்டவரை நாம் பாடி ஆராதிக்கலாம். அவர் நல்லவர். ஆமென்.

உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிய ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரிய ஆண்டவரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா, அவ்வளோ நன்மை நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் மனதாரமாய் துதிக்கிறோம், மனதாரமாக்கு நன்றி செலுத்துகிறோம்.

0: அப்பா, நீங்க ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லப்பா. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மனமு வந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்கள் மனதார் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
1: பல கிருபை.

நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபையை பாடி கொண்டாடுவோமா? இதுவரை நம்மை காத்தவர், அக்னி போன்ற சோதனையில் நமக்கு துணையாய் நின்றவர், நம்முடைய முடி கருகாமல் புகை அணுகாமல் பாதுகாத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பலவிதமான சோதனைகளில் எங்களை பாதுகாத்த தெய்வமே, எங்களோடு இருந்த தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? நம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா ஆண்டவரே? எங்களை நிர்மூலமாகாமல், நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபைக்காக உமை துதிக்கிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே மகிமை தருகிறோம். நீர் நல்லவர் அப்பா, கன மகிமை மாட்சிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். வழுவாமல் காக்கிற உம்முடைய மாசற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமை உமக்கு தருகிறோம். ஏ

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8வது வசனம். லாட்வியா என்பது முன்பு ரஷ்யாவோடு இணைந்திருந்த ஒரு நாடு. அங்கு இருந்த ஒரு லுத்தரன் சபையில் வேதாகம கல்லூரி ஒன்று நடத்தப்பட்டது. அதில் படித்து போதகர்களாக ஊழியம் செய்யும்படிக்கு அநேக வாலிபர்கள் முன்வந்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட நேர்காணலில் என்ன விதமான கேள்விகள் கேட்கப்பட்டன என்று கென்னத் பெய்லி என்பவர் அவர்களிடம் விசாரித்தார். அந்த மாணவர்கள் அவரிடம், எங்களிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டன, ஆனால் அதில் மிக முக்கியமானதும் அனைவரிடமும் கேட்கப்பட்டதுமான கேள்வி என்னவென்றால், நீங்கள் எப்போது ஞானஸ்நானம் எடுத்தீர்கள் என்பதுதான் என்றார்கள். அதற்கு கென்னத் பெய்லி, ஞானஸ்நானம் எடுத்த தேதி என்ன அவ்வளவு முக்கியமா என்று கேட்டார். அதற்கு அவருக்கு வந்த பதில் இதுதான். இந்த மாணவர்கள் லாட்வியாவில் ரஷ்ய ஆட்சி நடைபெற்ற காலகட்டத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவர்களாயிருந்தால் இவர்கள் தங்கள் ஜீவனை கூட பொருட்டாக எண்ணாமல் இயேசுவுக்காக வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள். ஆனால் லாட்வியா தேசம் ரஷ்யாவின் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற பின்பு இவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்களாயிருந்தால் இவர்கள் வைராக்கியமான ஊழியர்களாக இருக்க முடியாது. எனவேதான் நீங்கள் எப்பொழுது ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்ற கேள்வி எல்லாரிடமும் கேட்கப்படுகிறது என்று கூறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவனை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதை பகிரங்கமாக அறிக்கையிட்டால் நமக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்று பயந்து அநேகர் இன்று மறைந்து வாழ்கின்றனர். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட போது அவரை பிடிக்கும்படி பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அனுப்பிய திரளான ஜனங்கள் தீப்பந்தங்களோடும் பட்டயங்களோடும் வந்தனர். திரள் கூட்ட ஜனங்களையும் தங்களுக்கு வரப்போகும் ஆபத்துகளையும் பார்த்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை தனியே விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். அதில் ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் போர்த்து கொண்டு இயேசுவுக்கு பின்னே சென்றான். இயேசுவை பிடிக்க வந்தவர்கள் அந்த வாலிபனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை கூட போட்டுவிட்டு நிர்வாணமாய் ஓடிப்போனான். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றால் தன் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பயந்து அந்த வாலிபன் அப்படி செய்தான். இதே நிலையில்தான் பேதுருவும் இருந்தார். தங்களுக்கு ஆபத்து என்று வரும்போது அவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றவில்லை, அவரை விட்டு விலகி போனார்கள். ஆனால் இதே சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற பின்பு காத்திருந்து பரிசுத்த ஆவியின் பலனை பெற்று கொண்டார்கள். அதன் பின்பும் அவர்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததால் ஏராளமான உபத்திரவங்கள் வந்தன. ஆனால் அவர்கள் பின்வாங்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. இயேசுவுக்காக துன்பத்தை அனுபவிப்பதை பாக்கியமாய் எண்ணினார்கள். தேவன் அவர்கள் மூலம் வல்லமையாய் வெளிப்பட்டார். திரள் கூட்ட ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் துன்பத்திலும் கஷ்டத்திலும் இயேசுவை அறிந்திருப்பதை ஒருபோதும் மறைக்கக்கூடாது, மறுதளிக்கக்கூடாது. நாம் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை வைராக்கிய வாஞ்சையாய் தேவனை பின்பற்றுகிறவர்களாக மாற்றுவாராக. ஆம், அவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சையாய் வாசம் பண்ணுகிறார். துன்பத்திலும் கஷ்டத்திலும் அவரை விடாமல் பின்பற்றுகிறவர்களுக்கு நிச்சயமாய் அவர் ஆசீர்வாதங்களை வழங்காமல் இருக்க மாட்டார்.

2 தீமோத்தேயு அதிகாரம் 3. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் வேத பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தீவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒரு போதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிறவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். என்னேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடும் வெளிப்படும். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தீவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தீவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் மத்திய 21 அதிகாரம் 4 வசனத்தையும் 5 வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம், அதை தியானிப்போம். மத்திய 21:4-5. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதையை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பாருங்கள், இதெல்லாம் ஒரு இன்சிடெண்ட்டாக நடக்கலை, ஒரு தற்செயலாக நடக்கலை, இதெல்லாம் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது தான் நடந்தது அப்படின்னு இங்கே ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார். என்னது? அந்த கழுத மேலே ஏறிட்டு வர்றது. இது இந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறிச்சு, எங்கே சொல்லப்பட்டது, எப்படி இது நிறைவேறிச்சுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனம் சகரியா புஸ்தகம் 9 வசனத்துலேயும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா 9:9 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய ஏற்பாட்டில் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:9 வசனம். சியோன் குமாரத்தையே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தையே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவார். ஏறி வருவருமாய் இருக்கிறார் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, அந்த இஸ்ரேவேலை ஆளப்போகிற ராஜா, இன்றைக்கி அந்த சராசரத்தையும் ஆளப்போகிற தேவன் ராஜாவாக இவர் சித்தரிக்கிறார். யார்? இந்த சகரியா.

0: தீர்க்கதரிசி. அதோடு இல்லாமல் கம்பீரமாயிரு அப்படின்றார், கலிகூறு அப்படின்றார். சியோன் குமாரத்தையே கலிகூறு. ஏனென்றால் இன்னைக்கு நாம் கலிகூறுறவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு அழுது புலம்புகிறவர்களாக தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்து அழுது புலம்பி கொண்டு உக்காந்துட்டு இருக்கிறோம். அன்பாலே முதோ அழுது புலம்புறதை விட்டுட்டு கலிகூற கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு சோதனையை அனுமதிக்கிறார் அப்படின்னாக்கா அந்த சோதனைக்கு நாம் சோத்திரம்தான் பண்ணும் மூஞ்சி ஆத்திரப்படக்கூடாது, நாம் வந்து அங்கலாக்கக்கூடாது, அழக்கூடாது. இன்றைக்கி யோபுக்கு சோதனையை அனுமதித்தார். அவன் என்ன செஞ்சான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம்னு சொன்னான். அப்போ பாருங்கள், மகிழ்ந்து களி கூறணும், அடுத்தது கம்பீரிக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக தான் இதை நமக்கு அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அதை வரவேற்க கற்றுக்கோ. அதனால்தான் தாவீது சங்கீதத்தில் சொல்கிறாரு, இந்த உபத்திரம் வந்தது நல்லது, நான் உமது பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். நல்லது அப்படின்றார், உபத்திரம் நல்லதுன்றார். இன்றைக்கி ஆனால் உபத்திரத்தை கண்டால் எட்டிக்காக கசக்கிற மாதிரி இன்றைக்கி கசப்பாக இன்றைக்கி இருக்குது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும். அன்பாவில்லையே, அந்த அனுபவம் நமக்கு வரக்கூடாது. அந்த அனுபவத்தை நம்ம தூக்கி போட்டுட்டு எந்த உபத்திரம் வந்தாலும் அதை எந்த கசப்பான உபத்திரம் வந்தாலும் அதை வரவேற்க கற்றுக்கொள்வோம், அதை கம்பீரிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. அடுத்தது பாருங்கள், அந்த எருசலேம் குமாரத்தை பார்த்து சொல்கிறாரு, கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நம்ம ராஜா நம்ம இடத்துல வரப்போகிறார். இன்றைக்கி இயேசு ராஜா நம்ம இரண்டாவது வருகையில் நியாயாதிபதியாக வரப்போகிறார். இன்றைக்கி நமக்கு அதுதான் பாடம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும், மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். உன் ராஜா உன்னிடத்தில் வரப்போகிறார். அவர் நீதி உள்ளவரும். பாருங்கள், அவர் நீதி உள்ளவர் அப்படின்றார். ஒன்று, அடுத்தது ரட்சிக்கிறவர், ஒன்னை என்னையும் காப்பாற்றுறவர், நீதி உள்ளவர். அவர் ஒன்னை என்னையும் காப்பாற்றுறார். அவர் தாழ்மை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவரா? அவருடைய குணாதிசயத்தை இந்த சகரியா தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அவர் நீதி உள்ளவர். அடுத்தது அவர் என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறவர். அவர் தாழ்மை உள்ளவர் என்று சொல்கிறார். அதோடு இல்லாமல் என்ன சொல்கிறாரு? இன்னொரு அடையாளத்தை சொல்கிறாரு, கழுதை மேலும் கழுதை குட்டியின் மரியின் மேலும் ஏறி வருவார். அது ஏன் அப்படி சொல்லணும்? கழுதை மேலே, கழுதை குட்டி மேலே. அவர் தாழ்மை உள்ளவர், எல்லாம் கரெக்டு தான். ரட்சிக்கிறவர் கரெக்டு, ஆனால் ராஜா கரெக்டு, எல்லாமே கரெக்டு. அவர் கழுதை மேலே ஏன் வேணும்னா, அவர் ஏறி வருவதற்கு ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. அன்பாலே அந்த வாகனம் தான் கழுதை என்று அங்கே போட்டிருக்குது. அவர் குதிரை மேலே வரல, மற்ற எந்த இதுலேயும் வரல. கழுதை ஒரு அது எப்படின்னாக்கா அழகுன்னு சொல்லுவாங்க. கழுதைக்கு இன்னொரு அர்த்தம் என்னவா? இன்னொரு பேர் அழகுன்னுவாங்க. அப்போ அவர் அழகான மனிதர்களாகிய நம்மள தான் கழுதையாக அங்கே சித்தரிக்கிறார் தீர்க்க தரிசனமாக. இன்றைக்கி நம்ம மேலே தான் அவர் ஏறி வரார். நம்மளை கொண்டு தான் இன்றைக்கி அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். இன்றைக்கி கழுதை தான் அவருடைய வாகனமாக இருக்கும்போது நாம் தான் இன்றைக்கி, அதனால தான் உன்னுக்குள் வாசமாக இருக்கிறேன்றார். பரிசுத்த ஆவியானவராய் அவர் இருக்கும்போது எந்த கழுதைக்குள்ளே இருக்கிறாரு? இன்றைக்கி உதவாத இந்த கழுதைக்குள்ளே தான் அவர் வாசமாக இருக்கிறார். நமக்குள்ளே தான் வாசமாக இருக்கிறாரு. நம்ம மேலே தான் ஏறிட்டு வராரு. நம்ம மேலே தான் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அநேகருக்கு இந்த உலகத்தில் கொடுக்குறார். அதனால இன்றைக்கி அவர் ஏறி வருகிற ஒரு வாகனமாக இன்றைக்கி நாம் செயல்படுகிறோமா? இன்றைக்கி பாருங்கள் அன்பாவில், இங்கே வாங்க. அதுக்கு மத்தேயு 21 வாங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் கிராமத்துக்கு போங்க, அங்கே கழுதை கட்டியிருக்கோம், அது குட்டியும் கட்டியிருக்கோம், ரெண்டுத்தையும் அவுத்துட்டு வாங்கன்னு. அப்போ ரெண்டுத்தையும் மேலேயும் ஏறி வராருன்னு போட்டிருக்கு. நான் இதை கொஞ்சம் காலையில் தியானித்தேன். ஏன் ஆண்டவரே ஒரு தாய் கழுதையோ அல்லது குட்டி கழுதையோ எதையோ ஒன்றில் ஏறிட்டு வரலாம்ல அப்படின்னார். நீங்கள் இதே ரெண்டு கழுதையும் அவுத்துட்டு வந்தீங்க, ரெண்டு கழுதை மேலேயும் ஏன் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கி உனக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்லாம் பெரிய கழுதை, தாய் கழுதைன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி நீ எல்லாம் வந்து குட்டி கழுதை. அதேபோல் உனக்கு பின்னாடி வர சந்ததிக்கு நீ பெரிய கழுதை, குட்டிகள்லாம் சின்ன கழுதை அப்படின்னார். இன்றைக்கி அது சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இன்றைக்கி நமக்கு முன்னோர்கள் வந்து இன்றைக்கி பெரிய கழுதை, அவர்களும் தேவை. இன்றைக்கி குட்டியாக இருக்கிற நம்மளும் சின்ன பசங்களும் தேவை. இன்றைக்கி சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மூலியமோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கிரியை செய்கிறாரு. அவர்கள் மூலமோ ஆண்டவர் சுவிசேஷத்தை பரப்புகிறாரு. இன்றைக்கி வாலிபர்கள், இன்றைக்கி பெரிய வயோதிபர்கள்னு சொல்லி நம்ம மூலமோ என்ன செய்கிறாரு? அந்த சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு அவர் நம்மளை தான் தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கணும். இந்த கழுதை என்ன ஆச்சுன்னா, ஏறி வரும்போது அந்த மத்திய 21 பார்த்தீங்கன்னா என்ன சொன்னான்னா பாருங்கள், 8 ஏழாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சில மரக்கிளையை தரித்து வழியிலே பரப்பினார்கள். பாருங்க, இன்னைக்கு கழுதிக்கு மரியாதை கிடையாது. கழுதிக்கு அவங்க வஸ்திரம்லாம் போட்டு அது வருது அப்படின்னுட்டு அவங்க என்ன செய்யலை, அந்த வழியிலெல்லாம் துணியை போட்டு அவங்கள விரிப்பு அந்த அந்த வஸ்திரங்கள், அடுத்தது என்ன செய்யினாங்க, மரக்கலை எல்லாம் தரித்து கழுதை வருதுன்னு அதுக்கு மரியாதை செலுத்தலை, கழுதை மேலே இருக்கிற ஆண்டவருக்கு தான் மரியாதை செலுத்தினாங்க. இன்றைக்கி அநேக கழுதையாகிய ஊழியக்காரலாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் நினச்சிக்கிறான் எதையாவது ஒரு அற்புதம் அதிசயம் செஞ்சாலோ அல்லது இவன் ஜெபம் பண்ணி எதாவது நடந்தாலோ இவன் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறான், தன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சேன். அன்பான்லே ஆண்டர் அதனால்தான் சகரியா தீர்க்கதரிசி அங்கே சொல்கிறாரு, அவர் தாழ்மை உள்ளவர் என்று. நம்ம ராஜா தாழ்மையாக இருக்கிற போல நீயும் தாழ்மையை கற்றுக்கணும்னா கழுதுன்றார் ஒன்னே அண்ணியும். ஆனால் இன்னைக்கு அந்த கழுதைக்கு கூட இன்னைக்கு என்ன வரல, தாழ்மை வரல, பெருமை தான் வருது. நம்ம பெரிய நான் பெரிய இது மாதிரி நான் ஜெபம் பண்ணி இப்படி நடந்தது. இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குறவங்க இன்னைக்கு மனுஷனுக்கு மகிமை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஊழியக்கார் ஜெபம் பண்ணுறார், வல்லமை மிகுந்த ஊழியக்கார், வரம் பெற்ற ஊழியக்கார், இவர் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு அவருக்கு போஸ்டும் விளம்பரமும் கொடுக்குறாங்க. அன்பாலே நம்ம ஒன்றுமே இல்லை, உதவித்த கழுத. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேலே இருக்கும்பொழுது தான் நமக்கு மரியாதை. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நமக்கு தான் மரியாதை, ஆண்டவருக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அன்பாலே இந்த கழுதையை ஏன் ஆண்டவர் வச்சார் அப்படின்னாக்கா, இன்னைக்கு அந்த தாழ்மையின் காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுக்காக தான். ஆனால்தான் அவர் தாழ்மையானவர்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ராஜாவே தாழ்மையாக வரும்போது கழுதை மேலே, வேறு வாகனம் மேலே வரணும்னா வரலாம், சிங்கத்து மேலே வரணும்னா வரலாம், ஆனால் கழுதை மேலே ஏன் வரணும்னா அவரை போலவே நம்மளை படைச்சாராம். ஆமேன். இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, மனுஷனை பார்த்து ஆதாம் ஏவாளை படைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை தன்னுடைய சுரூபமாக, என்னுடைய ரூபத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அதே போல தான் ஆதாம் ஏவாளை படைச்சாராம். மற்ற மிருகெல்லாம் அப்படி படைக்கலைங்க. ஆனால்தான் இன்றைக்கி நீ நானும் தேவைப்படுகிறோம். அவர் பயணம் செய்வதற்கு, அவர் நம்ம கூட அவர் நம்மளை என்ன செய்யறது, உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம தேவைப்படுது. அவர் இல்லைன்னா கழுதியை கொண்டு கூட, உண்மையான கழுதியை கொண்டு கூட அவர் செஞ்சிடலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம தேவைப்படுகிறோன்னா இன்றைக்கி அவர் சாயலில் நம்ம இருக்கிறதுனால தான் உன்னை கொண்டு என்னை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்யணும்னு நினைக்கிறார். அன்பான்ல இன்றைக்கி ஆனால் நாம் என்ன செய்கிறோம், பெருமை பிடிச்சி அலையிறோம். யாராவது ஒருத்தவங்க ரொம்ப மதிச்சிட்டாங்கன்னா, ஐயோ இந்த ஊழியக்காரை ஜெபம் பண்ணால் வல்லமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா உனக்கு பெருமை வந்து போகுது ஆட்டோமேட்டிக்காக. அன்பான்ல எந்த ஒரு காரணத்தினாலையும் நமக்கு நம்ம சாகிற வரைக்கும் அந்த பெருமைன்றதே நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. நம்ம ஒரு சாதாரண கழுதை தான், கழுதை குட்டி தான். ஒன்று முன்னோர்கள் இன்றைக்கி நம்ம கழுதையெல்லாம் இன்றைக்கி முன்னோர்களெல்லாம் பார்க்கணும், எத்தனை ஊழியக்காரங்க பெருமையில் விழுந்து போனாங்க, எத்தனை ஊழியக்காரங்க தாழ்மையில் தன்னுடைய காரியத்தை அங்கீகரித்து அந்த பரலோகத்துக்கு போனாங்கன்ற முன்னோர்கள் சொன்னதெல்லாம், முன்னோர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து இந்த குட்டி கழுதையாகிய நாம் திருந்தணும். நம்ம முன்னோர்கள் ஆகும்போது நம்மளை பார்த்து நம்மளுடைய சந்ததிகள், வருங்கால சந்ததிகள் நம்மளை பார்த்து திருந்தணும். ஆகா என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா, என்னுடைய ஊழியக்காரர் இப்படி தாழ்மையாக இருந்தார், நான் அப்படிப்பட்ட தாழ்மையை கற்றுக்கொள்ளணுன்னு அந்த குட்டிகள், அந்த சிறுவர்கள் நம்மள்கிட்ட என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட தாழ்மையில் நம்ம வளர்கிறோமா? அன்பால் இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற ஒரு வாகனமாக இருக்கிறோம். இந்த கழுதையினுடைய வாகனத்தில் தான் அவர் என்ன செய்கிறாரு, வராரு. இன்றைக்கி அவரை பார்த்துட்டு இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கி நம்மளை என்ன செய்கிறோம், மறந்து போய் நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் கழுதை, நம்ம வெறும் கழுதை தான். நமக்கு மேலே இயேசு ஆண்டவர் ராஜா வராரு. அது வந்தால் தான், அவர் நம்ம மேலே இருந்தால் தான் நமக்கு மரியாதை ஒழிஞ்சு, நமக்கு மரியாதை கிடையாது. அன்பான் இல்லை, இதை நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அவருடைய சுபாவத்தில் நம்ம வாழ்வோம். அந்த எப்படி அந்த சகரியா தீர்க்கதரிசியில் சொன்னது போல, அந்த சியோன் குமாரத்தையே எருசலேம் குமாரத்தியிலே கம்பீரி, சியோன் குமாரத்தையே கலிகூர்னு சொன்னதை போல, இந்த சத்தியத்தை அறிந்து நாம் கலிகூர்ந்த கலிகூரர்களாய் நாம் மாறுவோம். வருத்தம், நம்முடைய வேதனை, கவலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாம் கலிகூற கற்றுக்கொள்வோம், கம்பீரித்து மகிழ்வோம். கர்த்தர் என்னக்குள்ளே கிரியை செய்கிறார், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், கர்த்தர் என் மூலமாய் அவருடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு சொல்லப் போகிறார், இன்றைக்கி அவருடைய ரட்சிக்கிற தேவனாய் வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார் என்று வருங்காலத்தை குறித்து, இன்றைக்கி ஆண்டவருடைய வருகையை குறித்து அநேகருக்கு சொல்லக்கூடியவர்களாய், அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வெறுங்கழுதியாய் நாம் மாறுவோம். நிச்சயமாக நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த பெருமைன்றதே நமக்குள்ளே வர வேண்டாம். அன்பாவில் இன்றைக்கி ஆண்டவரை சுமந்து செல்லக்கூடிய கழுதை குட்டிகளாக கழுதியாக நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆத்மாவை ஆதாயம் படுத்திட்டால் பெருசாக பெரிய இன்னும் சாதித்த மாதிரி பேசுகிறாங்க, மைக்கை பிடிச்சிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. இன்றைக்கி பெருமையாக இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. அன்பாவில் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன், யாரெல்லாம் இன்றைக்கி ஊழியத்தை கொடுத்து ஒரு ரெண்டு ஆத்மா ஆதாயம் பண்ணி ஒரு பாட்டு பாட சொன்னாலோ ஒரு செய்தியை சொன்னாலோ அடுத்தது ஊழியக்காரனை தூக்கி போட்டு மீச்சிட்டு நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி வரவங்கெல்லாம் இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. அன்பாவில் அந்த பெருமை எந்த விதத்தில் நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். நம்ம வெறும் கழுதை குட்டி, நாம் வெறுமனே கழுதை, ஒன்றுமில்லாத கழுதை. நமக்கு மரியாதை கிடையாது, நம்ம மேலே இருக்கிற ஆண்டவரால் தான் நமக்கு மரியாதை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்ம முடிவு பரியந்தம் அந்த தாழ்மையை காத்துக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் தாழ்மையாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியரில் அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று. அப்போ பாருங்கள், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துகிற அந்த சுபாவத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் மட்டும் என்ன மேலே இல்லைன்னா, நீர் மட்டும் என்னோடு பயணம் செய்யலைன்னா நான் நத்திங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளார், அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அது விசுவாசியாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கணும், அது சாகர வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்தாக்கா நாம் நிச்சயமாக ஆண்டுடைய வருகையை ஆயத்தப்படுத்த முடியும். ஒரு கழுதை குட்டியாக நாம் ஆண்டுடைய வருகை, ராஜா நியாயாதிபதியாக வரப்போகிறார், ரட்சிக்கிறார் வரப்போகிறார். இன்றைக்கி அநேக ஜனங்களை நாம் ஆயத்தப்படுத்த ஒரு கழுதை குட்டியாக கழுதையாக நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை கொண்டு அநேக காரியங்களை செய்ய போகிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே, கழுதியாக ஒன்றுக்கும் உதவாத கழுதியாக இருந்த சுவாமி ஆண்டவரே, நீர் அப்படி தான் தேர்ந்தெடுக்கிறீர், ஒன்றுக்கும் உதவாதவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே படிக்காதவர்களை தேர்ந்தெடுக்கிறீர், ஆண்டவரே உதவாதவர்களை தேர்ந்தெடுக்கிறீர், ஆண்டவரே ஒன்றுக்கும் தள்ளப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறீர். ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் கொஞ்சம் ஆண்டவரே கொஞ்சம் நல்லா ஆயிட்டோம்னாக்கா எங்களுக்குள்ள பெருமை வந்து ஆண்டவரே எங்களை அழிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த பெருமை சாகர வரைக்கும் எனக்குள்ள எங்களுக்குள்ளார இதை கேட்க போகிற ஒவ்வொருக்குள்ளையும் வரக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் வெறும் கழுதியாக உம்மை சுமந்து செல்கிற கழுதியாக, உம்மை ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறவர்களாக என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த தாழ்மையை மரணபரியந்த நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறீர், ஆண்டவரே நீர் நியாயாதிபதியாய் வரப்போகிறீர், ஆண்டவரே நீர் ரட்சிக்கிறவராய் வரப்போகிறீர் என்பதை இந்த உலகம் அறியும்படியாக உம்மை சுமந்து செல்வர்களாய், உம்முடைய சுவிசேஷ சத்தியத்தை சுமந்து செல்கிறவர்களாய் என்னை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பே,
1: தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்ற

பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்திலே, கலங்கி நிற்கிறதான நேரத்திலே எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே உம்மை நோக்கி பார்க்கிறோம்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், நல்லவரே மக்குத்தான், அவரை உயர்த்தி பாடப்போகிறோம். வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனைவும் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. அன்றைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம், எல்லா சேர்ந்த கரங்களை தட்டி பாடுவோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா.

கர்த்தருடைய ஆவியிலே பலனடையுங்கள், பரிசுத்த ஆவியிலே பலனடையுங்கள். எங்கள் இயேசு நல்லவர், ஆயிரம் பேரிலும் சிறந்தவர்.

அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். நீ சொல்ல முடியுமா, ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை நடத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லப்போகிற உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லையே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, உமக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாயிருக்கிறது. உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை.

உமக்கு உகந்த பலியாய் ஜீவ பலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை, ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அதுவே தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை. இந்த காலவெளியில கர்த்தர் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கிறார். ஆமென். ஆமே, நம்மை கர்த்தர் அங்கீகரிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறது. ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாக உம்முடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நம்மளை ஜீவ பலியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறாராம். ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.

ஒரு பயங்கரமான புயலிலும் சேதமடையாதபடி நம்மளை காக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனே. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஆமென். எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு பாடுவோமா?

உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இதுவரையில் ஆண்டவர் எங்களை நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய கிருபை எங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நீர் நல்லவர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தும், அதிசயங்களை காண பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே.

சிந்திப்போம், செயல்படுவோம். இன்னும் 150 வருஷத்துல நாம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். நாம இப்போ எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் முற்றும் முழுவதுமா மறக்கப்பட்டுரும். 150 வருஷங்களுக்கு முன்னால கொஞ்சம் பயணிச்சு போங்களேன். அதாவது 1873 வருஷம். தன்னாலதான் இந்த பூமியே சுத்துதுன்னு நினைச்சவங்கெல்லாம் இன்னைக்கு உயிரோட இல்ல. அந்த காலத்துல வாழ்ந்த யாருடைய முகமாவது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குதா? எத்தனை பேர் அழிஞ்சு போற உலோகத்துக்காக தங்களுடைய சொந்தக்காரங்களையே காட்டி கொடுத்தாங்க. சில பேர் தங்களுடைய குடும்பத்தாரையே நிலத்துக்காக கொலை செஞ்சாங்க. சில காகிதங்களுக்காக தகப்பனையே கொன்னவங்க எத்தனை பேரு. இன்னைக்கு அந்த உலோகம், நிலம், காகிதங்கள்லாம் எங்க? நினைச்சு பார்க்கும்போது முட்டாள்தனமா இருக்குது இல்லையா? ஆனா அதே தவறத்தான் நாமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 150 வருஷங்கள் என்ன, கொஞ்சம் முன்னால திரும்பி பாருங்க. நீங்க பள்ளியில படிச்ச காலத்தை நினைச்சு பாருங்க. எத்தனை சண்டை, போட்டி, பொறாம, எதுக்கு இதெல்லாம்? இப்போ நினைச்சு பார்த்தா சில்லியா இருக்குது இல்லையா? நீங்க பள்ளியில படிச்சப்போ நீங்க கிளாஸ் லீடரா இருந்திருக்கலாம், ஏன் ஸ்கூல் லீடரா கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அதே பள்ளியில படிக்கிற யாருக்காவது உங்களை பற்றி தெரியுமா? இப்படி இருக்கும்போது 150 வருஷங்கள் கழிச்சு எப்படி இருக்கும்? வாழ்க்கைய எளிதா எடுத்துக்கிடுவோம். ஒரு நாள் எல்லாருக்குமே மரணம் வரும். நாம யாருமே தப்பிக்க முடியாது. எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய டிவி இருக்குது, என்கிட்ட லேட்டஸ்ட் போன் இருக்குதுன்னு பெருமை பாராட்டுறீங்களா? இன்னும் 5 வருஷத்துல எல்லாமே அவுட் ஆஃப் டேட் ஆயிரும். உங்க குடும்பத்துல நிலத்தகராறு இருக்கா? விட்டு கொடுத்துருங்க. நிலத்தை விட உறவு முக்கியம். வாரிசுகளுக்குள்ள பிரச்சனையா, பாகப்பிரிவினையில தகராறா? விட்டு கொடுத்துருவோமே. இன்னும் கொஞ்ச காலத்துல நம்முடைய உயிரே போயிரும். இந்த நிலம், வீடு, சொத்து எல்லாம் இருக்கிற இடம் இல்லாம போயிரும். அதுக்கு போய் ஏன் இந்த விரோதம், ஏன் பகை? எல்லாத்தையும் எளிதா எடுத்துக்கிடுவோம். வாழ்க்கை ஒரு போட்டி இல்லை, அன்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழுவோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லார் மேலையும் அன்பு செலுத்துவோம். அன்புக்கு பங்கம் வரும் காரியத்தை செய்யாம இருப்போம். மனமு வந்து உதவி செய்வோம். சண்டை இல்லாம, விரோதம் இல்லாம, பொறாம இல்லாம, ஒப்பீடு இல்லாம, களங்கம் இல்லாம வாழ பழகுவோம். அதைத்தான் நம்முடைய ஆண்டவரும் எதிர்பார்க்கிறாரு. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.

You're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. ஜீசஸ்.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆன்றோர் ஆலோசனை, ஷெப்பர்ட்ஸ் ஆஸ் சேஃப்கார்ட்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி தீத்து இரண்டாம் அத்தியாயம் முதல் வசனமும் 7 முதல் 15 வசனங்களும். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்றவைகளை பேசு, நீயே எல்லாவற்றிற்கும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக, உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக, தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்ணன்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற அனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக்கவும், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதிகள் முதல் வசனம் தீத்து 2:1, நீ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்ப பேசு. ஸ்பீக் த திங்ஸ் விச் ஆர் ஃபார் சவுண்ட் டாக்டரின். ஆவிகளை பகுத்தறிய வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்றும், அதற்கு ஆண்டவர் நமக்கு தந்துள்ள ஏதுக்களையும் குறித்து கடந்த 3 நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம். முதல் ஏது தேவன் நமக்கு தந்தருளிய திருமறை, பரிசுத்த வேதாகமம், The Holy Bible, The Holy Scriptures. இரண்டாவது நேற்று தியானித்தோம், பரிசுத்த ஆவியானவர், The Holy Spirit. The Second Comforter, The Spirit of Truth. ஆவிகளை பகுத்தறிவதிலே அடுத்த உதவி, அதாவது 3வது உதவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துள்ள உறவினர்களாகிய பரிசுத்தவான்கள் மற்றும் திருப்பணியாளர்களிடம் வருகிறது. எந்த கிறிஸ்தவனும் தன்னில் தானே நிறைவானவன் அல்ல. ஒரு சபையும் தன்னில் தானே நிறைவானதும் அல்ல. நாம் எல்லாருக்கும் ஒருவருக்கொருவர் தேவை. We all need each other. நாம் வியாதிப்படும் போது நமது உடல் முழுவதும் கிருமிகளுக்கு எதிராக போராடுகிறது அல்லவா? அதே போல பொல்லாங்கனின் காற்றுகளையும் அலைகளையும் எதிர்த்து நிற்க நமக்கு கிறிஸ்துவின் உடலாகிய உள்ளூர் சபையும் அகில உலக சபையும் தேவை. பல்வேறு ஊழியர்கள் திருச்சபைக்கு கர்த்தரால் அருளப்பட்டதற்கு காரணமும் இதுவே. எபேசிய 4:11-16 வரைக்கும் தெளிவாக எடுத்து வாசித்து பாருங்கள். அதிலே சிலரை அப்போஸ்தலர், சிலரை தீர்க்கதரிசிகள், சிலரை சுவிசேஷகர், சிலரை மேய்ப்பர், போதகர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, எதற்காக நாம் இனி குழந்தைகளாகிராமல் மனிதருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு எதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் இருக்கும்படிக்கு இந்த ஊழியர்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உண்டு. புறவின விசுவாசிகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று ஒரு புயல் கிளம்பியது. அதை தடுத்து நிறுத்தும்படி எருசலேம் சங்கம் கூடியது. அப்படி கூடிய பொழுது இந்த பயிற்சி மிக அழகாக மேற்கொள்ளப்பட்டது. அந்த எடுத்துக்காட்டை அப்போஸ்தலர் 15வது அத்தியாயத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். யாதொரு வேறுபாடுமின்றி புறவினத்தார் மீது ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அதை நான் கண்டேன் என்று பேதுரு கொர்நேலி வீட்டில் நடந்த சம்பவத்தை மனதில் கொண்டு அவன் அதை அறிக்கையிட்டான். ஹி ரிப்போர்ட்டட். இச்சம்பவத்தை அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதப்பட்டதிலிருந்து வியாக்கியானித்தான். எழுதப்பட்டது என்ன? அப்போஸ்தலர் 15 அத்தியாயத்திலே எழுதப்பட்டது என்ன? இதற்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கின்றன. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிப்பேன். இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது என்று யாக்கோபு அதை சொல்கிறார். முதலாவது பேதுரு தான் கண்டதை சொல்லுகிறார். யாக்கோபு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதற்கு வியாக்கியானம் சொல்கிறார். இந்த இரண்டும் சேர்ந்து அவர்கள் எல்லாரும் கூடி வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு கருத்து ஒருமைப்பாடு உண்டாகிறது. இந்த கருத்து ஒருமைப்பாடு உண்டான உடனே அதை அவர்கள் விசுவாசிகளுக்கு அறிவிக்கிறார்கள். விசுவாசிகள் மகிழ்ச்சி அடைந்து நிலைப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அனுபவமிக்கோரோடும் தலைவர்களோடும் கலந்தாலோசிக்க வேண்டும் என்பது சபை சரித்திரத்தை ஆராய்வதையும் உள்ளடக்கும். புதிய காரியங்கள் என தோன்றிய பல போலி மார்க்கங்களாகவே கல்ஸ் முடிவடைந்திருக்கின்றன என்பதே சபை சரித்திரத்தின் சான்றாகும். எழுப்புதலின் காலங்களில் நிசமானதும் போலியானதும் பெரும்பாலும் கலந்தே காணப்படும் என்பதே சென்ற காலங்களின் எழுப்புதல் வீரர் நிபுணர் பலருடைய தெளிவான சாட்சி. கேள்விக்குரிய இன்றைய அனுபவங்களுக்கு சாதகமாய் பேசும் சிலர் பொதுவாக சொல்வது, கனிகளை பாருங்களேன் என்பார்கள். கனிகள் என்றால் அது வாழ்க்கை மாற்றத்தையும் வாழ்க்கை முறையையும் மட்டும் குறிப்பிடாது. சுவிசேஷத்தை கலப்படம் பண்ணினாலும் ஒரு சில நல்விளைவுகளை தரக்கூடிய அளவு வல்லமை சுவிசேஷத்திலே உண்டு. இது நம்மை தவறாய் நடத்திவிடக்கூடாது. கலப்பட சுவிசேஷ பிரசங்கிக்கப்படுகையில் அற்புத சுகங்களும் ஆசிர்வாதங்களும் மக்களுக்கு கிடைக்கின்றனவே, அது எப்படி என்று நாம் கேட்கலாம். பதில் எளிது. இத்தனை குறைகளும் தவறுகளும் இருந்தாலும் மக்களை ஆண்டவர் நேசிக்கும் ஒரே காரணத்தினால் நமது ஊழியங்களை அவர் பயன்படுத்துகிறார். மத்தேயு 14 அத்தியாயத்திலே 5000 பேரை அவர் போஷித்தார். சீடர்கள் அவரோடு கூட சரியானபடி சிந்தனையில் அளவிலே அவர்கள் ஈடுபடவில்லை. ஆனாலும் மக்களுக்காக அவர் அந்த அற்புதத்தை செய்தார். அப்படியே 15 அத்தியாயத்திலே 4000 பேர் மேலும் போஷிக்கப்பட்டதும் சீடர்கள் சொன்னபடி அவர் செய்யவில்லை. மக்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் என்று சொன்னார். அற்புதங்கள் நடப்பது கர்த்தர் மக்கள் மீது கொண்டுள்ள கரிசனையினாலும் அவர்கள் மீது கொண்டுள்ள கருணையினாலே தண்டி பிரசங்கிப்பது சரி என்பதனால் என்று நாம் முடிவு கட்டிவிட முடியாது. அனுபவமும் முதிர்ச்சியும் ஞானமும் நிறைந்த மேய்ப்பர்களும் தலைவர்களும் மட்டுமே ஆடுகளை பாதுகாக்க முடியும். நீதியின் ஊழியர் போல் வேடம் போடும் கள்ளப்போஸ்தலரின் முகத்திரைகளை கிழித்தெறிய அனுபவமும் முதிர்ச்சியும் ஞானமும் பகுத்தறிதல் திறனும் உள்ள ஊழியர் எவ்வளவாய் தேவை. எனவே தான் 2 கொரிந்தியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். 11:13-15 வாசிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அனுபவம் வேண்டும், அறிவு வேண்டும், முதிர்ச்சி வேண்டும், ஞானம் வேண்டும். இவையெல்லாம் நிரம்ப பெற்ற ஆயர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், மூப்பர்கள், தலைவர்கள் இவர்களுடைய ஆலோசனைகளை நாம் கேட்டு தெரிந்து கொள்வது என்றைக்குமே நமக்கு பாதுகாப்பு. Shepherds and seniors and elders are safeguards God has given us. நீ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்ப பேசு. Speak the things which are for sound doctrine. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களை திருச்சபையிலே வைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தனித்தனியே எங்களை வளர விடாமல் உம்முடைய தோட்டத்திலே வந்து நீர் எங்களை நாட்டி விருட்சங்களாக நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தாவே நீர் தீர்மானித்து திட்டம் கொண்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக தேவையற்ற பிரச்சனை நிறைந்த, குழப்பம் நிறைந்த, ஆரோக்கியம் இல்லாத உபதேசங்கள் பின்னால் நாங்கள் ஏமாந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சபை ஆயர்களுக்காக,
1: சபை போதகர்களுக்காக, தலைவர்களுக்காக, நல்ல வேத பண்டிதர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் எனக்கு தெரியும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு ஏமாந்து போய்விடாதபடிக்கு, வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் கொடுத்திருக்கிற அந்த அருமையான தலைவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திறந்து வைத்து, நாங்கள் போகிற பாதை சரியா, நாங்கள் செய்கிற காரியங்கள் சரியா, நாங்கள் சொல்லுகிற காரியங்கள் சரியா என்று சொல்லி வேத வசன வெளிச்சத்தில் ஆவியானவரின் ஒத்தாசையோடு ஆண்டவருடைய ஆலோசனையோடு நாங்கள் அலசி பார்த்து நேராக செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

அவியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்கள் நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:20. என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களுக்கு மகத்தான விடுதலையை அருளி நீங்கள் வெற்றி பாடலை பாடும் ஒரு நாளாக இருக்க போகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:1 நாம் வாசிக்கும் போது, தாவீது தன் வெற்றியை பாடின பாடலாகவும், சங்கீதம் 18 முழுவதும் வாசிக்கும் போது, அதுவும் கர்த்தர் தாவீதுக்கு அருளின மகத்தான வெற்றியை போற்றி கர்த்தரை துதித்து பாடின வெற்றி பாடலாகவும் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் 5 வழிகளில் மகத்தான வெற்றியை தந்து ஆசீர்வதிக்கப் போகிறார். முதலாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:1-18 வாசிக்கும் போது, கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். பலத்த பிரச்சனைகள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்கப் போகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:20 வாசிக்கும் போது, விசாலமான இடத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். ஈசாக்கிற்கு ரெகபோத்தை உண்டாக்கி பழுகி பெருகி இருக்கும்படி செய்தவர் உங்களையும் இன்றைக்கு நெருக்கத்தில் இருந்து விடுவித்து விசாலத்திலே கொண்டு வந்து வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 3:2 சாமுவேலின் புஸ்தகம் 22:29 கர்த்தர் விளக்காயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற இல்லான ஆதிக்கங்களை எல்லாம் செயல்படுத்தப்படாதபடிக்கு அழித்து போட்டு உங்களை பிரகாசிக்கும்படி செய்ய போகிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் வாழ்க்கையை பட்டப்பகலை போல ஆக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 4:2 சாமுவேலின் புஸ்தகம் 22:33 வழியை செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏசையாவின் புஸ்தகம் 45:2 உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணினவர் அப்படியே இன்றைக்கு உங்களுக்காய் வழியை செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 5:2 சாமுவேலின் புஸ்தகம் 22:36 வளர்க்கிறவராக இருக்கிறார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் கர்த்தரின் காருண்யம் கிருபை உங்களை வளர்த்து பெரியவராக மாற்றப் போகிறது. இப்படியாக கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்கிறவராய், விசாலத்தில் வைக்கிறவராய், விளக்காய், வழியை செவ்வைப்படுத்துகிறவராய், வளர்க்கிறவராய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ்லால் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. யோவான் சுவிசேஷம் 20:15 முதற் பகுதி. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில மகதலேனா மரியாளும் சிலருமாக கல்லறை நடத்துக்கு வருகிறார்கள். வரும்போதே நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி தருவார் என்ற கேள்வியோடு வருகிறார்கள். வந்து பார்க்கும்போது கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவை வைத்த இடத்தில் பார்க்கும்போது அவர் அங்கே இல்லை. தூதர்கள் அங்கே வந்து நின்று சொல்லுகிறார்கள், அவர் அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று. மற்றவர்கள் போய்விட்டார்கள். மகதலேனா மரியாள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அவள் அழுது கொண்டிருக்கும் போது அவள் பின்னாக இயேசு வந்து நின்று அவளை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய். ஆண்டவர் சமூகத்தில் வருகிற காணப்படுகிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் கேட்கிற கேள்வி இதுதான், யாரை தேடுகிறாய். நாம் யாரை தேடுகிறோம்? நம்முடைய இருதயம் அவரை தேடுமானால் அவருக்காக ஏங்கும். அவரை காணாமல் நம்மால் திரும்ப முடியாது. மற்ற ஸ்திரீகள் அவர் இல்லை என்றதும் திரும்பி விட்டார்கள். ஆனால் இவளால் அவர் இல்லாமல் திரும்ப முடியவில்லை. காரணம், இவளுடைய உள்ளம் அவரை உண்மையாய் தேடினது. நாம் அவரை உண்மையாய் தேடுகிறோமா இல்லையா என்பதை அவர் அறிய விரும்புகிறார். சில நேரத்தில் ஒரு இல்லாய்மையை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருவதும், தனித்து விடப்படுகிற சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறதும் எதற்கு தெரியுமா? அந்த நேரத்தில் நாம் யாரை தேடுகிறோம் என்பதை அவர் அறிய விரும்புகிறார். மோசே மலை மேலே செபிக்க இருக்கிறான். மோசையை காணாமல் சில நாட்கள் கழித்த பிறகு ஜனங்கள் எல்லாரும் மோசையை தேடினார்கள். ஆனால் மோசையும் அழைத்து வந்த தேவனை தேடவில்லை. மோசைக்கு என்னாச்சின்னு தெரிலன்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் எகிப்தின் தெய்வத்தை போல ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி வைத்து அதை வழிபட்டு அவர்கள் விருப்பமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். தங்களை இரத்தத்தால் மீட்டு அழைத்து வந்த தேவனை அந்த கூட்டத்தில் ஒரு

வாழ்க்கையில் நாம் யாரை தேடுகிறோம்? ஒரு தேவை சந்திக்கப்பட மாத்திரம் நாம் இயேசுவை தேடுகிறவர்களாக இருந்தால் நாம் அவரை உண்மையாய் தேடவில்லை. இங்கே மரியாளை பாருங்கள். இயேசு பின்னாக நின்று அழைத்த போது அவரை இயேசு என்று அறியாமல் தோட்டக்காரர் என்று நினைத்து சொல்லுகிறாள். அவரை நீங்கள் எங்கே வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். மரியாளுடைய இப்போதைய விசுவாசம் என்னவென்றால் இயேசுன்னு உயிர் தேடவில்லை, அவர் மறித்து விட்டார், அவருடைய சரீரம் இருக்கிறது. அப்படி என்றால் மறித்த ஒருவருக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே மரியாளுடைய செயலை பார்த்தீர்களா? அவர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னாலும் எனக்கு அவர் வேணும். இதுதாங்க உண்மையான தேடல், உண்மையான நேசம். அவர் எனக்கு ஏதாவது செய்வார்னா நான் அவரை தேடுறேன், அவர் எனக்கு ஏதாவது செய்தால் நான் அவரை தேடுகிறேன். இந்த நிலை உண்மையாய் நம்மை தேட விடாது, நித்தம் நம்மை தேட விடாது. மரியாதை பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் எனக்கு நன்மை செய்தார், எனக்குள்ள இருந்த 7 பிசாசுகளை அவர் துரத்தினார், இப்பொழுது அவர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னாலும் எனக்கு அவர் தான் வேணும். இந்த தேடல் நமக்குள்ளே இருக்கிறதா? உண்மையாய் நாம் தேவனை தேடுகிறோமா? நாம் அப்படி தேடுவோமானா தேடுகையில் நம்மால் கண்டடைய முடியும். காரணம் வேதம் அதை சொல்லுகிறது. எரேமியா 29:13 முழு இருதயத்தோடு அவரை தேடுவீர்களானால் தேடுகையிலே கண்டடைவீர்கள் என்று. அவர் இல்லை என்று சொன்ன இடத்திலேயே அவள் முழு இருதயத்தோடு தேடின போது அவர் தென்பட்டார் என்றார். அவருடைய சமூகத்தில் நாம் முழு இருதயத்தோடு தேடும் போது நிச்சயமாய் தென்படுவார். ஆராதிக்க போகும்போது, மோரியா மலைக்கு போகும்போது, ஆபிரகாம் ஈசாக்கும் சேர்ந்து போகும்போது ஆட்டுக்குட்டி எங்கே என்று தேடினானே ஈசாக்கு. மலை உச்சியிலே அந்த ஆட்டுக்கடாவை கண்டான் அல்லவா? தேடினால் காணப்படுவார். தேடுகிறோமா? யாரை தேடுகிறோம்? சிந்திப்போம். அவரை தேடும், அவரையே தேடும். கர்த்தர் அந்த அனுபவத்தில் நம்மை நடத்துவாராக. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களை தேடணும், உங்களை பார்க்கணும், உங்கள் கூட பேசணும், உங்கள் கூட பழகணும். இந்த அனுபவத்தில் நாங்கள் முன் செல்ல கிருபை செய்யும். எங்கள் இருதய உண்மையே தேடட்டும். எங்களுக்கு நீங்கள் வேணும், உங்கள் பிரசன்னம் வேணும். நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஏசாயா 40:8. முதன் முதலில் புத்தகம் அச்சடிக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்து அதை ரகசியமாக வைத்திருந்தவர் ஜோஹன்னஸ் கியூட்டன்பர்க் என்பவர். அவர்தான் வேதாகமத்தை முதன் முதலில் 1455 அச்சடித்து வெளியிட்டார். அவர் அச்சடிக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிக்கும் வரை ஒரே நேரத்தில் வேதாகமத்தை அநேக பிரதிகள் எடுப்பது கூடாத காரியமாக இருந்தது. அதுவரை வேதாகமத்தை கையால் எழுதிதான் பிரதி எடுத்தனர். ஆனால் அவருடைய கண்டுபிடிப்பிற்கு பிறகு ஒரே நேரத்தில் அநேக வேதாகமங்கள் அச்சடிக்கப்பட்டன. அன்றிலிருந்து மிக அதிகமாக உலகின் பல பகுதிகளுக்கும் வேதாகமம் விநியோகிக்க ஏன் இந்த ஒரு புத்தகம் மட்டும் மிக அதிகமாக அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட வேண்டும்? கியூட்டன்பர்க் வேறு எந்த புத்தகத்தையும் அச்சடிக்க தெரிந்து கொள்ளாமல் வேதாகமத்தை ஏன் தெரிந்து கொண்டார்? ஏன் இன்று வரை லட்சக்கணக்கான வேதாகமங்கள் ஒவ்வொரு நாளும் அச்சடிக்கப்படுகின்றன? காரணம், வேதாகமம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு புத்தகம். அது தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அது தேவன் தம்முடைய படைப்பாகிய மனிதர்களுக்கு கொடுத்த சட்ட புத்தகம். இந்த வேதாகமம் மட்டுமே அதை வாசிப்பவர்களுடன் இடைபடும் தன்மை கொண்டது. அவர்களை வழிநடத்தும் வல்லமை வேதாகமத்திற்கு உண்டு. வேதாகமம் பொய் என்று நிரூபிக்கும்படி அதை வாசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு மெய் தேவனாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் யாவும் அழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ளது. யாரும் அதை அழிக்க முடியாது. வேதாகமத்தை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள், ஆனால் வேதமோ நிலைத்து நிற்கிறது. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய்ப்போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும் என்று தேவன் கூறுகிறார். தேவன் அருளிய வேத புத்தகத்தில் விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் உள்ளன. ஆகவே நாம் அதை விரும்பி வாசிக்கும் போது தேவன் நம்மை நன்மையால் நிரப்புவார். வேதத்தின் அதிசயங்களை நாம் பார்க்கும்படி தேவன் நம் கண்களை திறந்தருள்வாராக.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கும் நாம் தொடர்ந்து இந்த தியானத்தை தொடரலாம்.
2: Even today let us continue our devotion.
1: மீண்டும் ஒருமுறை நீதிமொழிகளின் புத்தகம் 3:33 வசனத்தை பார்ப்போம்.
2: Let us again read Proverbs chapter 3:33. 3:33.
1: துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார்.
2: The curse of the Lord is in the house of the wicked, but he blesses the habitation of the just.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வீட்டின் மேலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பற்று இருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது.
2: We cannot deny the fact that we have a great concern about our house.
1: நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய சொந்தங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு வாஞ்சை உண்டு.
2: We all have a desire, care and love that our family should be well, our house should be well, our relatives should be well.
1: பொதுவாகவே பிள்ளைகள் வளர ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி செல்ஃபிஷாக தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க.
2: Generally when children grow up, they grow up as in a selfish motive, as if they should be well.
1: ஆனால் திருமணமான பிறகு அவங்களுடைய நோக்கம் வந்து சற்று விரிவடைய ஆரம்பிக்குது. நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்ப ஆரம்பிக்கிறாங்க.
2: But when they marry, their motive expands that they and their house and family should be well.
1: நம்முடைய தேவனும் தனிப்பட்ட மனிதர்களை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறார்.
2: Even our God is also much concerned not only to bless individuals but also our families as well.
1: மனிதனை உண்டாக்கின ஆதி காலம் முதலே அவர் வந்து குடும்பத்தை வந்து நேசித்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: Right from the time when the Lord created the first man, he was blessing and had a desire to bless the family of them.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது கூட தன்னுடைய முதலாவது அற்புதத்தை இயேசு இந்த உலகத்திலே ஒரு திருமண வீட்டிலே நடப்பித்து அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கௌரவம் பண்ணினார்.
2: And also when he come to New Testament, the first miracle that the Lord did was in a family and he blessed that family.
1: ஒருவன் நீதிமானாய் இருப்பான், ஆனால் அவனுடைய வாசஸ்தலத்தை, அவன் வீட்டை அல்லது அவன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
2: If a man remains righteous, then the Lord bless the habitation or the family or house of that man.
1: ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த 3 நாட்களாக ஒரு நீதிமானுடைய வாசஸ்தலத்துல கர்த்தர் கொடுக்கிற 3 விசேஷ ஆசீர்வாதங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.
2: By the grace of God, for past 3 days I've been sharing God's blessing in the house of the righteous.
1: முதலாவது கவனித்தோம், நீதிமொழிகள் 15:6 நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு என்று கவனித்தோம்.
2: By the grace of God, first we saw from Proverbs 15:6, in the house of the righteous is much treasure.
1: அதாவது ஒரு நீதிமானுடைய வீட்டை தேவன் செல்வத்தினால், பொக்கிஷத்தினால் தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார்.
2: First the Lord blesses the house of the righteous with prosperity or wealth.
1: இரண்டாவது நாம் கவனித்தோம், ஏசாயா 32:18 தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வந்து சமாதானத்தை தருகிறார், அவர்களுடைய இடங்களில் அமைதியாய் குடியிருக்க பண்ணுகிறார்.
2: And second we saw from Isaiah 32:18 that the Lord gives us a peaceful habitation and make his people to rest in quiet places.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. இரண்டாவது ஆசீர்வாதம் வந்து சமாதானம்.
2: Second blessing is peace.
1: மூன்றாவது நாம கவனித்தோம், நீதிமொழிகள் 10:22.
2: So third we saw according to Proverbs chapter 10 and verse 22.
1: கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது வேதனை இல்லாத ஆசீர்வாதம் என்று கவனித்தோம்.
2: We saw the blessing of the Lord is devoid of sorrow.
1: அப்போ கர்த்தர் மூன்றாவது ஒரு வீட்டிலே கொடுக்கிற ஆசீர்வாதம் வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி.
2: The third blessing that the Lord gives on a house is pleasure or joy.
1: நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நான்காவதை நாம் கவனித்து இதை நிறைவு செய்யலாம் என்று நினைத்தேன்.
2: So today I thought we can meditate the fourth one and complete this.
1: 2 Samuel 7:29 முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும், கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான்.
2: Therefore now let it please thee to bless the house of thy servant that it may continue forever before thee, for thou O Lord God has spoken it, and with thy blessing let the house of the servant be blessed forever.
1: உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக.
2: Let the house of your servant be blessed forever.
1: என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்ற வாஞ்சையில் அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தையை முதல் பகுதியில் பாருங்க.
2: So having a desire that his house should be blessed forever, he mentions a word in the first part.
1: உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும்.
2: He says bless the house of the servant that it may continue forever before thee.
1: உமக்கு முன்பாக என் வீடு என் குடும்பம் என்றைக்குமே இருக்கணும்.
2: That it should continue or it should be established always before you.
1: நான்காவது ஒரு வீட்டின் மேலே ஒரு நீதிமானுடைய வீட்டின் மேலே இருக்கிற நான்காவது ஆசீர்வாதம் வந்து நிரந்தரம் என்கிற ஆசீர்வாதம்.
2: The fourth blessing on the house of the righteous is permanence.
1: நிரந்தரம்.
2: Permanence.
1: அசையாமல் விலகாமல் மறைந்து போகாமல் இருக்கிற நிரந்தர தன்மை.
2: It is a permanence or a durability or stability which never moves away.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம பாருங்க, நம்ம வாழ்க்கையில வாங்குகிற எந்த பொருளை வேணா எடுத்துக்கொள்ளுங்க, அதை வாங்கும் போது நமக்குள்ள எழும்புகிற கேள்வி என்னன்னா, இது எவ்வளவு நாள் உழைக்கும்?
2: Consider any product that you buy, the first question that rises is how long will it last?
1: இதுக்கு வாரண்டி கொடுப்பாங்களா?
2: Will they give any warranty for this?
1: எவ்வளவு நாள் இதற்கு அவங்க உத்தரவாதம் எடுப்பாங்க?
2: So how many days of warranty they can give for this?
1: நீங்க வந்து ஷூ வாங்குங்க, நீங்க பேக் வாங்குங்க, மொபைல் போன் வாங்குங்க, எப்பொழுதுமே இந்த கேள்வி நமக்கு வரும், இவ்வளவு விலை கொடுக்கறோமே இது எவ்வளவு நாள் உழைக்கும்?
2: So no matter whether you buy a shoe or bag or mobile whatever it might be, you will have a question, how long will it last?
1: பாருங்க, ஒரு பொருள் வந்து மற்ற ஒன்றை பார்க்கிலும் இன்னும் கொஞ்சம் அதிக நாள் உழைக்கும் நிலைச்சிருக்கும் அப்படின்னு தெரியுமானா, நாம் அதற்கு கொஞ்சம் அதிக விலை கூட நம்ம கொடுக்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்றது கூட நம்ம கவலைப்பட மாட்டோம்.
2: See, when people know that certain products will last or have a good durability than other products, we are ready even to pay extra for that.
1: பாருங்க, ஆண்டவர் கிருபையினால நாம் ஒரு புதிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God, we are constructing a new church.
1: நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, பாஸ்டர் இந்த பில்டிங் வந்து எவ்வளவு நாள் இருக்கும்? பாஸ்டர் இந்த நீங்க கட்டுற பில்டிங்கினுடைய லைஃப் டைம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
2: Many people come and ask me, Pastor, what is the lifetime of the building that you build, how long shall it last?
1: சில பேர் வந்து கேக்குறாங்க, பாஸ்டர் ஏதாவது பூமி எதிர்ச்சி வந்தா கூட இந்த பில்டிங் வந்து நிக்குமா? ஏன்னா இப்ப டெக்னாலஜில ரொம்ப புதுசா ரொம்ப அட்வான்ஸ்டா ஆயிடுச்சு, எர்த்குவேக் வந்தா கூட இந்த பில்டிங் வந்து தாக்கு பிடிக்குமா?
2: So some people will ask, today we have so much of technology, so will it survive an earthquake of if it comes here?
1: பாருங்க, இது எல்லாத்தையும் கருத்துல கொள்ள வேண்டி இருக்கு. ஏன்னா இவ்வளவு பணம் செலவு பண்ணும்போது இது வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளவு நாள் நிலைச்சிருக்கும் அப்படின்றதுல கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கு.
2: So it is necessary for us to take all these things into consideration, because when we spend so much on it, we have to look on its stability and durability.
1: நான் நினைக்கிறேன், நாங்க வந்து இந்த கட்டடங்களை கட்டும்போது ஒவ்வொரு பகுதியில கூட இந்த கேள்வியை நாங்க திரும்ப திரும்ப கேக்குறோம்.
2: So when we construct each and every part of that building, we ask this question again and again.
1: ஒரு பொருளை வாங்கும்போது அந்த கம்பெனி கிட்ட வந்து எவ்வளவு நாள் வாரண்டி கொடுப்பீங்கன்னு சொல்லி முன்னாடியே பேசுறோம்.
2: So when we buy a product from the company, we ask the company what is the warranty period they give for it.
1: எவ்வளவு நாள் நீங்க கேரண்டி கொடுப்பீங்க?
2: How many days can you give the guarantee?
1: எத்தனை வருஷம் இது நிலைச்சிருக்கும்?
2: How many years will it last for?
1: அது ஃபெயில் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்?
2: How many years will it take for it to fail?
1: இது எல்லா பகுதியிலயும் டிஸ்கஷன்லயும் இது one of the main elements ஆ உள்ள கொண்டு வரோம்.
2: So we discuss in every part and bring it as the main element of construction.
1: Yeah.
2: Why?
1: நம்ம எதை செய்தாலும் நீடித்து உழைக்க வேண்டும்.
2: Because whatever we do, it has to be permanent.
1: நீடித்து நிற்க வேண்டும்.
2: It has to stand permanent.
1: நம்ம செய்த செலவுக்கு வேண்டிய பலன்ல ஒன்னு அதுதான்.
2: So that is one of the reward for the expenses that we do.
1: நினைக்கிறேன் தாவீது இதை தான் அவன் ஜெபம் பண்ணான்.
2: So this is what David prayed here.
1: ஆண்டவரே, என்னுடைய வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக அப்படியே இருக்கணும்.
2: Lord, my house should continue forever before
1: you. என் குடும்பம் அழிஞ்சு போயிடக்கூடாது.
2: My family should not be destroyed.
1: என் குடும்பம் என்றென்றைக்கு உமக்கு முன்பாக அப்படியே நிலைச்சிருக்கணும், நிரந்தரமா இருக்கணும்.
2: My family should be very permanent before you forever.
1: நான் நினைக்கிறேன் சாலமோன் கூட இதை தான் அவர் ரொம்ப வாஞ்சித்தார்.
2: And even Solomon also desired the same.
1: ஆண்டவருடைய கிருபையினாலே சாலமோன் மேல ஒரு விசேஷித்த ஒரு தயவு இருந்தது. தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிற ஒரு பாக்கியம்.
2: By the grace of God, this Solomon had a special favor on him, which is constructing a temple for God.
1: அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்க ரெண்டு நாளாகமம் ஆறாம் அதிகாரம் 15 இருந்து நீங்கள் வாசிக்கும் போது,
2: இஃப் யூ ரீட் இன் செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 6 ஃப்ரம் வெர்ஸ் 15 ஆன்வர்ட்ஸ்,
1: அங்கே அவர் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிறாரு.
2: ஹியர் ஹி மேக்ஸ் எ பிரேயர் டு தி லார்ட்.
1: தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளி நீர், உமது வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கும்படி நிறைவேற்றினீர்.
2: யூ கெப்ட் வாட் யூ ப்ராமிஸ்ட் யுவர் சர்வன்ட் டேவிட் மை ஃபாதர், யூ ஹேவ் போத் ஸ்போக்கன் வித் யுவர் மவுத் அண்ட் fulfilled it with your hand as it is this day.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியேனை நோக்கி, நீர் எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் உன் குமாரரும் என் நியாய பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே ஆனால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும்.
2: Therefore, Lord God of Israel, now keep what you promised your servant David, my father, saying, you shall not fail to have a man sit before me on the throne of Israel. Only if your sons take heed to their way, that they walk in my law as you have walked before me.
1: அவர் வாஞ்ச என்ன?
2: What is his desire?
1: அந்த சிங்காசனத்தில் எப்பொழுது ஒரு புருஷன் எங்க குடும்பத்துல இருந்து இருக்கணும், அது நீங்க நிறைவேற்றுங்க.
2: That a man from his family should sit on the throne and the Lord should fulfill it.
1: ஒருவேளை பெறனே எங்களுடைய பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டா,
2: if in case our children do not give heed to the word of God,
1: அந்த பயம் அவருக்கு இருந்தது.
2: He had that fear as well.
1: நாங்களோ எங்க ஜனங்களோ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போயிட்டா,
2: if in case myself and our people, if we don't give heed to the word of God,
1: நாங்க ஒருவேளை மனம் திரும்பி ஜெபம் பண்ண இந்த ஆலயத்துக்கு வந்தா,
2: if we regret and return back to this temple to pray,
1: உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் இந்த இடத்துல திறந்தே இருக்கணும் ஆண்டவரே.
2: Lord, your eyes and your ears should be open here, Lord.
1: 20 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: In verse 20 we read,
1: என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக.
2: That the eyes may be opened upon this house day and night upon the place whereof the word said that thou wouldst put thy name here.
1: அப்புறம் அவர் தொடர்ந்து பெரிய ஜெபம் செய்றாரு.
2: And he continues to make a long prayer.
1: அதுல ஒண்ணு அவர் திரும்ப திரும்ப ஆண்டவர்ட்ட சொல்றது என்னன்னு கேட்டா,
2: One word which he repeats again and again to the Lord.
1: ஆண்டவரே, உம்முடைய கற்பனை நாங்க கை கொண்டா ஒரு புருஷன் இந்த சிங்காசனத்தின் மேல் இல்லாம போவதில்லைன்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கீங்க.
2: Lord, you have said that if we follow your commandments, then you will not fail to have a man sit before me in the throne.
1: ஆனால் எங்க ஜனங்க தவறு செய்றாங்க.
2: Lord, but our people commit mistakes.
1: சூழ்நிலைகள் மாறுது.
2: Situations change.
1: ஆனாலும் நாங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய உடன்படிக்கையை நீங்க நினைவு கூறுங்க ஆண்டவரே.
2: But Lord, when we pray, you remember the covenant, Lord.
1: 22 வசனம் பாருங்க.
2: Look at verse 22.
1: ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட்டு சொல்லும் போது, அந்த ஆணை இந்த ஆலயத்தில் நம்முடைய பலிபீடத்துக்கு முன்பாக வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனுக்கு நீதியை சரிக்கட்டவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயந்தீர்ப்பீராக.
2: If a man sin against his neighbor and an oath be laid upon him to make him swear, and the oath come before an altar in the house, then hear thou from heaven and do a judge thy servants by requiting the wicked, by recompensing his way upon his own head, and by justifying the righteous, by giving him according to his righteousness.
1: 24 வசனம் பாருங்க.
2: Look at verse 24.
1: உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் உமக்கு முன்பாக பாவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்தில் உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக.
2: And if thy people Israel be put to the worse before the enemy because they have sinned against thee and shall return and confess thy name and pray and make supplication before thee in the house, then hear thou from the heaven and forgive the sin of thy people Israel and bring them again into the land which thou gavest to them and to their fathers.
1: நீங்க அப்படியே தொடர்ந்து 38 ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கனா,
2: if you continue to read till verse 38,
1: ஒருவேளை நாங்க ஏதா தப்பு செய்யறதுனால எங்களை சிறைப்பட்டு போக பண்ணிறது, பஞ்சத்தை கொண்டு வர்றது, எங்களுக்கு கொள்ளை நோய் அனுப்புறது, ஏதாவது ஒன்று நீங்கள் தண்டனை கொடுத்தா கூட நாங்கள் உண்மை நோக்கி இந்த இடத்துல வந்து விண்ணப்பம் பண்ணால் நீங்கள் எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை திரும்ப இந்த நாட்டுக்கு கொண்டு வந்துருங்க.
2: லார்ட், இஃப் வி கமிட் எனி சின் அண்ட் லார்ட் வேர் யூர் யூ ஷட் யுவர் ஹெவன்ஸ் வேர் வி ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் பெஸ்டிலன்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், லார்ட் ப்ளீஸ் லார்ட் வென் வி அகெயின் கம் டு யுவர் டெம்பிள் அண்ட் ப்ரே கைண்ட்லி ஃபர்கிவ் அஸ் அண்ட் அகெயின் ரிமெம்பர் யுவர் கவனன்.
1: அவனுடைய வாஞ்சை என்னன்னா கர்த்தர் வந்து நம்மளை கைவிட்டவே கூடாது.
2: His desire is that the Lord should not forgive them.
1: எப்பொழுதும் அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கணும்.
2: His blessing should always be upon us.
1: நாம ஒரு நாள் அவரை விட்டு விலகிர கூடாது.
2: We should never move away from him.
1: ஒருவேளை நம்ம மனம் மாறி போனா கூட மனம் திரும்பி அவர்ட்ட திரும்ப வந்துரணும்.
2: Even if we turn away from him, we have to regret and return back to him.
1: தேவனை நம்ம அழிச்சு போடாம தேவன் திரும்ப திரும்ப நம்ம சேர்த்து கொள்ளணும்.
2: Even the Lord should not destroy us by issue gather us again and again.
1: நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய வீடும் நம்முடைய தேசமும் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதுமே இருக்கணும்.
2: Our family, our house, our nation should always be permanent before the Lord.
1: தேவனுடைய வாஞ்சை அப்படிப்பட்டதுதான்.
2: That was the desire of God as well.
1: ஏசாயா 49 அதிகாரம் 15 இருந்து 16 பாருங்க.
2: Isaiah 49 verses 15 to 16.
1: ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
2: Can a woman forget a nursing child and not have compassion on the son of her womb? Surely they may forget, yet I will not forget you.
1: இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது.
2: See, I have inscribed you on the palms of my hands. Your walls are continually before me.
1: உன்னை வரைந்திருக்கிறேன் என் கையில, உன் மதில் எப்பொழுதுமே என் முன்னால் இருக்கு.
2: I have inscribed you on my palms and your walls are continually before me.
1: பாண்டவருடைய வாஞ்சையும் நாம என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கணும்.
2: Even the desire of the Lord is that should remain forever.
1: நம்முடைய குடும்பம் என்றென்றும் நிலைத்திருக்கணும்.
2: Our family should remain forever.
1: இந்த காலையில நம்முடைய தாழ்மையான ஜெபம் ஆண்டவரை பார்த்திருக்க வேண்டியது. ஆண்டவரே, நானும் என்னுடைய வீடும் என் குடும்பமும் கர்த்தாவே உமக்கு முன்பாக என்றென்றும் நிலைத்திருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும்.
2: Today the humble prayer that we have to make to the Lord is, Lord, myself, my house and my family, Lord, let it remain forever before you, Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாம் சங்கீதத்தில் கூட துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசத்தை சங்கீதக்காரன் எழுதும் பொழுது,
2: even in first psalm we can read the difference that the psalmist write about the righteous and the ungodly.
1: அந்த துன்மார்க்கனை பற்றி எழுதும் பொழுது அவர் சொல்லுவார், அவன் எப்படி இருக்கிறானா, காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருக்கிறான் என்று சொல்வார்.
2: But here he says the ungodly are like the chaff with the wind driveth away.
1: அவன் பாவிகள் வந்து துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை என்று 5 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: Verse 5 we read, the ungodly shall not stand in the judgment nor sinners in the congregation of the righteous.
1: 6 வசனத்துல நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் அப்படின்னு பார்க்கிறோம்.
2: Verse 6 says, for the Lord knoweth the way of the righteous, but the way of the ungodly shall perish.
1: அப்போ துன்மார்க்கருடைய டெஃபினிஷன், அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டா, அழியும், பறந்து போகும், அது நிலைச்சிருக்காது, இப்படிதான் நம்ம வாசிக்கிறோம்.
2: So when we read about the definition of the ungodly or wicked, that the life is not permanent, it drives away, it is like it is perishing, it is destroyed.
1: ஆனா அதுக்கு எதிரடியா கான்ட்ராஸ்ட் பண்ணி நீதிமான பற்றி வாசிக்கும் போது,
2: but when you contrast and read about the righteous,
1: 3 வசனத்துல சொல்கிறார், அவன் எப்படி இருப்பான்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனாய் இருப்பான்.
2: When you read verse 3, he shall be like a tree planted by the rivers of water.
1: எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறார் பாருங்க.
2: See the differentiation he makes.
1: துன்மார்க்கன் பதரை போல பறந்துட்டு இருக்கும்போது நீதிமான் நடப்பட்டவனாய் இருப்பான்.
2: When the wicked is carried away like the chaff, but a righteous shall be like a tree planted.
1: நம்முடைய வாஞ்சை என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமாகிய ஸ்திரத்தன்மை, உம்முடைய ஆசீர்வாதமாகிய நிரந்தரம் என் வீட்டின் மேல் என் சந்ததிகள் மேலும் எப்பொழுது இருக்கட்டும் ஆண்டவரே.
2: We should pray that the Lord, the blessing that is called permanence should always rest upon my house and my family.
1: நம்முடைய வீடும் நம்முடைய குடும்பமும் தேவனுடைய பிரியத்தின்படி நாம நிலைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டுமானா, வேதத்தின்படி 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்.
2: If our family and house ought to be permanent according to the desire of God, 3 things from the according to Bible is very important.
1: நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் நிரந்தரமாய் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமானால் இந்த 3 ஆசீர்வாதங்கள் அவசியம்.
2: So these 3 blessings are very important for us to have a permanent establishment of our house and family before God.
1: முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 47 முதல் 48 வசனங்களை பாருங்கள்.
2: First Luke chapter 6 verses 47 and 48.
1: என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது.
2: Whosoever cometh to me and heareth my sayings and doeth them, I will show you to whom he is like. He is like a man which built an house and digged deep and laid the foundation on a rock. And when the flood arose, the stream beat vehemently upon that house and could not shake it, for it was founded upon a rock.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இங்கே ரெண்டு வீடுகளை கட்டினவர்களை குறித்து வாசிக்கிறோம்.
2: Here we read about two builders who have built a house.
1: ஒருவன் அஸ்திபாரத்தின் மேல் ரொம்ப கவனமாயிருந்தான், இன்னொருவனோ வெளி தோற்றத்தின் மேல் கவனமாயிருந்தான்.
2: One cared about the foundation, the other cared about the out appearance.
1: ஒருவன் வீட்டினுடைய பலன், ஸ்திரம், அதை குறித்து அவன் கவலைப்பட்டான். இன்னொருவன் மக்கள் எதை பார்க்கிறார்கள் என்பதை பற்றி கவலை உள்ளவனாய் இருந்தான்.
2: One cared for the strength or stability of the house, other cared for the status of the house.
1: ஒருவன் அல்லது ஞானி, அவன் என்ன யோசித்தான், புத்தி உள்ளவன் என்ன யோசித்தானா, இந்த கட்டிடம் எவ்வளவு நாள் நிலைத்திருக்கும் அப்படின்றதுல கவலை உள்ளவனாக இருந்தான். ஆனால் புத்தி இல்லாதவனோ எவ்வளவு அழகாக தெரியும் என்பதிலே மாத்திரம் கவனம் செலுத்தினான்.
2: The wise builder cared about how long will it last, whereas the foolish builder cared only about the looks alone.
1: ஆனால் ஒரு புத்திமான் யார் என்றால் நிலைத்திருக்கிற ஒரு வீட்டை அவன் எழுப்புகிறான்.
2: But a wise builder is the one who builds a permanent house.
1: எப்பொழுது ஒரு வீடு, ஒரு குடும்பம் நிலைத்திருக்கும்?
2: When will a house or a family be established?
1: முதலாவது சொல்லுவேன், அந்த வீடு, அந்த குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரப்பட்டிருக்குமானால் அந்த வீடு நிலைத்திருக்கும்.
2: First, when a house is founded on the word of God, then it remains permanent.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: வீடு, குடும்பம் என்று வரும்பொழுது அந்த வீடு வந்து ஆரம்பிக்கிறது போல என்னாலும் இருக்க போகிறது இல்லை.
2: When you come to a family or house, it's not going to remain the same as how you started it.
1: இந்த வீடுகளை பாருங்கள்.
2: Look at this house.
1: இந்த வீடுகள் கட்டப்படும் போது எந்த பிரச்சனையும் வரவில்லை.
2: When these houses were built, there was no problem initially.
1: அது எழுப்பி நிறுத்தப்படுற வரைக்கும் எந்த போராட்டமும் வரல.
2: There was no struggle until they were erected.
1: ஆனால் வேதம் சொல்கிறது, அது கட்டி முடிக்கப்பட்ட பிறகு என்ன வந்ததுனா வெள்ளம் வந்தது, நீரோட்டம் வந்து அதன் மேல் மோதினது.
2: So but yet the Bible says once it has completed building, then the flood came and the steam beat vehemently upon the house.
1: மழை வருகிறது, அது மாத்திரமல்ல காற்று வந்து மோதுகிறது.
2: So there comes rain, there comes winds, and they were hitting the house.
1: இந்த வெள்ளம்லாம் கட்டும்போது வரல, காலப்போக்கில் வந்தது.
2: These floods did not come when he was building, but it came later.
1: வாழ்க்கை கூட அப்படிதான்.
2: Even our life is the same.
1: ஆரம்பம் எல்லாமே சுலபமா, ரொம்ப இன்பமா போற மாதிரி தான் இருக்கும்.
2: Initially it may appear that everything is going well.
1: ஆனால் காலம் செல்ல செல்ல வாழ்க்கை என்னும் கட்டிடத்தின் மேல காற்று வரும்.
2: But as time goes by, there comes wind upon this life, which is
1: வெள்ளம் வந்து மோதி அடிக்கும்.
2: The floods will come and hit it.
1: ஆனால் எந்த வீடு நிலைச்சிருக்கும்னு கேட்டா, கர்த்தருடைய வசனத்தின் மேல் ஆழமாய் அஸ்திபாரம் போட்டு அந்த வசனத்தின்படி செய்கிற ஒரு குடும்பத்தை எந்த காற்றும் எந்த வெள்ளமும் அசைக்கவே முடியாது.
2: But the house which is founded on the word of God and which does according to the word of God, these winds or floods cannot shake it.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: அஸ்திபாரம் தேவனுடைய அசையாத, மாறாத, ஒழியாத கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிறது.
2: It's because the foundation is made or laid on the word of God, which is never changing.
1: இயேசு சொன்னார்,
2: Jesus said,
1: வானமும் பூமியும் ஒழிந்து போனா கூட என்னுடைய வார்த்தையில ஒரு உறுப்பு கூட ஒழியாது.
2: Even the heaven and earth may fail, but not even a letter of my word will perish.
1: அவ்வளவு உறுதியானது கர்த்தருடைய வார்த்தை.
2: So stable is the word of God.
1: அவ்வளவு நிலையானது கர்த்தருடைய வார்த்தை.
2: So stable is the word of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஒருவருடைய வீடு இருந்தால் அந்த வீடும் நிலைச்சிருக்கும்.
2: If a house is laid upon such a kind of foundation, then the house will also remain permanent.
1: பொதுவாகவே நிறைய பேர் இந்த ஃபவுண்டேஷன்ல வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவ்வளவு செலவு பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க.
2: Generally people always want to compromise on this foundation. They don't want to spend so much on it.
1: ஆனால் நல்ல கட்டுமான திறமை உள்ளவன் என்ன செய்வான்னா, அந்த அஸ்திபாரத்தை நல்ல சாலிடான ராக்ல கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று நினைப்பான்.
2: But a good engineer or a person will always think to lay that foundation on a solid rock.
1: ஆகவே தான் பாருங்க, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னால அந்த எர்த்தை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க.
2: That's why before laying foundation they will test that earth.
1: இந்த இதுல எவ்வளவு களிமண் இருக்குது?
2: How much of clay is present there?
1: எவ்வளவு ஆழத்துல வந்து கற்பாறை இருக்கு?
2: And at what depth is the solid rocks?
1: உறுதியான மண் எங்க இருக்கு?
2: Where is the very permanent mud?
1: அந்த உறுதியான கல் வர வரைக்கும் தோண்டி தோண்டி தோண்டி கொண்டு போய் அஸ்திபாரம் போடுறவங்க ரொம்ப புத்திமான்கள்.
2: So until they reach that strong places, strong rocks, these people who lay foundation in that place are very wise.
1: இப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரம் இருக்குமானா என்ன வந்தாலும் அந்த கட்டடம் அசைவே அசையாது.
2: If you have such a kind of foundation, no matter whatever may come, but that cannot be shaken.
1: நம்முடைய உறுதியான அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை.
2: The word of God is a firm foundation.
1: சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல அதனால தான் வாசிக்கிறோம்.
2: That's what we read in Psalm 40 and verse 11.
1: கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது.
2: Do not withhold your tender mercies from me, O Lord. Let your loving kindness and your truth continually preserve me.
1: எது என்னை காக்க கடவது?
2: What shall preserve me?
1: உமது கிருபையும் உமது உண்மையும் அல்லது உம்முடைய சத்தியமும்.
2: Your loving kindness and your truth.
1: கர்த்தருடைய வசனமே சத்தியம்.
2: The word of God is truth.
1: அந்த வசனம் என்னை எப்பொழுதும் காக்க கடவது.
2: And let that word preserve me continually.
1: ஆண்டவரே, என்னுடைய வீடு உமக்கு முன்பாக எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டுமா?
2: Lord, if my house ought to remain permanent before you.
1: என்னுடைய அஸ்திபாரம் உம்முடைய வசனத்தின் மேல் இருக்கட்டும்.
2: Lord, let my foundation be on your word, Lord.
1: என்ன பிரச்சனை வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், என்ன கேள்வி எழும்பட்டும், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன்படி நான் செய்வேன்.
2: No matter whatever struggle may come, whatever problems may come, whatever questions may arise, I will do according to the word of God.
1: குடும்பத்துல நிறைய போராட்டங்கள் கேள்விகள் எழும்பும்போது பல பேர் பல சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க.
2: When there arises many questions and problems and struggles in the houses and family, there are many people who give so many solutions.
1: பாருங்க, நம்ம மனது கூட எழும்பி என்ன பண்ணோம்னா, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி உள்ள இருந்து எண்ணங்களை கொண்டு வரோம்.
2: Even our heart also rises and gives our thoughts from inside, saying that you can do this way, you can do that way.
1: ஆனா நம்முடைய மனதில் எத்தனையோ எண்ணங்கள் எழும்பினாலும் கர்த்தருடைய ஆலோசனை தான் நிலைத்திருக்கும்.
2: But no matter how many thoughts may arise from us, only the counsel of the Lord will stand firm.
1: நம்முடைய வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன்படி நான் செய்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வீட்டில் அந்த பிரச்சனை உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காதபடி அந்த வெள்ளமும் அந்த காற்றும் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார்.
2: When you have a problem at your house, just say, Lord, I commit myself to your word and do accordingly, then the Lord will help that wind and the flood to flow away.
1: மனிதன் சொல்லுகிறதையும் குடும்பத்தை நிலைநிறுத்துகிறவர், வீட்டை நிற்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன்.
2: It is God who makes our family a stable.
1: அவர் மேல், அவருடைய வார்த்தையின் மேல் உங்கள் குடும்பமாகிய வீடு ஸ்திரப்பட்டிருப்பதாக.
2: Let your family and your house be established on that foundation.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் உம்மையே நான் சார்ந்திருப்பேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன் என்று தீர்மானம் எடுங்க.
2: Make a decision that the Lord, I will depend on each and everything in my house upon you alone and take my decision based on your word alone.
1: உலகம் சொல்லும் தண்டனை கொடு.
2: The world may say give punishment.
1: ஆனா கர்த்தர் சொல்வாரு, அந்த காரியத்தில் மன்னித்து விட்டுரு.
2: But the Lord says you just forgive in that thing.
1: உலகம் ஒருவேளை ஆலோசனை கொடுக்கும், நீ போராடு.
2: The world may give a counsel, you just oppose and strive.
1: Fight for it. அதுக்காக நீ சண்டை போடு.
2: You have to fight for it.
1: ஆனா ஆண்டவர் சொல்வாரு, நீ போராடாதப்பா, நீ விட்டு.
2: But the Lord says you don't strive but yield.
1: இத போல நம்முடைய குடும்பத்துல ஒவ்வொரு பகுதிக்கு நாம போகும்போதும் ஆலோசனைகளை கர்த்தர் நம்மேல் கண் வைத்து சொல்லுவார்.
2: Likewise, when you go into each and every part of your family and life, the Lord will give us counsel accordingly.
1: நான் சொல்லுவேன், அந்த நேரம் நீங்க கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நீங்க நடப்பீங்களானா நிச்சயமாவே உங்க வீட்டை அசைக்க எந்த சக்தியாலுமே முடியாது.
2: And I tell you, when you listen to the word of God and do accordingly at that time, then nothing can shake your house.
1: தேவனால் கையாள முடியாத ஒரு பிரச்சனை என்பது ஒன்றுமே இல்ல.
2: There is no problem which God cannot handle.
1: நம்ம வாழ்க்கையில வர்ற எந்த போராட்டத்தையும் எதிர்த்து நின்று பிடிக்க முடியாத ஒரு வலிமை வேதத்துக்கு இல்லாம போகவே போகாது. எந்த பிரச்சனையை எதிர்கொள்ள கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு.
2: The word of God has all the power to oppose and resist and stay against whatever problems may come.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப முதலாவது நான் சொல்வேன், உங்க வீடு நிலைத்திருக்க வேண்டுமா, உங்க வீடு வந்து பெர்மனன்ட்டா இருக்கணுமா, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போட்டு அதன்படியே செய்யுங்க.
2: First I tell you, if your house ought to be permanent, then I will found my house on the word of God.
1: இரண்டாவது ரொம்ப முக்கியமானது, நம்முடைய வீடு நிலைத்திருக்க வேண்டுமானால் நீதிமொழிகள் 14:1.
2: The second one, Proverbs 14:1.
1: புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள்.
2: Every wise woman buildeth her house, but a foolish plucketh it down with her hands.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வீடு நிலையா இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டுகிறது மாத்திரமல்ல, இரண்டாவது தேவன் நமக்கு அளிக்கும் ஞானத்தினால் வீடு கட்டப்பட வேண்டும்.
2: First, if our house ought to be permanent, it should be founded on the word of God. Second, it should be founded on wisdom of God.
1: ஞானம் மிக மிக அவசியம் வீடு கட்டுவதற்கு.
2: Wisdom is very much essential to build a house.
1: நான் சொல்லுகிறது கல்லினால் மண்ணினால் கட்டப்படுகிற வீடு அல்ல.
2: I'm not talking about a house that is built using sand and mud.
1: குடும்பமாகிய வீட்டை கட்ட ஞானம் தேவை.
2: But we need wisdom to build a house called family.
1: இந்த ஞானம் என்பது ஒரு குடும்ப தலைவனுக்கும் தேவை.
2: So at the head of the family also need this wisdom.
1: இப்பொழுது நாம் சற்று முன்பாக வாசித்தோம், புத்தி உள்ள மனுஷன் தன் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டுகிறான்.
2: So that is what we read earlier, that a wise man builds his house upon a rock.
1: இந்த நீதிமொழிகள் 14:1 வாசிக்கிறோம், புத்தி உள்ள ஸ்திரீ ஒரு பெண் தன் வீட்டை கட்டுகிறாள்.
2: In this Proverbs 14:1 we read that wise woman builds her house.
1: அப்போ கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி ரெண்டு பேருக்கும் இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம்.
2: So it means both the husband and wife need this wisdom.
1: இந்த ஞானம் இல்லாமல் போகுமானால் வீட்டை வந்து குடும்பத்தை வந்து கட்டவே முடியாது.
2: If you don't have this wisdom, you cannot build your house at all.
1: நிறைய பேர் இதுல ஒரு பெரிய தவறு செய்றாங்க.
2: Many people commit mistake here.
1: அவங்க நினைக்கிறாங்க வீட்டை வந்து குடும்பத்தை வந்து கட்டுறதுக்கு அத்தியாவசியமான முதலாவது காரியம் வந்து பணம்
2: நினைக்கிறாங்க.
1: சில பேர் வந்து அழகு நினைக்கிறாங்க.
2: Some people think that is beauty.
1: நான் சொல்லுவேன், இவைகள் எல்லாம் பின்னால தள்ளிட்டு முன்னால வந்து நிக்கிறது
2: என்னன்னு கேட்டா ஞானம்.
1: அது எல்லாவற்றை பார்க்கிலும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது.
2: It has to be chosen above all.
1: நீங்கள் அதனாலதான் நீதிமொழிகள் 16:16 வாசிக்கும் போது,
2: that's why if you read in Proverbs 16:16,
1: பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது

0: Can be desired or not to be compared to it.
1: அப்ப ஞானம் வந்து எவ்வளவு பொருள் செல்வம் இது எல்லாத்தையும் பார்க்கிலும் அது விலையேறப்பெற்றது.
0: So when you consider wisdom, it is better, it is always special than all the wealth or other goods and things.
1: ஒரு வீட்டினுடைய அஸ்திபாரம் பணத்தை பார்க்கிலும் ஞானத்துல தான் இருக்கு.
0: So the foundation of a house is on wisdom rather than on wealth of a house.
1: அது மட்டுமல்ல, இந்த ஞானம் என்பது பலத்தை பார்க்கிலும் பெரியது.
0: And second, wisdom is better than strength.
1: நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 9:16 வாசிக்கும் போது,
0: If you read Ecclesiastes chapter 9 and verse 16,
1: அங்கே வாசிக்கிறோம், பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன்.
0: Here it is said that high, wisdom is better than strength.
1: ஞானமே உத்தமம்.
0: Wisdom is better than strength.
1: நான் இன்னும் சொல்லுவேன், இந்த ஞானம் என்பது ஆயுதங்களை பார்க்கிலும் ரொம்ப பெரியது.
0: I can also tell you, wisdom is better than weapons of war.
1: அதே பிரசங்கி 9:18 பாருங்க.
0: If you read Ecclesiastes 9:18,
1: அங்கே வாசிக்கிறோம், யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம்.
0: Wisdom is better than weapons of war.
1: எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு பாருங்க.
0: How much importance is given.
1: ஒவ்வொரு நாளும் ஒரு கணவனும் மனைவியும் தங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவர் எனக்கு இதத்தாரோ அதத்தாருன்னு கேட்கறதுக்கு முன்னால, கர்த்தாவே இந்த வீட்டை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும்.
0: Each and every day to lead a family, the husband and wife should ask God, rather than asking Lord, give me that and this, before that you have to ask Lord, give me wisdom to lead my family.
1: ஞானமுள்ள ஆலோசனையை தாரும்.
0: Lord, give me very wise counsel, Lord.
1: ஆண்டவரே ஞானமுள்ள வார்த்தைகளை தாரும்.
0: Lord, give me wise words, Lord.
1: ஞானத்தோடு கேட்கிறதுக்கு உதவி செய்யும்.
0: Lord, give me grace to listen with wisdom.
1: ஞானத்தோடு கவனிக்க உதவி செய்யும்.
0: Give me grace to listen with wisdom.
1: ஆண்டவரே ஞானத்தோடு நான் தீர்மானங்களை எடுக்க எனக்கு கிருபை தாரும்.
0: Lord, give me grace to take decisions with wisdom.
1: ஞானத்தோடு என் குடும்பத்தை முன்னேற்றி நடத்த எனக்கு கிருபை தாரும்.
0: Give me grace to lead my family with wisdom.
1: என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் பெற்றோரை எல்லாரையும் ஒரே நேரத்தில் பலவிதமான திசைகள்ல இருந்து சீரா நடத்துறது எனக்கு ஞானத்தை தாரும்.
0: Lord, give me wisdom to lead and take care of my family, my parents, my children, everyone from various direction, Lord.
1: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு.
0: Each one have each need.
1: இதெல்லாம் நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும்.
0: Lord, give me grace and wisdom to lead all these.
1: ஆண்டவரே சம்பாதித்த சம்பாத்தியத்தை எப்படி செலவு பண்ணனும் அதுக்கு ஞானம் தாரும்.
0: Lord, give me wisdom to expend or Lord to spend the money that you have earned.
1: எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை எப்படி கையாளணும் அதுக்கு ஞானம் தாரும்.
0: Lord, give us wisdom to handle the enemies that come against our family.
1: எங்க அண்டை வீட்டுக்காரர்களை எப்படி நாங்க சமாளிக்கணும் அதுக்கு ஞானம் தாரும்.
0: Lord, give us wisdom to manage our neighbors.
1: ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை எப்படி கையாளணும் ஞானம் தாரும்.
0: Lord, give us wisdom to handle people who come against us.
1: ஆண்டவரே எங்களை பற்றி புறங்கூறுகிறவர்களை எப்படி நடத்தணும் ஞானம் தாரும்.
0: Lord, give us wisdom to handle the people who gossip about us.
1: எங்களுக்குள்ளே மனக்கசப்புகள் பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி தீர்த்து கொள்ளணும் ஞானம் தாரும்.
0: Lord, give us wisdom to solve the problems of bitterness that arises in us, Lord.
1: நீங்க நிறைய பேர் இந்த ஞானத்தை விட்டுட்டு அவங்க யுத்த ஆயுதங்களை தான் பெருசா நினைச்சிட்டு, யுத்தத்தை வச்சு, ஆயுதங்களை வச்சு, பேச்சை வச்சு மிரட்டி எப்படியாவது குடும்பத்தை கட்டாயப்படுத்தி நடத்திடலாம் நினைக்கிறாங்க.
0: Today many people don't take this wisdom, but they consider to take these weapons or words of threatening, and they try to manage and lead their family.
1: எவ்வளவு அவங்க முக்கியமானதை இழந்துடுறாங்க பாருங்க.
0: See, they lose a very important thing in their life.
1: எல்லா வீட்லயும் பிரச்சனைகள் வரும்.
0: There comes problem in every houses.
1: நிறைய போராட்டங்கள் வகை வகையா வரும்.
0: Struggles and strife will come in very different forms.
1: அதனால அதன் நடுவில் ஆண்டவரே இத ஹேண்டில் பண்றதுக்கு ஞானம் தாரும், ஞானம் தாரும்னு கேட்டு கர்த்தருடைய ஞானத்தை பெற்று நாம நடத்தினா நம்முடைய வீடு நிலைத்திருக்கும்.
0: But amidst that, if you pray, Lord, give me wisdom to handle all these things, and if you lead accordingly, then our family would be permanent.
1: சில வேளையில நல்ல வீடுகள் கூட புத்தியினத்தினாலே, மதியில்லாத செயல்களினாலே, பேச்சுக்களினாலே, முயற்சிகளினாலே, தீர்மானங்களாலே ஒண்ணும் இல்லாம சுக்குநூறா நொறுங்கி போகிறத பார்க்கலாம்.
0: Sometimes you can see very good families have become or shattered into pieces just because of their foolish decisions, foolish words, foolish acts.
1: சில வேளை நான் பார்த்திருக்கிறேன், இந்த குடும்பம்லாம் எப்படிதான் தப்பி பழிக்க போதோ தெரியலே, இவங்கெல்லாம் எப்படிதான் வாழ போறாங்கன்னே தெரியலே, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு எப்படிதான் இந்த அம்மா இருக்க போறாங்களோ, இந்த பெண்ணை கட்டிக்கிட்டு இவர் எப்படிதான் வாழ போறாரோன்னு சில வேளையில சிலரை பார்த்தா அச்சமாக இருக்கும்.
0: So sometimes when you look at certain families, we will be frightened to see how they going to manage their family, how this man going to manage with that wife, or how that wife going to manage with that husband.
1: இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த குடும்பம் அப்படியே பயணம் பண்ணிட்டு போறத பாத்தீங்கன்னா, அந்த கணவனோ மனைவியோ அந்த பிரச்சனைகளை போராட்டங்களை அப்படியே ஞானமா கையாண்டு எப்படி எப்படி அந்த குடும்பத்தை நடத்தணும்னு அவ்வளவு புத்திசாலித்தனமாக, அவ்வளவு சிறப்பாக நடத்துறத பார்க்கும்போது யோசிக்க தோணும், வேற யார்கிட்ட இது கிடைச்சிருந்தா நிச்சயமா நொறுக்கி போட்டிருப்பாங்க.
0: சோ when we see that, but we can find them very wisely leading their family and they do take decisions.

0: travel together in their family very wisely, but otherwise if this had to be found in other people's life, they would have got totally become a mess.
1: Na nenikiren da kattapaduvadharku kudumbam kattapadrak nyanam romba avasiyam.
0: I think wisdom is very important to build our family.
1: Sabaiya patri apostolaga Paul eludum bolad kuda,
0: even when apostle Paul writes about church,
1: 1 Corinthians 3 adhigaram 10th vasanathila vasikkum bodhu,
0: in 1 Corinthians chapter 3 verse 10,
1: enak alikkapatta deva kirubayin padi புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திவாரம் போட்டேன் அப்படினு சொல்வாரு.
0: He says according to the grace of God which is given unto me as a wise builder I have laid a foundation.
1: அப்ப அந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணும்னா ஞானத்தோட இருக்கணும்.
0: Then it means the foundation should be with wisdom.
1: உங்க வீடு ஞானத்துல கட்டப்படுமானால் அது அசைக்கப்படாது.
0: If your house is built on wisdom then it cannot be shaken.
1: அது நொறுக்கப்படாது, அது அழித்து போடப்படாது.
0: It cannot be broken or it cannot be destroyed.
1: முதலாவது எதில அஸ்திவாரப்படணும்?
0: First where the foundation should be.
1: குடும்பம் நிலைத்திருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல்.
0: If your house ought to be permanent it should be founded on the word of God.
1: இரண்டாவது எதன் மேல்னா ஞானத்தின் மேல்.
0: Second it should be founded on wisdom.
1: இந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது?
0: We will receive this wisdom.
1: கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலிருந்து வருகிறது.
0: It comes from the Lord who gives generously to everyone who asks of him.
1: ஞானத்தில் குறைவுள்ளவன் அவரிடத்தில் கேட்கணும்.
0: He that lacks wisdom we should ask him.
1: அவரே நல்ல போதகர்.
0: And he is a good teacher.
1: அவர் நல்ல ஆலோசகர்.
0: He is a good counselor.
1: அவர் நிச்சயமாய் நம்மை ஞானமாய் நடத்துவார்.
0: And he will surely lead us wisely.
1: கடைசியாக மூன்றாவது.
0: Last and the third.
1: ஒரு வீடு நிலைத்திருக்க வேண்டுமா?
0: If your house ought to be permanent.
1: அதற்கு தேவையான மூன்றாவது என்ன தெரியுமா?
0: The third thing that is important.
1: நீங்கள் சங்கீதம் 112 6 வசனம் நாம் வாசிக்க போறோம். நம்ம வந்து முதலாம் வசனத்திலிருந்தே வாசிக்க வந்தறலாம்.
0: So Psalm 112 from verse 1 onwards.
1: நீங்க வாசித்து பாருங்க, அதல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிருகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்.
0: Praise the Lord. Blessed is the man who fears the Lord, who delights greatly in his commandments. His descendants will be mighty on earth. The generation of the upright will be blessed.
1: 112:2-3 வசனம் பாருங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும்.
0: Wealth and riches will be in his house and his righteousness endures forever.
1: எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்திருந்தது. நீதி என்றென்றும் நிற்கும்.
0: And his righteousness endures forever.
1: செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன்.
0: Unto the upright there arises light in the darkness. He is gracious and full of compassion and righteous.
1: 5th vasanam paarenga. Irangi kadan koduthu than kaariyangalai nyayamaanapadi nadappikkira manushan baakiyavan.
0: Verse 5. A good man deals graciously and lends. He will guide his affairs with discretion.
1: Avan endrendraikkum asaikkapadathirpan. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன்.
0: The righteous will never be moved, he will be remembered forever.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: எனக்கு சில வார்த்தைகள் ரொம்ப பிடித்திருந்தது.
0: I like few words here.
1: 3rd வசனத்துல அவனுடைய நீதி என்றென்றும் நிற்கும்.
0: Verse 3 says his righteousness endures forever.
1: 6rd வசனத்துல அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான்.
0: And in verse 6 it says he shall never be moved.
1: எப்பொழுது ஒரு மனுஷன் அப்படி அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழுவான்?
0: When will a man live a life that cannot be moved?
1: எப்பொழுது அவனும் அவனுடைய வீடும் நிலைச்சு நிற்கும்?
0: When his family and his house will be permanent?
1: முதலாவது நான் சொன்னேன், எப்பொழுது நிலைச்சிருக்கும் என்று சொன்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அஸ்திவாரம் போடும்போது.
0: First I told it will be permanent when it is founded on the word of God.
1: இரண்டாவது நாம் கவனித்தோம், அது ஞானத்தின் மேல் அஸ்திவாரம் போடும்போது.
0: And second we saw when it is founded on wisdom.
1: மூன்றாவது நான் சொல்லுவேன், நற்கிரியைகள் மேல், நீதியின் கிரியைகள் மேல் ஒருவனுடைய வாழ்க்கை அஸ்திபாரப்பட்டிருக்குமானால், ஒரு குடும்பம் அஸ்திபாரப்பட்டிருக்குமானால், அந்த குடும்பம் அந்த மனிதன் என்றென்றும் நிலைத்திருப்பான்.
0: And third I could tell you if a family or a man or a house is founded on good works of righteousness then he will be permanent.
1: நான் சொல்லுவேன், நம்முடைய நற்கிரியைகள் ரொம்ப முக்கியம்.
0: I tell you our good works are very important.
1: நம்முடைய நற்கிரியைகள் நமக்கு ஒரு பெரிய பலத்தை சேர்க்கிறது.
0: Our good works add great strength to us.
1: நாம் செய்கிற நன்மையான கிரியைகள் நம்முடைய குடும்பத்தினுடைய ஸ்திரத்தன்மையை அதிகரிக்கிறது.
0: Our good works that we do it actually increases the stability of our family.
1: அப்படிப்பட்டவர்கள் அசையாமல் இருப்பார்கள்.
0: Such kind of people will never be moved.
1: அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும்.
0: Their righteousness will endure forever.
1: நான் நினைக்கிறேன் நமக்கு பின்பாகவும் நம்முடைய கீர்த்தி நின்று கொண்டே இருக்கணும், அது மறைஞ்சு போயிட கூடாது.
0: So I think one after even we if we leave the only thing that should remain is our works.
1: அது அசையாமலே இருக்கணும்.
0: It should never be shaken.
1: நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் இருக்கிறான்.
0: The righteous shall be shall have righteous forever.
1: He will be remembered forever. எப்பொழுதுமே அவனுடைய புகழ் அவனுடைய கீர்த்தி நிலையாக இருக்கும்.
0: So his fame will always be established forever.
1: அவன் வந்து எப்பொழுதும் நினைவுகூரப்பட்டுக்கொண்டே இருப்பான்.
0: He will always be remembered forever.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அவனுடைய நினைவை அழிச்சு விடவே முடியாது.
0: No one can delete his memories.
1: அவன் கடந்து போன பிறகும் அவன் பேசிக்கொண்டே இருப்பான்.
0: And even if he live behind, he speaks with the memories.
1: அவன் வந்து கடந்து போய் விட்டா கூட அவனுடைய நினைவை யாராலும் மறக்கவே முடியாது.
0: Even if he leaves, no one can forget his memories.
1: ஏன் தெரியுமா?
0: You know why?
1: அவனுடைய வாழ்க்கை நற்கிரியைகளால் நீதியின் கிரியைகளால் நிறைந்திருக்கிறது.
0: Because his life is full of good works and works of righteousness.
1: 1 தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது
0: 1 Thessalonians chapter 1 verse 3
1: பவுல் சொல்வார், அந்த சபையார பார்த்து
0: Paul says to the church,
1: தேவனுக்கு பிரியமான சகோதரரே, 1 தெசலோனிக்கேயர் 1:2 இருந்து வாசிக்கிறேன், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து என்று சொல்வார்.
0: Here he says, we give thanks to God always for you all, making mention of you in our prayers. We remember before our God and Father your works produced by faith, your labor prompted by love, and your endurance inspired by hope in our Lord Jesus Christ.
1: என்ன அழகா சொல்கிறார் பாருங்க.
0: How beautiful it is.
1: மூன்று காரியம் சொல்கிறார்.
0: He says three things here.
1: உங்கள் விசுவாசத்தின் கிரியை,
0: the work of your faith,
1: உங்கள் அன்பின் பிரயாசம்,
0: the labor of your love,
1: அது மாத்திரமல்ல உங்கள் நம்பிக்கையின் பொறுமை,
0: third the endurance inspired by hope.
1: இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கோம்.
0: I'm looking at all these things.
1: இதெல்லாம் பாக்கும்போது அடிக்கடி அதை நினைவு கூறுகிறோம்.
0: Whenever we see this, we remember that very often.
1: உங்களுடைய அன்பு,
0: your love,
1: உங்களுடைய உண்மை,
0: your loyalty,
1: உங்களுடைய பிரயாசம்,
0: and your labor.
1: இது வந்து நினைவு கூறப்படுகிறதா அப்படியே நிலைச்சு நிக்குது.
0: And all these things remain permanent that it might be remembered.
1: இப்படி நம்முடைய வாழ்க்கை நற்கிரியைகளால் நிறைந்திருக்கணும்.
0: So our life should also be filled with good works like this.
1: நீங்கள் அப்போஸ்தல நடபடிகள் 9 அதிகாரம் 36-39 வாசிப்பீர்களானால்,
0: If you read Acts chapter 9 verses 36-39,
1: உங்களுக்கு தெரியும் அங்கே தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி அங்கே இருக்கிறாள்.
0: Here you can read about a disciple named Tabitha, who by interpretation is called Dorcas.
1: அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள்னு பார்க்கிறோம்.
0: We read this woman was full of good works and alms deed which she did.
1: ஒரு நாள் அவள் மரித்து போனாள்.
0: One day she died.
1: அந்த ஊர்ல வந்து பக்கத்துல பேதுரு இருக்கிறார் சொன்னே அவரை கூட்டு கொண்டு வருகிறாங்க.
0: So when they found Peter was in the next village, they brought Peter there.
1: பேதுரு அங்கே வந்த பொழுது,
0: when Peter came there,
1: வேதம் சொல்லுகிறது 39 வசனத்தை வாசிக்கும் போது, வேதம் சொல்லுகிறது அங்கே உள்ள அத்தனை விதவைகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தொற்காள் உயிரோடு இருக்கும்போது தங்களுக்கு செய்து கொடுத்த வஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து காண்பித்து அவனுக்கு முன்பாக அழுதார்கள்.
0: Here we read that all the widows stood by him weeping and showing the coats and garments which Dorcas made while she was alive.
1: என்ன செய்தாள் அவள்?
0: What did she do?
1: உயிரோடு இருக்கிற நாள்ல நற்கிரியைகளால் தன் வாழ்க்கையை நிறைந்திருந்தாள்.
0: When she was alive, she was filling her life with all good works.
1: மரித்த பிறகும் அவள் பேசிக்கொண்டே இருந்தாள்.
0: Even after she died, she was speaking.
1: கர்த்தர் அவளை மீண்டும் மரணத்திலிருந்து கூட உயிரோடு எழுப்பினார்.
0: The Lord again brought her back from death.
1: ஏன் அவள் திரும்ப உயிரோடு இருக்கணும், அவள் இன்னும் வாழணும்னு ஏன் விரும்புனாங்க அப்படின்னு கேட்டா, அவள் வாழ்ந்த நாளெல்லாம் அவள் செய்த நற்கிரியைகள்.
0: Why do they want her to live again and live for more time? It's because of the good works that she did in her lifetime.
1: இந்த கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறார்.
0: Today the Lord has kept an opportunity before us.
1: நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் நிலைச்சிருக்கணும்னா ஆண்டவரே எங்க வாழ்க்கை நற்கிரியைகளால் நிறைந்திருக்கட்டும்.
0: If a family and house ought to be permanent, our family, our Lord, our life should be filled with good works.
1: எங்களுக்காகவே நாங்க வாழ்ந்து முடிச்சிராம நற்கிரியைகளால் எங்களுடைய அஸ்திபாரங்களை பலப்படுத்த கிருபைத்தார்.
0: Lord, give us grace to strengthen our foundation with good works, not living for ourselves alone.
1: இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைபடுவாரா?
0: May the Lord minister with us today.
1: நம்முடைய வீடுகளை நிலைத்திருக்க பண்ணுவாரா?
0: May the Lord make our families a permanent.
1: இன்னும் நம்மை பலப்படுத்தி மென்மேலும் நாம இந்த தேசத்துல வளர்ந்து நாம செழிக்க கர்த்தர் கிருபை தருவாரா?
0: May the Lord strengthen us, enable us to prosper more and more in this nation.
1: நாம் நிலைத்திருக்கிறதை கண்டு எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை நற்கிரியைகளால் நிரப்புவாராக.
0: May the Lord fill our life with good works that the people may see and glorify the Lord.
1: நற்கிரியைகளை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.
0: The Lord has called us to do good works.
1: நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மனிதர்கள் மகிமைப்படுத்ததாக நம்முடைய நற்கிரியைகள் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது.
0: Let our good works shine before men that they may glorify the Father who is in heaven.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வார்த்தையின்படி செய்வோம்.
0: Let us do according to the word.
1: ஆண்டவரே நாங்கள் ஞானத்தில் நிலைத்திருப்போம்.
0: லார்ட், வி வில் பி ஃபவுண்டட் ஆன் தி விஸ்டம்.
1: எல்லாவற்றுக்கு மேலாக நற்கிரியைகளால் எங்கள் குடும்பத்தை நாங்கள் பலப்படுத்துவோம்.
0: அண்ட் அபோவ் ஆல் வி வில் ஸ்ட்ரெங்தன் அவர் ஃபேமிலி வித் குட் வொர்க்ஸ்.
1: தீமை வேணா மற்றவங்க செஞ்சுட்டு போட்டோம்,
0: லெட் அதர்ஸ் டூ ஈவில்,
1: நீங்க நன்மை செய்யுங்க.
0: பட் யூ டூ குட்.
1: சொந்த வீட்டார் உங்களுக்கு தீமை செய்யலாம்.
0: யுவர் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மே டூ ஈவில்.
1: உங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவங்க, வேண்டப்பட்டவங்க கூட உங்களுக்கு தீமை செய்யலாம்.
0: யுவர் ஃபேமிலியர் பீப்பிள் ஹூ வான்ட் மோர், தே மே ஆல்சோ டூ ஈவில் டு யூ.
1: நீங்க நன்மை செய்யுங்க.
0: பட் யூ டூ குட்.
1: நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ நீங்கள் பார்க்கிறபடி வெகு ஜனங்களுக்கு ரட்சணத்தை உண்டு பண்ணும்படி கர்த்தரை உங்களுக்கு முன்பாக அனுப்பிட்டாரு.
0: You try to do evil to me, but the Lord has sent me in prayer that they may, Lord may bring a positive to the people.
1: யோசேப்பால் இது சொல்ல முடிந்தது.
0: Why Joseph was able to say this?
1: எப்படி அவனுடைய சிங்காசனம் நிலைச்சிருந்தது?
0: How was his throne established?
1: அவனுக்கு தெரியும், அவன் வாழ்நாட்கள்ல தனக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் சகோதரர்களுக்கும் போர்த்திப்பாருக்கும் யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நன்மை செய்கிறவனாகவே இருந்தான்.
0: You know very well that even in his lifetime he was doing good even to his father, mother, his brothers, even to Potiphar.
1: நற்கிரியைகளால் அவனுடைய அஸ்திபாரத்தை பலப்படுத்தி வைத்திருந்தான்.
0: He was strengthening his foundation with good works.
1: அது பலத்தின் மேல் பலன் கொண்டது.
0: And that began to bring strength upon
1: நம்முடைய வீடு திளைத்திருக்கட்டும்.
0: Let our family and house be permanent. Shall we pray?
1: பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Our holy God, we praise you.
1: இந்த காலையில் எங்களோடு நீர் பேசுகிறதற்காய் நன்றி.
0: Lord, thank you for speaking with us this morning.
1: வீடு உமக்கு முன்பாக என்றென்றும் நிலைத்திருக்கும்படி எங்கள் வீட்டை ஆசீர்வதி.
0: Lord bless our house that it may continue forever before you, Lord.
1: ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்டோமே.
0: Lord, we have heard today.
1: எங்கள் சுயபுத்தியின் மேல சாயாமல் உம்முடைய வசனத்தின் மேல் கர்த்தாவே நாங்கள் அஸ்திபாரப்படுத்தப்பட்ட வீடுகளாக இருக்க கிருபை தார்.
0: Lord give us grace to Lord make our foundation on your word rather than Lord depending on our own understanding.
1: ஆண்டவரே, ஞானத்தை நாங்கள் சம்பாதித்துக்கொள்ள கிருபை தார்.
0: Lord give us grace to earn wisdom, Lord.
1: எங்களுடைய குடும்பத்தை நற்கிரியைகளால் நாங்கள் அலங்கரிக்க கிருபை தார்.
0: Lord give us grace to decorate a family with good works.
1: எங்கள் வீடும் எங்கள் குடும்பமும் என்றென்றும் நிலைத்திருக்க பண்ணும்.
0: Lord make our family and house to be permanent before you forever.
1: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த.
0: Glorify your name, Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus name we pray.
1: Amen.
0: Amen.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அது ஒரு சின்ன நகரம். அங்கே பல மருந்து கடைகள் இருந்தன. அவற்றில் ஒன்றுதான் ஜோசப் என்பவருடைய மருந்து கடை. இவருடைய கனிவான கரிசனை உள்ள வாழ்க்கை அந்த ஊரின் பல பகுதிகளிலே தெரிந்த ஒன்றாகவே இருந்தது. ஒரு நாள் இரவு கணக்குகளை எல்லாம் முடித்து விளக்குகளை எல்லாம் அணைத்து கடையை பூட்டி அவர் இரண்டு சக்கர வாகனத்தை நெருங்கிய பொழுது கடையின் உள்ளே இருந்த அந்த தொலைபேசி ஒலித்தது. கடையைத்தான் மூடிவிட்டோமே, தொடர்பு கொள்கிறவர்கள் நாளை காலை வரட்டுமே என்று நினைக்காமல் மீண்டும் அவர் கடையை திறக்க மீண்டும் தொலைபேசி ஒலித்தது. அதை எடுத்து அவர் பேசிய பொழுது மறுமுனையில் திருமதி சுதாகர் பேசினார்கள். திரு சுதாகர் அவர்களுக்கு அதிக சுகமில்லை என்றும், மருத்துவரிடம் சென்று இப்பொழுதுதான் வீடு திரும்பினார்கள் என்றும், அவசரமான சில மருந்துகளை உடனே சுதாகர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், ஆனால் அவர்கள் வந்த வழியிலே எந்த மருந்து கடையும் திறந்து வைக்கப்படவில்லை என்றும் வருத்தத்தோடு கூறினார்கள். உடனே ஜோசப் அவர்களுடைய மருந்து சீட்டை வாசிக்கும்படியாக கூறினார். அவர்கள் கூறிய எல்லா மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு நேராக திருமதி சுதாகர் அவர்கள் கொடுத்த முகவரிக்கு சென்று அதனை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, மருத்துவரின் சீட்டை பார்த்து உடனே சாப்பிட வேண்டிய அவசர மருந்துகளை சாப்பிட அவருக்கு உதவியும் செய்தார்கள். பின்னர் இடையிடையே வந்து, சுதாகர் எப்படி இருக்கிறார், அவருடைய சுகவீனத்தில் மாற்றம் இருக்கிறதா என்பதை கண்டறியும்படியாக தேடி வந்து விசாரித்துச் சென்றார். அது மட்டுமல்ல, சுதாகர் சீக்கிரமாக குணமடைவார், எல்லாம் சீக்கிரம் சரியாகிவிடும் என்று உற்சாக வார்த்தைகளை சொல்லி தான் கடவுளிடம் வேண்டிக் கொள்வதாகவும் கூறி அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இருந்தார். மேலும் தன்னுடைய கைபேசியின் எண்ணையும் அவர்களுக்கு கொடுத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த உதவி செய்யவும் தான் ஆயத்தமாக இருப்பதாக கூறிச் சென்றார். மருத்துவரின் ஆலோசனைப்படி அவர் கொடுத்த மருந்துகள் மூலமாகவும் இவருடைய உற்சாகமூட்டும் வார்த்தைகள் மூலமாகவும் சுதாகர் சீக்கிரமாக பூரண சுகம் பெற்றார். மருந்து கடை வைத்திருப்பவர்களைப் போல முக்கியமான பணி செய்கிறவர்கள், நேரம் காலம் பாராமல் சேவை மனப்பாங்கு உள்ளவர்களாக, உன்னை போல் பிறனையும் நேசி என்ற வேத வசனத்தின் வார்த்தைக்கு ஏற்றாற்போல வாழ அழைக்கப்படுகிறோம். ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ என்றுதான் இயேசுவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவை உள்ளவர்களுக்கு தேவை உள்ள நேரத்தில் தியாகத்தோடு சேவை செய்ய நாம் ஆயத்தமாக இருப்போமா?

0: அமேன், அமேன், ஹல்லேலூயா.
1: அவர் நமக்கு அடைக்கலமும் கேடகமும் துருகமும் கோட்டையும் நம்பும் கண்மலையுமா இருக்கிறார். ஆமென். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பாக்கு மகிமை செலுத்தி பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட்.

எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் தொல்லை கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தரை துதிக்கும்படி கிருபை செய்கிறார். ஆமென். துதிக்க வைக்கிறார்ல, அதுவே நம்முடைய பலன். ஆமென். குளோரி.

நன்றி ஆண்டவரே, கிருபை கிருபப்பா. Thank you Jesus, நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல தேவன் நீர் ஆண்டவரே, நன்மைகளை செய்தி எங்க திராணிக்கு மிஞ்சின நன்மைகள், கேட்பதற்கு மேலான நன்மைகள், எனக்காக நீ செய்த நன்மைகள் திருப்பி தர ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவன் செய்த நன்மைகளை நினைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு அனுபவங்களும் உண்டு. ஒன்று கேட்கப்பட்ட ஜபங்கள், இன்னொன்று கேட்கப்படாத ஜபங்கள். எல்லாருடைய எல்லா ஜபங்களும் கேட்கப்பட்டதான்னு கேட்டால் கிடையாது. எனக்கும் உண்டு கேட்கப்படாத ஜபங்கள். கேட்கப்படாத ஜபங்கள் என்று சொல்வதை காட்டிலும் நான் எதிர்பார்த்த பதில் வரவில்லை. ஜபமெல்லாம் கேட்கப்பட்டது, என் விண்ணப்பங்களை கேட்டார் தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்கள், தேவன் நம்மை நடத்தின பாதை. நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் அவர் தரமாட்டார், ஆனால் நம்முடைய தேவையெல்லாம் அவர் தராமல் இருக்க மாட்டார். இதுவரை நடத்தினார் தேவன். தந்ததுல தேவன் நமக்கு கொடுத்தவைகளில் ஏன் நம்மால் திருப்தியாக இருக்க முடியவில்லை என்றால், உலக கவலைகள் இன்னும் அநேகத்தின் மேல் உண்டான நாட்டம் தான். இன்று தேவன் நமக்கு தந்தவைகளில் நம்மால் நிறைவா இருக்க முடியவில்லை. ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. இதுவரை நடத்தினார், இதுவரை போஷித்தார், இதுவரை உடுத்து வைத்தார், இதுவரை பாதுகாத்தார். என்ன தேவையோ அதை தந்து கொண்டுதான் இருக்கிறார், என்ன வேணுமோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நம்மை போஷிப்பதில் ஆண்டவர் ஒரு நாளும் அவருக்கு குறைவு வராது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்க குட்டிகள்லாம் பட்டினி அடைகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படி அவைகள் பட்டினியா இருந்தாலும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் ஆண்டவர் இருக்கிறாருங்க நமக்கு. கர்த்தர் உண்டு, வல பக்கத்தில் நிழலாயிருக்கு. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பாவுக்கு மகிமை செலுத்தும். 13வது சங்கீதத்தில் தாவீது எப்படி ஆரம்பிக்கிறானா, எது வரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்திருப்பீர். என உள்ளத்தில் இருக்கிற சஞ்சலம், உள்ளத்தில் இருக்கிற கவலை, இந்த கவலை நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க துதிக்கிறவன் வாயில இப்பொழுது ஒரு புலம்பல், எது வரைக்கும் ஆண்டவரே சொல்லிட்டு சொல்லி சொல்லி வாராரு. கடைசியில் எப்படி முடிக்கிறார் தெரியுமா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். உலகம் கொடுக்கிற கவலை, கர்த்தர் கொடுக்கிற நன்மை. உலகம் கொடுக்கிற வேதனையை நினைக்கிறவன் புலம்பிக் கொண்டிருப்பான், கர்த்தர் செய்ததை நினைக்கிறவன் துதித்து கொண்டே இருப்பான். மனுஷன் செய்யறதை நினைக்காதீங்க, நினைச்சா இப்படிதான் புலம்புவோம், எது வரைக்கும் கர்த்தாவே, எது வரைக்கும் கர்த்தாவேன்னு. கர்த்தர் செய்ததை நினைத்து பாருங்க, அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். லவ் யூ ஃபாதர். இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார விரும்புறது ஒரே ஒருத்தர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. இன்று உங்களை நேசிக்கிறவர்கள் ஏதோ ஒரு சூழலில் உங்களை ஏதோ ஒரு முறையாவது வெறுத்திருப்பார்கள், சும்மாவது வெறுத்திருப்பாங்க, நீங்க ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க. நான் ஆராதிக்கிறது ஆமே. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, இப்படிதான் சொல்றாரு, அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பாவை பாடி மகிமைப்படுத்துவோமா. Thank you Lord Jesus, we bless your name Father. ஓ ரபா ஹத்தனமா ஷேகர்.

ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு ஜெஸ்டயேலனாகிய நாபோத்துக்கு ஜெஸ்டயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலக்கிரியமான பணத்தை தருவேன் என்றார். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று ஜெஸ்டயேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவன் மனைவியாகிய யெசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாயிருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் ஜெஸ்டயேலனாகிய நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலக்கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றார். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஜெசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாயிரும். ஜெஸ்டயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானுமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினாள். அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் ஜெசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறிந்து பிற்பாடு ஜெசபேலுக்கு, நாபோத் கல்லறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார். நாபோத் கல்லறியுண்டு செத்ததை ஜெசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து ஜெஸ்டயேலனாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும், நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்துப்போனான் என்றாள். நாபோத் செத்துப்போனதை ஆகாப் கேட்டபோது அவன் ஜெஸ்டயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக் கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே
உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றார். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விட்டு போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய ஜெரோபியாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். ஜெசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஜெசபேலை ஜெஸ்டையலிலே மதிலருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய ஜெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டார். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீவன் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தை வாழ்வு நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கான தலைப்பு ஆவியானவரின் சின்னங்கள். அதற்கான ஜீவ வார்த்தை யோவான் 14:16. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். இயேசு கிறிஸ்து ஒரு தேற்றரவாளன். அவர் பரிசுத்த ஆவியாகிய இன்னொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கக்கூடியவர். ஆவியானவரை குறித்து பல சின்னங்கள் வேதத்தில் காணப்படுகிறது. அந்த சின்னங்களை நீங்கள் கருத்தோடு தியானிக்கும் போது அது ஆவியானவரை குறித்து அதிகமாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்வதற்கும் அவரோடு நெருங்கி உன்னதமான உறவு வைத்துக் கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்.

வேத பாண்டிதர்கள் அவரை அவ்விதமாய் அழைக்கிறார்கள். அதே நேரம் வேதத்தை வாசித்து தியானித்தால் பரிசுத்த ஆவியானவரின் சின்னங்களின் மூலம் அவரது பலனையும் வல்லமையையும் வரங்களையும் கனிகளையும் குணாதிசயங்களையும் அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக பிதாவாகிய தேவனை நினைக்கும் போது பெரிய கழுகு சின்னமும், இயேசு கிறிஸ்துவை குறித்து நினைக்கும் போது ஆட்டுக்குட்டியின் சின்னமும் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக வருகிறது. அது போலவே ஆவியானவரை குறித்து சொல்லும் போது அவர் புறாவை போன்றவர், அக்கினியை போன்றவர், பெரும் காற்றை போன்றவர், முத்திரையை போன்றவர், எண்ணெயை போன்றவர், அச்சாரத்தை போன்றவர் என்று பல வகையான சின்னங்களை வேதம் சொல்லுகிறது. ஏன் அவருக்கு இத்தனை அதிகமான சின்னங்கள்? நீங்கள் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஒரு வைரத்தை பாருங்கள், அந்த வைரத்துக்கு பல முகப்புகள் உண்டு. அதை வெவ்வேறு திசைகளை திருப்பி பார்த்தால் வேறு வேறு விதமான பிரகாசத்தை அது கொடுக்கக்கூடும். ஒரு முகப்பு வைரமாக்கி விடாது. எல்லாவற்றையும் சேர்த்து மொத்தமாக பார்க்கும் போதுதான் வைரத்தினுடைய முழு அழகையும் மேன்மையையும் கண்டுகொள்ளும். ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவரை தனிப்பட்ட முறையில் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். அவரது கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் ஆழமான அனுபவத்துக்குள்ளே நடந்து செல்லுங்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று யோவான் 14:17 காண்கிறோம். இப்படியாக 24 மணி நேரங்களிலும் தேவ செய்திகளை கேட்டு நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலே களிகூர்ந்து மகிழும்படிக்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: சொன்னதை செய்பவர் என்ற தலைப்பில் ஊழியர் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யோசுவாவின் புத்தகம் 11:23 வாசிக்கிறேன். யோசுவா 11:23. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தார். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. 20:19 முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வசனமாக படிக்கலாம். 19:51. ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சன்னிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளை. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். சத்தமாவர்களே சொல்லுவோமா? 21:43. யோசுவா 21:43. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறது. யோசுவாவுக்கு ஒரு பதவி கிடைத்தது. அந்த பதவி அவன் உயர்வதற்காக அல்ல, தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. மோசேக்கு பின்னாடி யார் தலைவராக இருக்கலாம்னு போட்டி உண்டாச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் கூட இயேசு அடிக்கடி நான் சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவேன் என்று சொல்லும்போது அந்த லீடர்ஷிப், அதாவது லீடராக இருக்கிறவருடைய இடம் காலியாக இருக்கும்போது நம்மில் எவன் அடுத்த தலைவனாக இருப்பான். அவங்க போட்டி போட்டதுக்கு காரணம் அதான். எந்த இடத்துல அவங்க போட்டி போடுறான்னு தெரியுமா? மனுஷகுமாரன் பாதியருடைய கையில் ஒப்பு கொடுப்பார், ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி துப்பி அவரை அடிப்பாங்க, சிலுவையில் அடிப்பாங்க, அவர் மரிப்பார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுவார் என்று இயேசு தன்னுடைய மரணத்தை சொல்லும்போது, இப்ப இவங்களை எல்லாம் 12 பேரை லீட் பண்ணி கொண்டு போறது யார்? இயேசு கிறிஸ்து. இப்ப இவங்க இருக்கிற இடம் காலியானவங்க அந்த சீட்டுக்கு யார் வரலாம் அப்படின்னு போட்டி நடக்குதாங்க. ஒரு பொறுப்புக்குள்ளே, ஒரு தலைமைத்துவ பதவிக்குள்ளே வருவதற்கு எல்லாருக்கும் ஆசை உண்டு. என்னை லீடரா போட்டா நல்லா இருக்குமே, என்னையும் தலைவரா போட்டா நல்லா இருக்குமே, இந்த தலைவர் அப்படிங்கிற பதவி நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆனா ஆண்டவர் எதையுமே நமக்கு பதவியா கொடுக்கறது இல்ல, பொறுப்பாக கொடுக்கிறார். யோசுவாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மோசேக்கு அப்புறம் அத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவனாக ஏற்படுத்தினார். அவன் ஒரு வாலிப வயதில் இருந்தவன் தான். அந்த வாலிப வயதில் இருந்தவன்ட்டு அவ்வளவு பெரிய பதவி எப்படி வந்துச்சு? வாலிபர்கள் கவனிக்கணும், நீங்க வாலிப வயதில் எவ்வளவு தூரம் தேவனை தேடுறீங்களோ அவ்வளவு தூரம் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். வாலிப வயதில் தேவனை உற்சாகமாய் தேடினா உங்களை குறிச்சு ஒரு தேவ திட்டம் வைப்பார். இந்த வாலிப நாட்கள் என் உள்ள என்ன தேடுது, எப்ப பார்த்தாலும் என் சமூகத்திலே காணப்படுது, அது நல்ல ஆசீர்வதிக்கணும்னு தேவன் திட்டமிடுவார். எல்லா வாலிபர்களும் குடித்து கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தேவனோடு சஞ்சரிக்க போன மோசே மலையில் இருக்கிறார். ஆனா நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபர் அவனோட போய் பாதி தூரத்தில் ஆசிரிப்பு கூடாதத்தை விட்டு நீங்காமல் இருந்தாலும் வேதம் சொல்லுவோம். ஒரு இடத்துல பாதி தூரத்துல போய் அங்கேயே தங்கி இருந்தான். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அவன் ஆசிரிப்பு கூடாதத்தை விட்டு நீங்க ஆசிரிப்பு கூடாத தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவ சமூகம். எந்த ஒரு வாலிபனோ வாலிப பிள்ளையோ அல்லது ஆணோ பெண்ணோ நீங்க தேவ சமூகத்தை எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு திறமை இருக்கு, உங்களுக்கு படிப்பு இருக்கு, ஒரு வேலை இருக்கு, சம்பாதிக்கிறீங்க. ஆனா அதுக்கு மேல தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க தினந்தோறும் தேவ சமூகத்தை தேடணும். தேவ சமூகத்துல உட்காரணும். அப்படி தேவ சமூகத்தை தேடின இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வேலையை வைத்திருந்தார். என்னன்னா, தேசத்தை சுதந்திரிக்கிற வேலை. இன்னைக்கு நான் ஒரு கதை போல உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புறேன். ஆபிரகாம் பாபிலோன் தேசத்துல, அதாவது ஊர் என்கிற கல்தேயனுடைய தேசத்துல இருக்கும் போது ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தார். கானான் தேசத்துக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தம் கிடையாது. எப்பவுமே சம்பந்தம் இல்லாத இடத்துல தான் நம்மளை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல சம்பந்தப்படுத்துறது கர்த்தருடைய பெரிய திட்டம். அவையிலே சொல்லுவோமா, எனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அங்க ஏதோ செய்ய போறாருன்னு அர்த்தம். அதனால எனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு வந்துட்டனோ அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் எங்க வச்சு உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரோ அதனால உங்களுக்கு சம்பந்தமே இல்லாட்டாலும் கர்த்தரிங்க கொண்டு வர. ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சிட்டு வந்து ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். எடுத்து வாசிப்போமா, ஆதியாகமத்தின் புத்தகம் 15:13 13:13 அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்துல பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேமிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருடம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பா ஒரு நாள் வரப்போகுது உன் சந்ததி, இப்ப உனக்கு மகன் கூட இல்லை, இந்த காரியத்தை நான் உனக்கு சொல்லும் போது ஒரு பிள்ளை கூட உனக்கு இல்லை, ஆனா உன்கிட்ட இருக்கிறத வச்சு நான் திட்டம் போடுற தேவன் இல்ல, உனக்காக ஒரு திட்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குற தேவன். நல்ல என்ன சொல்லுவோம், ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கும் போது நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும், ஆனா அவர் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சார். ஆண்டவர் ஆபிரகாம பார்த்து சொல்றாரு, உன் சந்ததி தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்துல எத்தனை வருஷம், 400 வருஷம், 400 வருஷம் அங்க அந்நிய தேசத்துல இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்ராமம் 12 திருப்பி கொள்ளுங்கள். யாத்ராமம் 12:40 இஸ்ரவேல் 41 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படும். எத்தனை வருஷம் இங்க போட்டிருக்கு, ஆண்டவர் எத்தனை வருஷம் சொன்னாரு, 4. ஏன் 30 வருஷம் எக்ஸ்ட்ரா, அடிமையா இருந்த வருஷம் 400 வருஷம். யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியா இருந்து அவங்க செழிப்பா வாழ்ந்த வருஷங்கள் 30 வருஷங்கள். அப்ப அடிமையா இருந்த வருஷம் எத்தனை வருஷம், 400 வருஷம். இத இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போனது எதேச்சியா நடந்துச்சா, கர்த்தருடைய திட்டத்தின்படி நடந்ததா. உங்களை பார்த்து கேட்கிறேன், சில நேரத்தில் நாம் விரும்பாத சில அதிகார பலங்கள் நம்மை நெருக்கும் போது வேலை ஸ்தலத்தில் ஏண்டா அந்த வேலை செய்யணும், ரிசைன் பண்ணிடலாமா அப்படின்னு நம்முடைய ஜீவனை கஷ்டப்பாக்கக்கூடிய அளவுக்கு வரும்பொழுது இது எதேச்சியா நடக்குதா, தேவ திட்டங்கள்ல ஒண்ணா. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப லகுவா இருக்கும், ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்க மாட்டார். ஆண்டவரே நான் போற பாதையில எல்லாத்தையுமே நீங்க எனக்கு ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த செட் பண்ணி வச்ச பாதையில தான் என்ன கொண்டு போறீங்க, இதை நம்ம உணரணும். நம்ம இயேசு அறியாத காலங்களில் நமக்குன்னு ஒரு ரூட்டை போட்டு நம்ம அழைஞ்சோம், ஆனா இப்ப ஆண்டவர் ரூட்டு போட்டு கொடுத்துருக்காரு, அந்த ரூட்ல என்னென்ன இருக்கோ அதைத்தான் நம்ம கடந்து போனோம். ஆமே. சில ஆட்கள் என்ன நினைக்கிறோம், ஐயோ இந்த உபத்திரத்துல நம்மளால போக முடியாது, இந்த பிரச்சனை நம்மளால தாங்க முடியாது, எதுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், ஜெபம் பண்ணாதான் அதிகமா பிரச்சனை வருது, ஜெபம் வேண்டாம், பைபிள் எடுத்த பிரச்சனை வேண்டாம். எங்க பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கிற ரோட்ல நீங்க சந்தோஷமா போக கேட்குறீங்க, ஏன்னா அந்த ரோட்ல நீங்க தனியா போல அழைத்தவர் கூட வர, அவர் தான் உங்களை அழைச்சிட்டு போறாரு, அவர் தான் உங்களை கூட்டிட்டு போறாரு, அந்த பாதையில அவர் உங்களை கூட்டிட்டு போறாரு. அப்ப ஆபிரகாம் சொல்லிட்டாரு, 400 வருஷம் சந்ததியா உபத்திரவம், இந்த உபத்திரவம் படுவாங்கிறது உபத்திரவப்படுகிற யூதர்களுக்கு தெரியாது, ஆண்டவர் சொன்னபடிதான்ப்பா உபத்திரவம் நடக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆபிரகாம் உயிரோட கிடையாது. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு என்னாலையும் புரிந்து கொள்ள முடியாது, இதுதான்ப்பா நடக்குதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காரு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதையை கடந்து போயிருக்கீங்க,
2: நமக்்கென்று ஒரு திட்டத்தை வகுக்கிற தெய்வம், அடுத்தவருடைய
1: திட்டத்துல போய் நம்மளை ஜாயின் பண்ண வைக்கிற தெய்வம் அல்ல, நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற தெய்வம். ஒவ்வொரு எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கோடி மக்களுக்கும் ஆண்டவர் இண்டிவிஜுவல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கை ரேகை பாருங்க, எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் எல்லாருடைய ரேகையும் தனித்தனியா இருக்கும். இதை படைச்சவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவ்வளவு அழகா அவரெல்லாம் உட்காந்து வரைஞ்சாரு இல்ல, அவர் சொன்னா அப்படி நடக்கும். அப்ப அவ்வளவு அனந்த ஞானத்தோடு சர்வ வல்லமையோடு கூட இருக்கிற தெய்வத்தை நீங்களும் நான் ஆராதிக்கும் போது சில நேரம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாத பாதையில போகும்போது ஏன் முறுமுறுக்கிறோம்? புரிஞ்சுக்கணும், இது ஆண்டவருக்கு தெரியும், இது ஆண்டவர் நடத்துற பாதை, நான் சந்தோஷமா போவேன், ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும் போகணும். 14 இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்கள் உடனே புறப்பட்டு வருவார்கள். இதுவும் நடந்துச்சா நடக்கலையா? நியாயம் தீர்ப்பேன், பார்வோனையும் அவனுடைய தலைச்சல் பிள்ளைகளையும் அந்த எய்த்து தேசத்தில் இருக்கிற எல்லா தலை பிள்ளைகளையும் கத்த சங்கரித்தாரா? சங்கரிக்கிறார். நியாயம் தீர்த்தார். சொன்ன சொன்னபடி செய்த தேவன் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன். அவர்களை நியாயம் தீர்த்தார். அது மட்டுமா, செங்கடலை பிளந்து கொடுத்து தம்முடைய ஜனங்களை போகல் என்று சொன்ன தெய்வம். அதே ரூட்ல அவன் மரம் நினைச்சப்ப அதே செங்கடலை வைத்து அவனுடைய பிரதானமான ரதங்களை அழித்து போட்டார். பிரதானமான வீரர்கள் சேனாதிபதிகள் அத்தனையே அழிச்சு போட்டார். உங்க ரூட்ல நீங்க மட்டும்தான் போக முடியும், வேற யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லுவா. உன்னுடைய சத்துரு உன் ரூட்ல வந்தா கத்துற உனக்கு அறிவியும். நான் சொல்றது கல்விடியோ அவனை சாகடிச்சு வரல, பழைய பாட்டுல கல்விடியில் புதிய ஏற்பாட்டில் அவனை ஒரு வழி பண்ணுவார். சாகடிக்கிற தெய்வம் இல்ல நம்முடைய தேவன், அவனை ரட்சிக்கிற தெய்வமா இருக்க. நானும் வருடம் உபத்திரப்படுவாங்க, அவங்களை நியாயம் தீர்ப்பேன், திரும்ப வரும்பொழுது எப்படி வருவாங்க? பொண்ணோடும் வெள்ளியோடும் வருவார்கள். வந்தாங்களா? வந்தாங்களா? பாருங்க யாத்திராம 12:35 மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் ஏகியரிடத்தில் வெள்ளி உடமைகளையும் பொன் உடமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு ஏகியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததுனா கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் ஏகியரை கொள்ளையிட்டார்கள். அப்ப போகும்பொழுது எப்படி போனாங்க? வெறுகையோடு போனாங்களா? ஆண்டவர் சொன்னபடி பொண்ணு வெள்ளியுமா வாங்கி போனாங்களா? இப்ப தேவ பிள்ளைகள் கொள்ளையிடலாமா? கொள்ளையிடக்கூடாது. இப்ப ஆண்டவர் எய்தியர்களை கொள்ளையடித்து அந்த அந்த சொத்துக்களை எல்லாம் சூறையாடி போக வைக்கிறார். அப்ப நீ தேவன் நம்முடைய தேவன் கேள்வி வருதா இல்லையா? நம்ம ஆராதிக்கிற தேவன் நீதி தேவனா? அடுத்தவனை கொள்ளையடிக்க வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்க கொடுக்குறாங்க. நம்ம பார்வையில அது அநீதி போல காணப்படும். ஆனா 400 இவங்க உழைச்ச உழைப்புக்கு சம்பளம் கொடுக்காம இவன் சம்பளத்தெல்லாம் அவன் வீட்டுல வச்சு சொத்தா வச்சிருக்கான். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, நீ உழைச்ச உழைப்புகள்லாம் மொத்தமா உனக்கு தரேன் சொல்லு. இவனுடைய உழைப்பை வைத்திருந்தவனுடைய கையிலிருந்து பிடிக்கி கத்தரங்கை கொடுக்கிறார். உன்னுடைய உழைப்பு ஒரு நாள் வீண் போகாது. ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்ச, எதை பற்றி கவலைப்படாத, எல்லாத்தையும் வட்டி முதல்ல திருப்பி தருகிற தேவன் நம்மளுக்கு இருக்கிறார். தேவன் பெரியவர். அல்லேலூயா. கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதா? அந்த அளவுக்கு கொள்ளையடிக்க இருந்த பைபிளை பத்தி தெரியாத, ஆண்டவரை பத்தி தெரியாத ஒரு மனுஷன் படிச்சானா இதெல்லாம் கடவுள். இன்னொரு குடும்பத்துல போய் கொள்ளையடிக்க வைக்கிறார்னா இவனுடைய வேலையெல்லாம் கொள்ளையெடுத்து அவன் வைத்திருக்கிறார். நீதி செய்கிற தெய்வம் அப்படி அவங்கவர் அநீதி செய்கிற தெய்வமே அல்ல, நீதி செய்கிற தெய்வமாக இருக்கிறார். கத்துக்கு சோசம் உண்டாவாக 15 நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் செல்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4 அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் இப்ப மறுபடியும் கவனிங்க, ஆண்டவர் கானான் தேசத்துக்கு இவர்களை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். அப்ப கானான் தேசம் திடீர்னு போடப்பட்ட புரோகிராமா? அவரவுக்கு சொன்னதா? அவரவுக்கு சொன்னது. இப்ப அங்கிருக்கிற ஜாதிகளை துரத்தி இவங்களை கொண்டு போய் வைக்கிறார். இது நீதியா? புதுசா ஒரு இடத்தை கொடுத்து குடிபோங்கன்னு சொன்னா பரவாயில்ல, ஏற்கனவே குடியிருக்கிறவன காலி பண்ணி ஆண்டவர் கொடுக்கிறாரு. திருவச்சூர்ல ஊழியத்தை ஆரம்பித்த பொழுதுல ஒரு ஓல குடிசையில ஆரம்பிச்சான். திடீர்னு ஒரு கட்டடத்துல இருந்தா நல்லா இருக்குமேனு யோசனை வந்துச்சு. தேர்வில் முத முதல்ல நம்ம வச்சிருந்த அந்த மாடியில் இருந்த அந்த இடம் ஒரு டெய்லரிங் மிஷின் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடம் காலியாகுதுன்னு யாரோ சொன்னாங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்த புஷ்பா சிஸ்டர் காலியாக சொன்ன இந்த ஓனத்தை போய் நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி இடம் இருக்கு, அந்த இடம் காலியாக போதா, எங்களுக்கு சர்ச்சு வைக்க கொடுப்பீங்களா அப்படின்னு அவர் சொன்னாரு. அவங்க காலி பண்றேன்னு என்கிட்ட சொல்லலையே, சரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அவங்கள காலி பண்ணி தரேன். புரியுது உங்களுக்கு? சொன்னவர் கிறிஸ்தவர் இல்ல, பெருசா பட்டு போட்டு பெரிய பொட்டு வச்சு உட்கார்ந்து இருக்கிற அண்ணாச்சி, விவேகம் பாத்திர கடைக்கார அண்ணாச்சி. அவர் சார் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அவங்கள காலி பண்ணி நடந்திருந்தோம், அவங்கள காலி பண்ண வச்சு நமக்கு இடத்த கொடுத்தார். காரணம் என்ன? அவங்களுக்கு அந்த இடத்துல பிசினஸ் நடக்கல, அதனால காலி பண்ணலாங்கிற எண்ணத்துல இருந்திருக்காங்க. ஓனர் என்ன சொல்லுவாருங்கிற எண்ணத்துல இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் சரியா ஆண்டவர் செய்ய இந்த கானான் தேசத்துல குடியிருந்த ஜனங்களை எல்லாம் தேவன் துரத்தி விட்டாரு. ஏன் துரத்தினா? அவர்களை படைத்தவர் அவர் அல்லவா? ஏன் அவர்களை துரத்தினார்? வேதம் சொல்லுகிறது அவங்க தேவனுக்கு எல்லாம் பாவம் செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு தேவனை கோபப்படுத்திக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு முறை பாவம் செய்தால் உங்களை கண்டிக்கிற தெய்வம் அவர் அல்ல. உங்களுக்கு தவணை கொடுப்பார், திருந்தலுக்கு நேரம் கொடுப்பார். இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வார்? திருந்தலுக்கு நேரம் கொடுப்பார். நீங்க அதுலேயும் திருந்தாட்டா திரும்ப திரும்ப உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா அதே சமயத்துல உங்க பாவத்தினுடைய அளவு அதிகமாயிட்டே போகும். கத்தர் ஒரு லிமிட் வச்சிருப்பார். கத்தர் ஒரு லிமிட் நீங்க நினைப்பீங்க, சரி மன்னிச்சார் மன்னிச்சார் மன்னிச்சார், நல்ல கவனிங்க, மன்னிச்சிட்டாரு மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி சொல்லி பாவம் செய்ய செய்ய கத்தரோட வச்சிருக்கிற லிமிட்டை தொட்டவனே கத்தனை நினைச்சிருவார். எந்த இடத்துல இருப்பீங்கன்னு தெரியுமா? லிமிட்டுக்கு பக்கத்துல வந்துட்டீங்களா? இந்த எமோரியர்கள் தேவனுக்கு உலகமாய் பாவம் செய்தார். அவர்களை சங்கரிக்க தேவன் சித்தம் உள்ளவராய் இருந்தார். ஆனா உடனே அழிச்சிடல, அந்த எமோரியர்களும் மனதில் மனதும் சந்தர்ப்பம் கொடுத்தார். அந்த எமோரியர்களுக்கும் ஆண்டவர் எப்படியாவது தன்னை வெளிப்படுத்தி அவங்களை தன்னை வணங்க வைக்கிறதுக்கு ஏதாவது வழியை செஞ்சிருப்பார். ஆனா அவங்க திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பாவம் செஞ்சதுனால இதுக்கு மேல உங்களை உயிரோட வைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தேவனுடைய லிமிட்டுக்கு வந்துட்டாங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, எமோரியருடைய பாவம் இன்னும் நிறைவாகவில்லை. புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு இந்த சந்தேகம் செய்ய அடுத்த இடத்த முடிஞ்ச ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவர் எதை செய்தாலும் நீதியாக செய்கிற தெய்வம். ஆமென். இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டான காரியத்தை சொல்றேன், இல்ல கவனிங்க. 21 எமோரியரும் காணாரி அதை 18 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நலகவனி எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது. ஐப்ராத் நதி எங்க இருக்கு? இன்னைக்கு இருக்கிற ஈராக்ல இருக்கு. அங்கிருந்து ஆபிரகாம் ஆண்டவர் வழியை கொண்டு வந்தார் கல்லையனுடைய தேசத்துல இருந்து. இப்ப ஐப்ராத் நதி ஒரு பக்கம் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கு, ஆப்பிரிக்காவுடைய ஸ்டார்டிங்ல இருக்கு. இப்ப ரெண்டு எல்லை ஆண்டவர் வைக்கிறார். ஆண்டவர் எதையுமே இந்தப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்றவங்கள எதையுமே திட்டமிட்டு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எதை கொடுக்கணும் எல்லாத்தையும் படைக்கும் போதே தேவன் திட்டமிட்டு வச்சாரு. இதெல்லாம் நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், சும்மா படிச்சுட்டு போயிருக்கூடாது. ஆண்டவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒண்ணு வச்சிருக்காரு, எண்டு ஒண்ணு வச்சிருக்காரு. உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் உண்டு, ஒரு எண்ட் உண்டு. இதற்கிடையில் ஆசீர்வாதங்களை கத்த வைத்திருக்கிறார். தொடங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கர்மோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் வெப்பாயரும் எமோரியரும் கானானியரும் கிரகாசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை ஒரு சந்ததிக்கு. இப்ப இத்தனை ஜாதிகள் இவங்களுக்கெல்லாம் காணாமியர்கள் பேரு, இவ்வளவு பேர் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்தவர்களால் இவர்களை துரத்தி விட்டு தன்னுடைய சந்ததியை கொண்டு போகிறார். சரி, இன்னொன்று சொல்றேன், ஏன் 400 அடிமைத்தனத்தில் வைக்கிறார்? யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் நம்ம சொல்ற மகனே, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் இந்த தமிழ்நாடு முழுசும் உன் குடும்பத்துக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு வச்சுக்க. இப்ப தமிழ்நாட்டுல எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டு மாசாமணி குடும்பத்துக்கு மட்டும் இந்த தமிழ்நாடு கொடுக்குறாரு. என்னாகும், குடியிருக்க முடியுமா? முடியாது. நம்முடைய எல்லை எது வரைக்கும்? கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம இடம் தாங்க. நீங்க இல்லாத எல்லா இடங்களிலும் மிருகங்கள் வந்து குடியிருக்கும், உங்களை பயன்படுத்தும். மனுஷன் இல்லாத இடத்துல மிருகம் இருக்கும். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கு அந்த கானான்ல எல்லாரையும் துரத்திட்டு இந்த ஈசாக்கு மட்டும் வச்சாருன்னா அவனை சுத்தின மிருகங்கள் தான் இருக்கும், அவனால வாழ முடியாது. ரெண்டாவது, ஒருத்தருக்கு இவ்வளவு நடமான எல்லா ராஜாக்களும் மறுபடியும் வருவாங்க. அப்ப இந்த இடத்தை கொடுக்கணும்னா இந்த இடத்துல வாழக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் என்ன செய்யணும்? பெருகணும். இப்படி பெருக வைக்கிறேன்னா அந்த எயித்துங்கிற இடத்துல வச்சா தேவப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் வருகிற எயித்து உன் வாழ்க்கை முடிவில் கத்த வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு போய் சேர்வதற்காக கத்தனுடைய பெருக வைக்கிற இடம் அந்த இடம். அந்த எயித்துல வைத்து கத்தர் என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். எவ்வளவாய் ஒடுங்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு எயித்து இருக்கும். அங்க பிசாசு ஒடுக்குவான், அவன் ஒடுக்க ஒடுக்க நம்ம என்ன செய்வோம்? பெருகிக்கொண்டே இருப்பான். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் சொல்லி இத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்தா தான் சரி. இன்னும் இன்ட்ரெஸ்டான காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்ப யோசுவாவி புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவி புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவி புத்தகம் முன்னாடி வாசித்தோம். அனைத்தையும் பிடித்து எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கிறான். பங்கு போட்டு கொடுக்கிறான், எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கிறான். பங்கு போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப மறுபடியும் 19 அதிகாரம் வாங்க. 19 அதிகாரத்துல என்ன நடக்குது? 18 அதிகாரத்துல இருந்தே இது நடக்க ஆரம்பிக்குது. 18 அதிகாரம் 10 வசனம். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்ததியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்தருக்கு தேசத்தை அவர்களின் பங்கு வீதத்தின்படி பங்கிட்டான். ஹலோ, போய் எல்லாரும் அவனவனுக்கு திறமை இருக்கபடி பிடிச்சிக்க எடுத்துக்க அப்படின்னு சொல்ற தேவன் அல்ல. அவ்வளவு பெரிய இடத்துலையும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் எவ்வளவு இடங்கிறது கத்த நியமித்தான். சொல்லுங்க, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியும் தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவு அழகா திட்டமிடுகிறது. ஆமே, திடீர்னு வர்றது வரைக்கும் போறது போகுதுன்னு சொல்ற தேவன் அல்ல. இது இப்படிதான் தேவனை பார்க்கணும். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. எல்லாத்தையும் நேர்த்தியா செய்கிற தெய்வம், எல்லாத்தையும் நேர்த்தியா செய்கிற. அப்ப இஸ்ரேல் தேசத்துல 12 கோத்திரம், இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேலுடைய ஜனங்கள்ல 12 கோத்திரங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இடத்த பிரிச்சு கொடுத்தோம். இப்ப அப்படிதான் பங்கிட்டான் போட்டிருக்கு இல்லையா? பங்கிட்டான் போட்டிருக்கு. இப்ப முதல்ல எங்க ஆரம்பிக்குது? பென்யமின் புத்தருக்கு அவருடைய வம்சங்களின்படியே அவருடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. பங்குகிதத்தின் எல்லையானது யூதா புத்தருக்கும் யோசேப்பின் புத்தருக்கும். ஹலோ, ஒரு பக்கம் யோசேப்பு, இன்னொரு பக்கம் யூதா, இது நடுவில் யாருக்கு கிடைச்சது? ஐயோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ரெண்டு பேருக்கு நடுவில் கொண்டு வந்து கொடுத்துருக்க. அந்த இடம் சூப்பரா இருக்கு, அந்த ஏரியா எங்களுக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். நம்ம குடியிருக்கிற குடியிருப்பின் எல்லைகள் கூட நெருக்கமா இருந்தாலும், சின்னதா இருந்தாலும், பெருசா இருந்தாலும், தேவன் நாம் அனுபவிப்பதற்கு எதை கொடுத்தாரோ, எங்கே கொடுத்தாரோ, அதுதான் தேவ திட்டம். கரங்களை கட்டி கத்தமில்லாமல் பயன்படுத்துவோம். நடுவுல கொடுத்துருக்கீங்களே, அவங்களுக்கு எல்லாம் ஓரமா இருக்காண்டவரு, அவங்களுக்கு எல்லாம் கடற்கரை இருக்கு, எனக்கு ரெண்டு பக்கம் எப்படிதான் இருக்கு. ஹலோ, யார் யாருக்கு எதை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம நினைச்சு கூட பார்க்கவே கூடாது. நமக்கு எதை கொடுக்கிறாரோ அதை நம்முடைய நன்மைக்காக தேவன் கொடுக்கிறார். அப்படி கொடுத்த தேவன் பாருங்க, அவருடைய வடையலை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வடபக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையிலே ஏறி பெத்தோவன் வனாந்திரத்தில். இப்ப நான் யோசிக்கிறேன் பாருங்க, பரலோகத்திலிருந்து பார்க்கிற தெய்வம். இப்ப யூதா கோத்திரத்துக்கு ஒரு இடத்த கொடுத்தனா எல்லை எங்க இருக்கு அங்க போறோம். இதெல்லாம் தேவன் சொல்லி கொடுத்தபடி யோசுவா செய்தார்னா, யோசுவா அவங்க இஷ்டப்படி செய்தார்.
2: தேவன்
1: பரலோகத்திலிருந்து பார்க்கிற தெய்வனுக்கு தேவனுக்கு எல்லாமே தெரியும். எந்தெந்த இடத்துல எவ்வளவு தூரம் இந்த யோசுவாவுடைய சந்ததியில எவ்வளவு இருக்காங்க, யோசுவாவுடைய கோத்திரத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பரலோகத்திலிருந்து பார்க்கிறவர் நம்முடைய கெப்பாசிட்டி எவ்வளவு, நம்முடைய தேவை எவ்வளவு, இதெல்லாம் அறிந்துதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை நியமிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டா இல்லையா, ஆச்சரியமா இல்லையா? தேவன் செய்த செயல்கள் எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு திட்டமா போன வாரம் முழுசும். ஒருவேளை நான் வேலை செய்யற இடத்துல வீட்டு வேலை செய்யற இடத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியும், ஆனா என் மைண்ட் ஃபுல்லா இந்த வாரம் முழுசு நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை கத்தர் எனக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு மொபைல் எடுத்து பார்ப்பேன், கத்தர் வசனத்தை சொல்லுவார். ஆமென் சொல்லுவோமா? என்னுடைய ஆவி தேவனோடு இணைஞ்சு இருக்கிறதுனால அவர் கரெக்டா இந்த வாரத்துல என்ன பேசணும், எந்த ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்ன, இல்லாட்டி நான் இந்த வாரம் நான் என்ன எடுத்தேன் தெரியுமா, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இது அந்த வாரம் என்னுடைய பிரசனம். போன வாரம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், இது வரைக்கும் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் தான் எடுக்க நினைச்சேன். ஆனா ஆண்டவர் என்னோடு கூட பேசினா, நான் எவ்வளவு நேர்த்தியா செய்கிற தெய்வம், நான் எவ்வளவு திட்டமிடுகிற தெய்வம், எப்படி ஆயத்தப்படுத்துகிற தெய்வம்ங்கிறத என் பிள்ளைங்க அறியணும். அதான் கண்மூடித்தனமா வரும், கிடைக்கிறது கிடைக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும், இல்ல இல்ல இல்ல எல்லாம் திட்டத்தின்படி நடக்கிறது, அவருடைய அழகின்படி கிடைக்கிறது, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நமக்கு எல்லைகளை கொடுக்கிறார். யோசுவா ஒவ்வொரு கோத்திரத்துக்கு கூட்டு வா, டிராயிங் போர்டு கொடுப்பாரு, இந்த எல்லை இங்க ஸ்டார்ட் பண்ணி அங்க போது அங்க போது அங்க முடியுது, இதான் உங்க எல்லை. இப்ப நான் பாக்குறேன், ஒவ்வொரு எல்லையும் கொடுக்கும் போது ஒன்னு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கலாம், ஒன்னு ரெக்டாங்கிள் இருக்கலாம், ஒன்னு எப்படி எப்படியோ இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் அப்படி இருக்கு, எங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கு, சண்டைப்பட்டாங்களா? தேவன் எதை கொடுத்தாரோ அதை சந்தோஷமாய் பெற்றுக்கொண்டாங்க, எல்லாத்துக்கும் பங்கிட்டு படித்தான். இப்ப இந்த பூமியை படைக்கும் போது எனக்குன்னு ஒரு ஜனம் வரப்போகுது, அதான் என்னுடைய ஜனம் தான், ஆனா பாவம் செய்து என்னுடைய நல்லாதது போல ஜனங்கள் போய்விடுவார்கள், ஆனால் அவர்களில் எனக்கென்று ஒரு ஜனத்தை தான் தெரிந்து கொள்வேன். அந்த ஜனத்தை இந்த இடத்துலதான் வாழ வைக்கணும். இந்த இடத்துல வாழ வைக்கணும்னா அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன, குழந்தை சத்தம் முடிச்சுன்னா பின்னாடி கொண்டு போயிடு, யார் யாருக்கு என்னென்ன இடம் தேவைங்கிறத அழகா படைக்கும் போதே யார் யாருக்கு எவ்வளவு அதை படைச்சிட்ட, நீங்க தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே இந்த பூமியில உங்களை அடக்கம் பண்ணப்படுற நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவை, எங்க தேவை, எது தேவை, எல்லாத்தையும் திட்டமிடுகிற தேவன் என் தேவன். அவசரப்படக்கூடாது, தேவன் வந்து பொறுமையான தேவன் அழகா நம்மளை நடத்துவார், எல்லாத்தையும் நேர்த்தியா நம்மள நடத்துவார். அவங்கள பத்தி ஐயோ அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் இருக்கு, அவங்கள போல நம்ம செய்யணும், இவங்களை போல செய்யணும், யாரை போலவே செய்ய வேண்டாம், அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறாரோ

இப்ப யோசுவாட்ட சொல்லி எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுக்க வைக்கிறார். பங்கிட்டது யாரு? யோசுவா. 19 இரண்டாம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்தரின் கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களில் படித்த கிடைத்த சுதந்திரம் யூதா புத்தர் சுதந்திரத்தின் நடுவில் இருக்கிறது. முதல்ல யூதா புத்தருக்கும் யோசேப்புக்கும் நடுவில் பெரிய வீடு கிடைச்சது. இப்ப சிமியோனுக்கு எங்க கிடைச்சிருக்கு? சுத்தியும் யூதா ஜனங்கள் நடுவில், அதுக்கு நடுவில் இவங்களுக்கு கொஞ்சம். ஹலோ, என்ன ரெண்டு கோத்திரத்துக்கு நடுவுல பெரிய வீடு கொடுத்தீங்க. எனக்கு என்ன, ஒரு யூதா கோத்திரத்துக்கு நடுவுக்கு சுத்தி எங்க போனாலும் அவளை தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஹலோ, ஆண்டவருடைய திட்டம். ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாம் சீட்டு 10 மூன்றாம் சீட்டு செபுலோன் விழுந்தது. அவர்களுக்கு அவருடைய வம்சங்களின் கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரியில் மட்டும் உள்ளது. அவருடைய எல்லை மேற்கே மாரடாவுக்கு ஏறி தாபசேத்துக்கு வந்து எற்கினவுக்கு எதிராக ஆற்றுக்கு பாருங்க. இது ஆத்தோரமா போகும். ஆஹா, காத்து வாங்கறதுக்கு நல்ல இடம், தண்ணி எல்லாம் இருக்கிற இடம், இவங்களுக்கு எதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யார் யாருக்கு எதை கொடுக்கணுங்கிறத சீட்டு போட்டு ஆண்டவர் இவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். இப்படி பங்கிட்டு குடித்தார்கள் என்றுதான் 51 வசனத்தினுடைய கடைசி பங்கு சொல்லுகிறது. இவ்விதமான இவர்கள் தேசத்தை பங்கிட்டு மாடித்தார்கள். இப்ப யோசுவாவுக்கு என்ன கிடைக்கும்? 49 வசனம், தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாய் பங்கிட்டு தீர்ந்த போது இஸ்ரவேல் புத்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா என்ன கோத்திரம், என்ன அமைத்து கொடுத்துருவாங்க, அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் தேட முடியும். ரெண்டு மூணு பதிவுகளையும் என்ன செய்வீங்க, தேடிட்டு இருப்பீங்க. இந்த 13 வாங்க, 13 ஆண்டவர் எப்ரேயன், நான் சொன்ன சரிதானா, 8 வசனம், எப்ரேயன் கோத்திரத்தில் நூனின் குமாரனாகிய. அப்ப எப்ரேயன் என்ன கோத்திரம், எப்ராய் கோத்திரத்தை சேர்ந்த யோசு. இப்ப எப்ராயின் கோத்திரத்துக்கு இடம் ஒதுக்குனப்ப யோசுவுக்கு கிடைச்சிருக்குமா கிடைக்காதா? கிடைச்சிருக்கோம். ஆனா இவ்வளவு தூரம் எங்களுக்காக உழைச்சு கர்த்தருடைய திட்டத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றின இந்த ஊழியக்காரனுக்கு நாங்க எதையாவது செய்யணும்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஒரு தனி இடத்தை ஒதுக்குறாங்க. தேவ பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிறோம், நான் பாஸ்டர்ஸ்களுக்காக பேசுறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்களுக்காக பிரயாசப்படுகிற, உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிற ஊழியக்காரனை கவனிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆமென் சொல்லுவோமா? இந்த சப்ஜெக்ட் வர்றதுனால நான் சொல்றேன், ஆவிக்குரிய நன்மைகளை அனுபவிக்கிற நீங்கள் உங்களை நடத்துகிற ஊழியர்களுக்கு சரிய நன்மைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பைபிள் சொல்லுங்க. உங்களுக்காக இரவு பகல் ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையில குறைகள் வரும்பொழுது அதை கரெக்ட் பண்ணி உங்களை சரி பண்ண வேண்டிய இடத்துல சரி பண்ணி உங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அந்த சுதந்திரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக பிரயாசப்படுகிற ஊழியக்காரனை கவனிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? விசுவாசிகளுடைய பொறுப்பு. சரீர நன்மைகளை நீங்கள் தான் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அவர்களுக்கு காவிக்குரிய நன்மைகளை செய்கிறார்கள். சரீர நன்மைகளை செய்ய வேண்டிய உங்களுடைய கடமை. இப்ப 50 வசனம், எப்ராயீம் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தையும் அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியாக கொடுத்தார்கள். ஹலோ, அவன் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி கேட்டா, ஆனா அது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட இடமா இருந்தது, அதனால கர்த்தருடைய வாக்கின்படி கொடுத்தார்கள். ஊழியக்காரனுக்கு நீங்க கவனிக்கணும், ஊழியக்காரனை கவனிக்கணும். நம்ம சபைக்கு மட்டும் சொல்ல, யூடியூப் மூலமா பாத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் பேசுறேன். எந்த சபையா இருந்தாலும் அந்த சபை போதவரை கவனிக்க வேண்டிய யாருடைய கடமை? விசுவாசியுடைய கடமை. இந்த காலத்துல எல்லாம் மாறி போச்சு, அவருக்கு என்னப்பா என்ன குறை அப்படிங்கிற மாதிரி. 1000 லட்சங்கள் கோடிகள் இருந்தாலும் உங்கள் கடமை உங்கள் போதவரை கவனிக்க வேண்டும். அது யாருடைய வாக்கின்படி? தேவனுடைய வாக்கின். ஆசாரியனுக்கு எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வருகிற காரியத்தில் தான் பங்கு உண்டாகும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே யோசுவாவுக்கு அவன் கேட்டான். அப்ப அவனுக்கு இவ்வளவு தூரம் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்யறானே, அவனுக்கு விருப்பம் இருக்குமா இருக்காதா? ஹலோ, உங்க விருப்பத்துக்கெல்லாம் பாஸ்டர் ஜோ பண்றாரு, பாஸ்டருக்கு விருப்பம் இருக்குமா இருக்காதா? அதெல்லாம் கண்டுகிட்டீங்களா? என்னைக்காவது என்னன்னு கேட்டீங்களா? என்னைக்காவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
ஆனாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை காப்பாற்றுவார், என் தேவன் எனக்கு செய்வார். எனவே தான் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். அப்ப அவனுக்கும் ஒரு சொந்த இடத்தை கொடுத்து சொந்த வீட்டை கொடுத்தான். கர்த்தரும் தோத்திரம் எனக்கு கர்த்தர் ஒரு சொந்த இடத்தை கொடுத்தான். பெருகணுமோ எந்த அளவுக்கு தேசத்தை நிரப்பணுமோ அந்த அளவுக்கு பெருகும்படி ஒரு இடத்துல வச்சா இதெல்லாம் திட்டத்தில்

பார்க்கிறார். ஆனா அவர் எழுதி வைத்தார் எந்த எந்த கோத்திரம் எல்லா கோத்திரம் அவருடைய பிள்ளைகள் தானே, இந்த பிள்ளைக்கு இந்த ஏரியா, அந்த பிள்ளைக்கு அந்த ஏரியா. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, இந்த கோத்திரங்கள்ல எந்த கோத்திரத்துக்குள்ளையும் இடத்துக்காக சண்டை, வேற காரியத்தில் அடிச்சுட்டா முடிச்சுட்டா அண்ணனுக்கு சண்டை, ஆனா இடத்துக்காக சண்டை வரவே இல்லை. இடத்துக்காக சண்டை வரல, ஏன்னா கொடுத்தது யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். இப்ப பாருங்க, இவ்வளவு எல்லாத்தையும் கொடுத்த தேவன், அந்த அந்த காணான் தேசம் பாலும் தேவன் ஓடுகிற தேசமா இருந்தாலும் அதிகமான நிலப்பரப்பு எப்படிப்பட்டது? பாலைவனம். அந்த பாலைவனத்துலதான் கொண்டு போய் ஆண்டவர் விட்டார். தண்ணி அதிகமா கிடையாதுங்க, மழை பெஞ்சா வானத்தில் தண்ணியை குடிக்கிற தேசம் யோர்தான் நதி ஒன்று மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு, மற்றபடி எல்லா இடத்துல வனாந்தரம். அந்த தேசத்துல ஒரு பெரிய காரியம் நல்ல கவனிங்க, ஆண்டவர் வானத்திலிருந்து கந்தகத்தை போட்டு எந்த பட்டணத்தை அழிச்சார்? சோதோம். இந்த பட்டணத்தை அழிக்கும் போது அந்த பட்டணத்துக்கு பக்கத்துல இருந்ததுதான் இன்னைக்கு இருக்கிற சவக்கடை, டெட்ஸின்னு சொல்லுவாங்க, உப்புக்கடை, சவக்கடை. அந்த கடல்ல அந்த அந்த கந்தகம் எல்லாம் அழிந்ததுனால உலகத்தில் இருக்கிற எல்லா கடலை விட அதிகமான அளவுக்கு உப்புத்தன்மை அந்த கடல்ல அதிகமாயிடுச்சு. இந்த உப்புத்தன்மை அதிகமானதுனால அந்த கடலை நீங்க புதுசா கூட நீங்க உள்ள போக மாட்டீங்க, மிதப்பீங்க. 2008 வருஷம் இஸ்ரேல் தேசத்துக்கு நான் போயிருந்தப்ப அந்த டெட்சியில நான் போய் படுத்து பார்த்தேன், மிதக்கத்தான் செஞ்சேன், உள்ள மூழ்கி போகல. அங்க இருக்கிற அந்த களிமண்ணை எடுத்து உடம்புல எல்லாம் பூசிக்கிட்டு அதுல குளிப்பாங்க, ஏன்னா அதுல நிறைய மினரல்ஸ் இருக்கும். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தினுடைய வருமானத்துல அதிகமான வருமானம் என்னன்னா இந்த சவக்கடல்ல இருந்து, டெட்சியில இருந்து. அதுல நிறைய காதுகள் பரலோகத்துக்கு கொட்டிட்டு ஏற்கனவே, ஒண்ணு தண்டனையா இருக்கு, இன்னொன்னு ஆசீர்வாதமா இருக்கு. சோதோம் கொமோராவை அழிப்பதற்குரிய தண்டனையை அனுப்பினாரு. அந்த காதுகள் எல்லாம் உள்ள போனதுனால இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கே பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடியது அந்த டெட்சி. டெட்சி ப்ராடக்ட்னா உலகத்துல ரொம்ப ஃபேமஸ். ஆண்டவர் ஆயத்தை கொடுத்துறாரு இல்லையா? உனக்கு ஒரு அழிலையா சொல்லணுங்கிற என்ன வரையா? என் தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வளர்கின்றவர், எவ்வளவு ஆச்சரியமானவர் தேவன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் எண்ணெய் குணங்களை தேவன் உள்ள வச்சிருக்காங்க. இப்ப சமீபத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் 70 வருஷத்துக்கு தாராளமா எல்லா நாடுகளுக்கும் கொடுத்தாலும் இவங்களுக்கு தேவையான அளவுக்கு போதுமான கேஸ் உள்ள இருக்கான். அதுல சொல்லுவா, அப்ப அந்த பூமியை படைக்கும் போதே அதுக்குள்ள தேவன் வேண்டுதல் வச்சிருக்க. சந்ததியை கொண்டு போய் சேர்ப்பேன். கல்தேயருடைய தேசமே நல்லா தானே இருக்கு, இல்ல நாங்க அடிமையா இருக்க எயித்து தேசம் நல்லா இருக்கு. உன் பார்வைக்கு நலமான தேசம் அல்ல, என் பார்வைக்கு நலமான தேசம். நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன், ஆனா உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கிற இடத்துல அவங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் மண்ணுக்குள்ளே வச்சிருக்க. மனிதனுடைய தேவைகள் எல்லாம் எங்க இருந்து சந்திக்கப்படுது சொல்லுங்க? ஹலோ, சோறு வேணும் எங்க இருந்து சந்திக்கப்படணும்? மண்ணு, தங்கம், பயிர வைடூரியம் எல்லாம் மண்ணில் இருக்கு. நம்ம போற ட்ரெஸ் எல்லாம் எதுல இருந்து முளைச்சு வருது? பருத்தி, அதெல்லாம் எல்லாமே மண். உலோகங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனுக்கு மண்ணிலிருந்து தான் எல்லாம் கிடைக்கும். அமை சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனா சொல்லிட்டாரு, நீ மண்ணுக்குரியவன் அல்ல, உனக்குள்ள இருக்கிற ஆவி விண்ணுக்குரியது. இந்த சரீரம் மண்ணுக்கு போகும், இந்த ஆவி எங்க போகும்? விண்ணுக்கு போகும். அதனால பானம் தேடு போடுற காணான் தேசத்தை பார்த்து இதுலே மயங்கிடாத, கைகளால் கட்டப்படாத ஒரு நித்திய வீட்டை நான் உனக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டேன். இங்கேயே பார்த்து பார்த்து இவ்வளவு அழகாக ஆண்டவர் வச்சிருப்பாருன்னா முழு உலகத்துல இருந்து இப்ப பரலோகத்துக்கு ஜனங்கள் போக போறாங்க. யோசிப்பாங்க, எழுந்து தேசத்துல அழிஞ்சா இருக்க ஜனங்கள் காணானுக்கு வர போறாங்க. அந்த ஜனங்களுக்கு தேவையான இடத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு. அவங்களுக்கு காலகாலமா தேவையான ஆசீர்வாதங்களை பூமிக்கு அடியில் இருந்தா ஆண்டவர் ஏற்கனவே வச்சுட்டாரு. எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு தான் இவங்களை கொண்டு வந்து குடியிருக்கப்பான்னு சொல்றாரு. இப்படி கொடுத்த தெய்வம் இப்ப முழு உலகத்திலிருந்து ஆத்மாக்களை கொண்டு போறாரு, பரலோகத்துக்கு கொண்டு போறாரு.

இயேசு சொன்னாரு, இனிமேல் தான் நான் போய் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக ஏற்கனவே இந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தூதர்களுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம், ஆனா வாசஸ்தலங்கள் உண்டு. ஆமென். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஏற்கனவே இருக்கிறது சொல்ற என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக, யாருக்காக? இயேசுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணார். பூமியில இருக்கும் பொழுது பூமியில வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் படைச்சிட்டு அவனை படைச்சார்னா பரலோகத்துக்கு என்ன கொண்டு போறாருனா பரலோகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் கத்துறக்க வச்சிருக்காரு. ஆனா ஒரு சின்ன ஒரு கண்டிஷன், பரலோகத்துல நீங்க போற இடத்துல நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னா டெபாசிட் அங்க பண்ணணும். பரலோகத்துக்கு பொக்கிஷங்களே, இன்னைக்கு தசமபாகத்து மூலமா எத்தனை பேர் பேசுறாங்க போட்டோம். தசமபாகத்து நியாயப்பிரமாணம் கிடையாது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆபிரகாம் கொடுத்தது, ஆபிரகாமுக்கு எந்த கட்டளையும் கிடையாது, மனப்பூர்வமா கொடுத்தது. சில விசுவாசிகள் எது கொடுக்க மாட்டாங்க, தசமபாகத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, தசமபாகமும் கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆனா ஒரு கல்யாண காட்சி ஒரு ஃபங்க்ஷன் தான், லட்ச லட்சமா செலவழிப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் வீட்டை ஆயத்தப்படுத்துறேன், ஆனா உனக்குன்னு ஒரு வீட்டுல நான் ஆயத்தப்படுத்துறேன் பத்தியா, அதுக்கு நீ இங்க இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லுங்க. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களே, இந்த பெட்டியில போடுறதெல்லாம் எங்க சேர்க்கணும்னு அர்த்தம், பரலோகத்துல. பரலோகத்துல சேர்க்கிறீங்களா இல்ல பேங்க்ல சேர்க்கிறீங்களா? அடிச்சு போயிடுவோம். பரலோகத்துக்கு போகும்போது எல்லாரும் எங்க தான் விட்டு போனோம், எங்கேயே விட்டு போயிடும். ஐயோ ஆண்டவர் அங்க போனா எல்லாத்தையும் நீ பூமியில சேர்த்தப்பா, இங்க ஒண்ணுமே வந்து சேரலையே. ஹலோ, பரலோகத்துக்கு அனுப்பிட்டு இருக்கீங்களா? அங்க அப்பா வீட்டை கட்டுறாரு, அங்க போய் சேருதா? எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்க, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்க. இந்த பூமியில ஒரு பாலு தேனு ஓடுகிற தேசம் நல்ல கவனிக்க. ரஷ்யாவுடைய நிலப்பரப்பு எவ்வளவு தெரியுமா? பெரிய மேப் பாருங்க, கூகுள் மேப்ல போய் பாருங்க. இஸ்ரேலுடைய நிலப்பரப்பு பாருங்க எவ்வளவு, நம்ம பாஷை குட்டியோண்டு சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சின்ன மெட்ராஸ் பாஷை தமாதுண்டு முடியாத எவ்வளவு தமாதுண்டுபா அப்படிமா. அப்ப இவ்வளவு கொஞ்சம் தேசம் இஸ்ரேல் தேசம், ரஷ்யா மிகப்பெரிய தேசம். இந்த ரஷ்யாவுடைய கண்டலாம் இருக்கு, ஏன் அதில் உள்ள வளங்கள், அதுல இருக்கிற சொல்லி முடியாத பொக்கிஷங்கள் வளங்கள், அவங்க நிலப்பரப்பா இல்ல. அங்க தேவனுடைய தேசம் அவ்வளவு அழகா பார்த்து பார்த்து வச்சிருக்காங்க. இந்த பூமியிலே அவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலத்தை தெரிஞ்சு கொண்டு இந்த பூமியில அவ்வளவு வச்சிருப்பாருன்னா, நிரந்தரமா அவர் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகம் பொன்னினாலே ஆண்டவர் ரோட்டை போட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம வாஞ்ச எங்க வரணும், இந்த பூமியில எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்திருக்கிற குடியிருப்புக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த சுதந்திரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆனால் இதைவிட ஒரு பெரிய சுதந்திரம் பரலோகத்தில் எனக்காக வைத்திருக்கிறேன், நான் அதை இழந்து போகவே கூடாது. அந்த சுதந்திரத்துக்கு என்ன கொண்டு போகத்தான் நீங்க சீக்கிரமா வரேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க வர்றதுக்குரிய அறிகுறி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்பா வந்து கூட்டிட்டு போற நேரத்துல டிவியில உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட் கேஸ் நடந்துக்கிட்டு ஆண்டவருக்கு உலகமா காரியங்களை பண்ணிக்கிட்டு இருந்தா பிசாசு கையில கொடுத்து நீ இதுக்குதான் லாயகம் விட்டுட்டு போயிடுவாரு. நீ ஆண்டவருடைய வருகைக்கு நேராக அந்த பரலோக சொத்துக்கு நீ அதுக்காக நீ முயற்சி பண்ணணுமே தவிர நீ பூமியிலே போராடக்கூடாது. அமைச்சு சொல்லுவோமா, தேவனுடைய திட்டம் நிரந்தரமாய் நம்ம அங்கே குடிவோம். ஆண்டவர் எல்லைகளை குறிக்கும் போது அங்க எந்த பங்காளி சண்டை கிடையாது சொல்லுவோமா. அன்னைக்கு நமக்கு எங்க வருது, ஒரு பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா வெட்டி கொலை கொள்ளை, ஏன் எதுக்கு தெரியுமா? ரெண்டு இன்ச்சு இடத்துல எடுத்துக்கிட்டான், எவ்வளவு இடம் என் இடத்துல ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிட்டான். ரெண்டு இன்ச்சு இடத்துக்காக சண்டைகள் போராட்டம் கத்தர் பேசுகிறார் என்று நீங்கள் உணர வேண்டும். நான் உபாரிப்பீங்கன்னு பேச வந்தேன், ஆண்டவர் இதை பேச வைப்பார். எங்களுடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது,
ஆனால் இந்த பூமியில நாம் வாழ்கிற இடத்தில் நமக்கு தேவையான அனைத்தும் வைத்திருக்கிறார். திட்டமிடுகிற தெய்வம், ஆயத்தப்படுத்துகிற தெய்வம், சொன்னதை கடைசியா ரெண்டு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேலின் புத்தகத்துக்கு என்னோடு கூட தெரிந்து கொள்ளுங்கள். எசேக்கியேல் 12:25. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், அது தாமதியாது. கலகமிட்டாரே, உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன். 28. ஆகையால் என் வார்த்தைகளில் உண்டாயினும் இனி தாமதிப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 28 திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துள்ள உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்படுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதல்ல. எத்தனை பேருக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு? ஆமே. இப்ப சொல்லுங்க, எதை குறிச்சு பயப்பட மாட்டேன். எல்லாம் எப்ப என்ன எது தேவையோ எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கையா. அப்படியே உலகால் படிக்கிட்டு ஒரு சந்தோஷத்தோடு ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு நேர்த்தியா எல்லாத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் திட்டமிடுகிற தேவன். உலகத்தை படைக்கும் போதே இந்த இடத்துல என் பிள்ளைகள் குடியிருக்க போறாங்க, இங்க இது தேவன் சொல்லி பார்த்து பார்த்து செய்கிற தேவன். ஒரு பெரிய கோடீஸ்வரன் தான் சொந்த ஆசை மகளுக்கு ஒரு வீட்டை கட்டினா பார்த்து பார்த்து செய்வான். பார்த்து பார்த்து வீட்டை கட்டுவான் ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வார். ஆனா நம்ம கேட்கிறோம், ஏன் ஆண்டவர் பாராமுகமா இருக்கு? அவங்கள போல எனக்கு இல்லையே சொல்லாதீங்க. ஒரு கோத்திரத்துக்கு கடற்கரை ஓரத்துல கொடுக்கலாம், ஒரு கோத்திரத்துக்கு ஆற்றோரத்துல கொடுக்கலாம், ஒரு கோத்திரத்துக்கு இன்னொரு கோத்திரத்துக்கு நடுவுல கொடுக்கலாம், ஒரு கோத்திரத்துக்கு ரெண்டு கோத்திரத்துக்கு நடுவுல கொடுக்கலாம். அது அவருடைய இஷ்டம். என்னுடையது, என் இஷ்டப்படி கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாரனா இருக்கும் பொழுது நீ வங்கனா இருக்கலாம். தேவபிள்ளையே, உன் பிள்ளைகளை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் உண்டு, உன்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு. இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் அவரோடு நல்உறவு கொள்ள வேண்டும். பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பாவம் வந்தபோது அதே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து ஆபிரகாமை எடுத்தாரோ அதே கல்லூரிய தேசத்துக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார். அந்த தேசம் பாழாக போயிடுச்சு. நீ தேவனோடு ஒன்றித்து நடப்பாயானா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயானா, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நிரந்தரமா நீ அனுபவிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தும் போது தேசத்தை விட்டு துரத்தி விட்டார். ஒரு பாழான மண்மேடு போல மாற்றி விட்டார். ஆனால் மனம் திரும்பினது மறுபடியும் கொண்டு வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்துருங்க, நான் உங்களோட நல் உறவை இருப்பேன். ஆண்டவர் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இப்போ அழகா எனக்காக திட்டமிடுறதே. உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் போது என்ன கிடைக்க போகுது? அவன் அவன் எதிர்காலத்தை திட்டமிட போறானா? இல்ல, தேவ திட்டத்தை உடைத்து போடக்கூடிய நண்பர்கள் இன்னைக்கு அனைவர் இருக்கிறார்கள். நட்புங்கிற ஒரு காரியத்தை வச்சு தேவ திட்டத்தை நீ இழந்து போகாத. எகிப்திலிருந்து ஜனங்களை தான் நியமித்த இடத்துக்கு அழைத்து வர மோசேயை ஏற்படுத்தினார். யோசுவாவை கொண்டு அதை செய்து முடித்தார். ஜனங்கள் பாவம் செய்தபோது அவர்களை கல்தேயருடைய தேசத்தில் அழிவைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார். மனம் திரும்பின போது அவர்களை அழைத்து வர சிறுவாவை எஸ்ரா நெகேமியா போன்றவர்களை கத்த வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நியமித்த பரலோகத்துல நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்மை நடத்தி, நம்மை உணர்த்தி, தகப்பன் வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். இந்த ஆவியானவரோடு கூட நல்லுறவு கொள்ளுங்க. இந்த ஆவியானவரோடு இணைந்து வாழுங்க. ஆவியானவர்களோடு பேசுவார், உங்களை நடத்துவார். நல்ல பிதாவே, நீர் சொன்ன வார்த்தைகளை சொன்னேன். நீருடைய ஜனங்களுடைய உள்ளத்தில் எதையெல்லாம் பேசினீரோ அதை பிடித்துக் கொண்டு
அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவிச்சு. நாங்க எல்லாரும் அறிக்கிற தெய்வம், எங்க கண்மூடித்தனமா நாங்க யாரும் அறிக்கல, எங்களை நேசிச்சு பூமியில நாங்க வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் எங்களுக்காக திட்டமிட்டு செயல்படுத்து நல்ல தகவல்களை ஆராதிக்கிறோம். இந்த உணர்வோடு உடைய பிள்ளைகள் கடந்து செல்லுங்கள். நாம் மையப்படுத்தும் ஒரு நம்பிக்கையோடு தைரியத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து போக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: இன்னும் 150 வருஷத்துல நாம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். நாம இப்போ எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் முற்றும் முழுவதுமா மறக்கப்பட்டுரும். 150 வருஷங்களுக்கு முன்னால கொஞ்சம் பயணிச்சு போங்களேன். அதாவது 1873 வருஷம். தன்னாலதான் இந்த பூமியே சுத்துதுன்னு நினைச்சவங்கெல்லாம் இன்னைக்கு உயிரோட இல்லை. அந்த காலத்துல வாழ்ந்த யாருடைய முகமாவது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குதா? எத்தனை பேர் அழிஞ்சு போற உலோகத்துக்காக தங்களுடைய சொந்தக்காரங்களையே காட்டி கொடுத்தாங்க. சில பேர் தங்களுடைய குடும்பத்தாரையே நிலத்துக்காக கொலை செஞ்சாங்க. சில காகிதங்களுக்காக தகப்பனையே கொன்னவங்க எத்தனை பேரு. இன்னைக்கு அந்த உலோகம், நிலம், காகிதங்கள்லாம் எங்க? நினைச்சு பார்க்கும்போது முட்டாள்தனமா இருக்குது இல்லையா? ஆனா அதே தவறத்தான் நாமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 150 வருஷங்கள் என்ன, கொஞ்சம் முன்னால திரும்பி பாருங்க. நீங்க பள்ளியில படிச்ச காலத்தை நினைச்சு பாருங்க. எத்தனை சண்டை, போட்டி, பொறாம, எதுக்கு இதெல்லாம்? இப்போ நினைச்சு பார்த்தா சில்லியா இருக்குது இல்லையா? நீங்க பள்ளியில படிச்சப்போ நீங்க கிளாஸ் லீடரா இருந்திருக்கலாம், ஏன் ஸ்கூல் லீடரா கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அதே பள்ளியில படிக்கிற யாருக்காவது உங்களை பற்றி தெரியுமா? இப்படி இருக்கும்போது 150 வருஷங்கள் கழிச்சு எப்படி இருக்கும்? வாழ்க்கைய எளிதா எடுத்துக்கிடுவோம். ஒரு நாள் எல்லாருக்குமே மரணம் வரும். நாம யாருமே தப்பிக்க முடியாது. எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய டிவி இருக்குது, என்கிட்ட லேட்டஸ்ட் போன் இருக்குதுன்னு பெருமை பாராட்டுறீங்களா? இன்னும் 5 வருஷத்துல எல்லாமே அவுட் ஆஃப் டேட் ஆயிரும். உங்க குடும்பத்துல நிலத்தகராறு இருக்கா? விட்டு கொடுத்துருங்க. நிலத்தை விட உறவு முக்கியம். வாரிசுகளுக்குள்ள பிரச்சனையா, பாகப்பிரிவினையில தகராறா, விட்டு கொடுத்துருவோமே. இன்னும் கொஞ்ச காலத்துல நம்முடைய உயிரே போயிரும். இந்த நிலம், வீடு, சொத்து எல்லாம் இருக்கிற இடம் இல்லாம போயிரும். அதுக்கு போய் ஏன் இந்த விரோதம், ஏன் பகை? எல்லாத்தையும் எளிதா எடுத்துக்கிடுவோம். வாழ்க்கை ஒரு போட்டி இல்லை, அன்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழுவோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லார் மேலையும் அன்பு செலுத்துவோம். அன்புக்கு பங்கம் வரும் காரியத்தை செய்யாம இருப்போம். மனமு வந்து உதவி செய்வோம். சண்டை இல்லாம, விரோதம் இல்லாம, பொறாமை இல்லாம, ஒப்பீடு இல்லாம, களங்கம் இல்லாம வாழ பழகுவோம். அதைத்தான் நம்முடைய ஆண்டவரும் எதிர்பார்க்கிறாரு. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.

நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மாந்தர்கள் போற்றுகிற தேவன், தூதர்கள் போற்றுகிற தேவன், ஓ மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்களுக்கிடையே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே, ஆராதனைக்கும் கன மகிமைக்கும் பாத்திரரே.

தீமை உம்மிடத்திலிருந்து வருவதில்லையே. ஓ ராகாஞ்சனா ராபாலா ஷேலாமா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர், ஓ எல்லா தீமையை நன்மையாய் இன்றைக்கு மாற்றுகிறார். எல்லா தீமைகள் இன்றைக்கு நன்மையாய் மாறுகிறது.

தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் தள்ளாதவர், அவரிடத்தில் வருகிற யாரையும் தள்ளாதவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஓ, அவர் சகலரையும் நேசிக்கிறார். அவர் எல்லாரும் மேலே வைத்திருக்கிற அன்பு என்பது விலையேற பெற்றது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் வைத்திருக்கிற அன்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் யாரையும் தள்ளுகிறவர் அல்ல, தமிழத்தில் வருகிற யாரையும் தள்ளுகிறவர் அல்ல. ஓ ஹல்லேலூயா! இயேசு வாழ்ந்த நாட்களிலே சொன்னார்கள், இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாரே, இவர் பாவியான மனிதனோடு போஜனம் பண்ணுகிறாரே. ஹல்லேலூயா! எங்கே எல்லாம் ஜனங்கள் பாவிகள் என்று புறக்கணிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை சேர்த்து கொண்டு பாவங்களை மன்னித்தவர்களை பிள்ளையாய் மாற்றினவர், அவர்களை தம்மோடு சேர்த்து கொண்டவர் அந்த நல்ல தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தள்ளுவதே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்திலே வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் என்று அழைக்கிறார். ஒருவரையும் ஒரு நாளும் தள்ளுகிறவர் அல்ல. தம்மை தேடி வருகிற யாரையும் ஆண்டவர் தள்ளுகிறவர் அல்ல. இந்த ஆராதனை வேளையில் எத்தனை பேர் சொல்றீங்கப்பா, நான் உம்மிடத்தில் வருகிறேன், இருக்கிற வண்ணமாய் வருகிறேன், உள்ளபடியே உம்மிடத்தில் வருகிறேன்.

இல்லாதவர். உலகம் தள்ளலாம், உறவுகள் தள்ளலாம், உறவுகள் புறக்கணிக்கலாம், உறவுகள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கலாம். நம்முடைய நிலைமையை பார்த்து, நம்முடைய ஸ்டேட்டஸை பார்த்து, நமக்கு இருக்கிற பொருளாதாரத்தை பார்த்து, நமக்கு இருக்கிற வியாதியை பார்த்து, நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து, உலகம் ஒருவேளை தள்ளலாம், உறவுகள் ஒருவேளை தள்ளலாம், இயேசு ஒருபோதும் தள்ள மாட்டார், இயேசு ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார், இயேசு ஒருபோதும் உங்களை தள்ளுகிறவர் அல்ல. நன்றி அப்பா, எத்தனை நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம், எத்தனை மகிமையுள்ள தேவனை பெற்றிருக்கிறோம். நீ நல்லவர், அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். யாரையும் தள்ளாதவர், யாரையும் தள்ளாதவர், எல்லோரையும் நேசிக்கிறவர். அவர் இன்றைக்கு நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறாருங்க, அவர் உங்களை நேசிக்கிறார். உலகம் தள்ளிட்டாங்களா?

உலகம் தள்ளினதா, உறவுகள் தள்ளினார்களா? எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டார், அவர்களை புறக்கணிக்க மாட்டார், அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர்.

குயவன் கரத்தில் இருந்த களிமண் அது கெட்டு போயிற்று. அந்த கெட்டு போன களிமண்ணை அவர் வேற பாத்திரமாய் அணையும்படிக்கு புதிய பாத்திரமாய் அணைகிறார். நீங்களும் நானும் ஆண்டவுடைய கரத்துல களிமண்ணை போல இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை இனி உருவாக்கப்படுவதற்கு வாய்ப்பில் அனைவரும் சொல்லி இருக்கலாம், வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியாது, நன்மையை பார்க்க முடியாது

உதாசீனப்படுத்தப்பட்ட என் வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட என் வாழ்க்கை, மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிற என் வாழ்க்கை, மனிதர் அன்பை தேடி தேடி அடைந்து உடைக்கப்பட்ட என் வாழ்க்கை, ஆண்டவரே இந்த வாழ்க்கையில உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே என்னை புதுசாக அணைங்கப்பா.

புள்ளில் மெய்ய செய்தாரே. மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல பல நேரங்களில் மனாந்திரத்தை அலைஞ்ச நம்ம ஆடுகளை மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தெரிகட்டு அலைஞ்ச நம்ம தகப்பன் தேடி வந்தாரே. மெய்ப்பன் தேடி வந்தபடி பிள்ளையாய் மாற்றி கொண்டாரே. என்னுடைய சேர்ந்து பாடுவீங்களா? மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் மனாந்திரத்தில் திரிந்தேன், நீர் என்னை தேடி வந்து பசும்புனில் மெய்ய செய்தவரே. பசுமையான இடங்களை எனக்கு

மனிதரன்பு மாயை என்று மனமுடைந்து நின்ற என்னை உன்பன்பால் தேடி வந்து மார்போடு அணைத்தவரே. ஐயாமா, உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய அன்பு மாய, அது பொய் ஆயிரும். ஒரு நாள் பொய்த்து போயிரும். உங்க நம்பிக்கை வீணாக போயிரும். உங்க நம்பிக்கை கெட்டு போயிரும். உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் நம்ம ஏமாற்றக்கூடியது, நம்ம விட்டு விலகக்கூடியது. நீங்க நம்பி இருக்கிற உறவு, நீங்க நம்பி இருக்கிற மனுஷங்க, நீங்க நம்பி இருக்கிற உறவுகள் உங்களை ஒரு நாள் தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடியவங்க, ஒரு நாள் உங்களை

வாழ்க்கை உருவாக்கப்படுங்க, உங்க வாழ்க்கை மாற்றப்படுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். உருவாக்க முடியாது, ஒரு முன்னேற்றமும் வராதுன்னு சொல்லப்படுகிற வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், இன்னும் ஒரு கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளையை நான் விரும்புகிற பிரகாரமாக உருவாக்க ஒப்பு கொடுக்க மாட்டானா என்று கர்த்தர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கை இந்த வேளையில மாறுவது

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கெட்டு போன மண் பாத்திரத்தை விரும்புகிற பிரகாரமாக வணைந்தது போல இன்னைக்கு கெட்டு போன எங்கள் வாழ்க்கையை அவ்வளவுதான். இனி ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என்று சொல்லப்பட்ட எங்கள் வாழ்க்கையில ஒரு புதிதான உருவாக்குதல் வாழ்க்கை நடைபெறட்டும் ஆண்டவரே. எங்களை கர்த்தர் உருவாக்குவீராக, எங்களை கர்த்தர் உருவாக்குவீராக ஆண்டவரே. எத்தனை பேர் அவளோடு என் கூட சேர்ந்து விளைய ஜெபிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில கர்த்தர் உருவாக்குங்கப்பா, அவங்க வாழ்க்கை மறுபடியும் உருவாக்கப்படட்டும். ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. தேவ பிள்ளை வாழ்க்கையில புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. எங்கே முன்னேற்றம் இல்லை, எல்லாம் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, என் கர்த்தர் மறுபடி உன உருவாக்குறார், மறுபடி உன உருவாக்குறாருங்க, மறுபடி உங்களை உருவாக்குறாருங்க, மறுபடி உங்களை உருவாக்குறார். நம்முடைய விருப்பப்படி அல்ல, அவர் விரும்புகிற வண்ணமாய், அவர் மனைவி விரும்புகிற வண்ணமாய், இந்த நல்ல வெளியில கர்த்தர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, உனக்கு ஒரு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உன மறுபடி கர்த்தர் புதிதாய் புதிதாய் அவர் விரும்புகிற வண்ணமாய், அவர் விரும்புகிற வண்ணமாய். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? அல்லேலூயா.

உயிரோடு இருக்கிற எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை கர்த்தர் மறுபடி உருவாக்குகிற கிருபைக்காக நன்றி. ஒரு புதிய பாத்திரமாய் வணைந்து நீர் விரும்புகிற பாத்திரமாய் உருவாக்கி மேன்மையான இடங்களில் எங்களை கொண்டு வந்து அமர பண்ணுகிற கர்த்தாவே, எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீர் எங்கள் நல்ல குயவன், நாங்கள் களிமணப்பா. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உருவாக்குவீராக, உருவாக்குவீராக, உருவாக்குவீராக. ஹல்லேலூயா.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:20. என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களுக்கு மகத்தான விடுதலையை அருளி நீங்கள் வெற்றி பாடலை பாடும் ஒரு நாளாக இருக்க போகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:1 நாம் வாசிக்கும் போது, தாவீது தன் வெற்றியை பாடின பாடலாகவும், சங்கீதம் 18 முழுவதும் வாசிக்கும் போது, அதுவும் கர்த்தர் தாவீதுக்கு அருளின மகத்தான வெற்றியை போற்றி கர்த்தரை துதித்து பாடின வெற்றி பாடலாகவும் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் 5 வழிகளில் மகத்தான வெற்றியை தந்து ஆசீர்வதிக்கப் போகிறார். முதலாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:1-18 வாசிக்கும் போது, கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். பலத்த பிரச்சனைகள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்கப் போகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:20 வாசிக்கும் போது, விசாலமான இடத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். ஈசாக்கிற்கு ரெகபோத்தை உண்டாக்கி பழுகி பெருகி இருக்கும்படி செய்தவர் உங்களையும் இன்றைக்கு நெருக்கத்தில் இருந்து விடுவித்து விசாலத்திலே கொண்டு வந்து வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 3வதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:29 கர்த்தர் விளக்காயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற இல்லான ஆதிக்கங்களை எல்லாம் செயல்படுத்தப்படாதபடிக்கு அழித்து போட்டு உங்களை பிரகாசிக்கும்படி செய்ய போகிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் வாழ்க்கையை பட்டப்பகலை போல ஆக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 4வதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:33 வழியை செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏசையாவின் புஸ்தகம் 45:2 உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணினவர் அப்படியே இன்றைக்கு உங்களுக்காய் வழியை செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 5வதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:36 வளர்க்கிறவராக இருக்கிறார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் கர்த்தரின் காருண்யம் கிருபை உங்களை வளர்த்து பெரியவராக மாற்றப் போகிறது. இப்படியாக கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்கிறவராய், விசாலத்தில் வைக்கிறவராய், விளக்காய், வழியை செவ்வைப்படுத்துகிறவராய், வளர்க்கிறவராய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இரண்டாம் தீமோத்தேயு அதிகாரம் 3. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் வேத பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தீப பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒரு போதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிறவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். என்னேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடும் வெளிப்படும். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தீவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தீவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரை உமக்காக நான் வாழுவேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அணிதின தியானம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8வது வசனம். லாட்வியா என்பது முன்பு ரஷ்யாவோடு இணைந்திருந்த ஒரு நாடு. அங்கு இருந்த ஒரு லுத்தரன் சபையில் வேதாகம கல்லூரி ஒன்று நடத்தப்பட்டது. அதில் படித்து போதகர்களாக ஊழியம் செய்யும்படிக்கு அநேக வாலிபர்கள் முன்வந்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட நேர்காணலில் என்ன விதமான கேள்விகள் கேட்கப்பட்டன என்று கென்னத் பெய்லி என்பவர் அவர்களிடம் விசாரித்தார். அந்த மாணவர்கள் அவரிடம், எங்களிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டன, ஆனால் அதில் மிக முக்கியமானதும் அனைவரிடமும் கேட்கப்பட்டதுமான கேள்வி என்னவென்றால், நீங்கள் எப்போது ஞானஸ்நானம் எடுத்தீர்கள் என்பதுதான் என்றார்கள். அதற்கு கென்னத் பெய்லி, ஞானஸ்நானம் எடுத்த தேதி என்ன அவ்வளவு முக்கியமா என்று கேட்டார். அதற்கு அவருக்கு வந்த பதில் இதுதான். இந்த மாணவர்கள் லாட்வியாவில் ரஷ்ய ஆட்சி நடைபெற்ற காலகட்டத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவர்களாயிருந்தால் இவர்கள் தங்கள் ஜீவனை கூட பொருட்டாக எண்ணாமல் இயேசுவுக்காக வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள். ஆனால் லாட்வியா தேசம் ரஷ்யாவின் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற பின்பு இவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்களாயிருந்தால் இவர்கள் வைராக்கியமான ஊழியர்களாக இருக்க முடியாது. எனவேதான் நீங்கள் எப்பொழுது ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்ற கேள்வி எல்லாரிடமும் கேட்கப்படுகிறது என்று கூறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவனை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதை பகிரங்கமாக அறிக்கையிட்டால் நமக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்று பயந்து அநேகர் இன்று மறைந்து வாழ்கின்றனர். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட போது அவரை பிடிக்கும்படி பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அனுப்பிய திரளான ஜனங்கள் தீப்பந்தங்களோடும் பட்டயங்களோடும் வந்தனர். திரள் கூட்ட ஜனங்களையும் தங்களுக்கு வரப்போகும் ஆபத்துகளையும் பார்த்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை தனியே விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். அதில் ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் போர்த்து கொண்டு இயேசுவுக்கு பின்னே சென்றான். இயேசுவை பிடிக்க வந்தவர்கள் அந்த வாலிபனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை கூட போட்டுவிட்டு நிர்வாணமாய் ஓடிப்போனான். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றால் தன் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பயந்து அந்த வாலிபன் அப்படி செய்தான். இதே நிலையில்தான் பேதுருவும் இருந்தார். தங்களுக்கு ஆபத்து என்று வரும்போது அவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றவில்லை, அவரை விட்டு விலகி போனார்கள். ஆனால் இதே சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பரமேறி சென்ற பின்பு காத்திருந்து பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக் கொண்டார்கள். அதன் பின்பும் அவர்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததால் ஏராளமான உபத்திரவங்கள் வந்தன. ஆனால் அவர்கள் பின்வாங்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை. இயேசுவுக்காக துன்பத்தை அனுபவிப்பதை பாக்கியமாய் எண்ணினார்கள். தேவன் அவர்கள் மூலம் வல்லமையாய் வெளிப்பட்டார். திரள் கூட்ட ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் துன்பத்திலும் கஷ்டத்திலும் இயேசுவை அறிந்திருப்பதை ஒருபோதும் மறைக்க கூடாது, மறுதளிக்க கூடாது. நாம் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை வைராக்கிய வாஞ்சையாய் தேவனை பின்பற்றுகிறவர்களாக மாற்றுவாராக. ஆம், அவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சையாய் வாசம் பண்ணுகிறார். துன்பத்திலும் கஷ்டத்திலும் அவரை விடாமல் பின்பற்றுகிறவர்களுக்கு நிச்சயமாய் அவர் ஆசீர்வாதங்களை வழங்காமல் இருக்க மாட்டார்.

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் மத்திய 21 அதிகாரம் 4 வசனத்தையும் 5 வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம், அதை தியானிப்போம். மத்திய 21:4-5. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதையை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பாருங்கள், இதெல்லாம் ஒரு இன்சிடெண்ட்டாக நடக்கலை, ஒரு தற்செயலாக நடக்கலை, இதெல்லாம் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது தான் நடந்தது அப்படின்னு இங்கே ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார். என்னது? அந்த கழுத மேலே ஏறிட்டு வர்றது. இந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறிச்சு, எங்கே சொல்லப்பட்டது, எப்படி இது நிறைவேறிச்சுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனம் சகரியா புஸ்தகம் 9 வசனத்துலேயும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா 9:9 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய ஏற்பாட்டில் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:9 வசனம். சியோன் குமாரத்தையே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தையே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவார். ஏறி வருவருமாய் இருக்கிறார் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, அந்த இஸ்ரேவேலை ஆளப்போகிற ராஜா, இன்றைக்கி அந்த சராசரத்தையும் ஆளப்போகிற தேவன் ராஜாவாக இவர் சித்தரிக்கிறார். யார்? இந்த சகரியா தீர்க்கதரிசி. அதோடு இல்லாமல் கம்பீரமாயிரு அப்படின்றார், கலிகூறு அப்படின்றார். சியோன் குமாரத்தையே கலிகூறு, ஏனென்றால் இன்றைக்கி நாம் கலிகூறுறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கி அழுது புலம்புகிறவர்களாக தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்து அழுது புலம்பி கொண்டு உக்காந்துட்டுருக்குறோம். அன்பாவிலே மொதல் அழுது புலம்புறதை விட்டுட்டு கலிகூற கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு சோதனையை அனுமதிக்கிறார் அப்படின்னாக்கா, அந்த சோதனைக்கு நாம் சோத்திரம்தான் பண்ணும் மூஞ்சி ஆத்திரப்படக்கூடாது, நாம் வந்து அங்கலாய்க்கக்கூடாது, அழக்கூடாது. இன்றைக்கி யோபுக்கு சோதனையை அனுமதித்தார். அவன் என்ன செஞ்சான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம்னு சொன்னான். அப்போ பாருங்கள், மகிழ்ந்து களி கூறணும், அடுத்தது கம்பீரிக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக தான் இதை நமக்கு அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அதை வரவேற்க கற்றுக்கோ. அதனால தான் தாவீது சங்கீதத்தில் சொல்கிறாரு, இந்த உபத்திரம் வந்தது நல்லது, நான் உமது பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். நல்லது அப்படின்றார், உபத்திரம் நல்லதுன்றார். இன்றைக்கி ஆனால் உபத்திரத்தை கண்டால் எட்டிக்காக கசக்கிற மாதிரி இன்றைக்கி கசப்பாக இன்றைக்கி இருக்குது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும். அன்பா இல்லையே, அந்த அனுபவம் நமக்கு வரக்கூடாது. அந்த அனுபவத்தை நம்ம தூக்கி போட்டுட்டு எந்த உபத்திரம் வந்தாலும் அதை எந்த கசப்பான உபத்திரம் வந்தாலும் அதை வரவேற்க கற்றுக்கொள்வோம், அதை கம்பீரிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. அடுத்தது பாருங்கள், அந்த எருசலேம் குமாரத்தை பார்த்து சொல்கிறாரு, கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நம்ம ராஜா நம்ம இடத்துல வரப்போகிறார். இன்றைக்கி இயேசு ராஜா நம்ம 2 வருகையில் நியாயாதிபதியாக வரப்போகிறார். இன்றைக்கி நமக்கு அதுதான் பாடம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும், மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். உன் ராஜா உன்னிடத்தில் வரப்போகிறார். அவர் நீதி உள்ளவரும், பாருங்கள், அவர் நீதி உள்ளவர் அப்படின்றார். ஒன்று, அடுத்தது ரட்சிக்கிறவர், ஒன்னை என்னையும் காப்பாற்றுறவர், நீதி உள்ளவர், அவர் ஒன்னை என்னையும் காப்பாற்றுறார், அவர் தாழ்மை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவரா? அவருடைய குணாதிசயத்தை இந்த சகரியா தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அவர் நீதி உள்ளவர், அடுத்தது அவர் என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர் என்று சொல்கிறார். அதோடு இல்லாமல் என்ன சொல்கிறாரு? இன்னொரு அடையாளத்தை சொல்கிறாரு, கழுதை மேலும் கழுதை குட்டியின் மரியின் மேலும் ஏறி வருவார். அது ஏன் அப்படி சொல்லணும்? கழுதை மேலே, கழுதை குட்டி மேலே. அவர் தாழ்மை உள்ளவர், எல்லாம் கரெக்டு தான், ரட்சிக்கிறவர் கரெக்டு, ஆனால் ராஜா கரெக்டு, எல்லாமே கரெக்டு. அவர் கழுதை மேலே ஏன் வேணும்னா, அவர் ஏறி வருவதற்கு ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. அன்பாலே அந்த வாகனம் தான் கழுதை என்று அங்கே போட்டிருக்குது. அவர் குதிரை மேலே வரல, மற்ற எந்த இதுலேயும் வரல. கழுதை ஒரு சாபா அதை எப்படின்னாக்கா, அழகுன்னு சொல்லுவாங்க. கழுதைக்கு இன்னொரு அர்த்தம் என்னவா, இன்னொரு பேர் அழகுன்னுவாங்க. அப்போ அவர் அழகான மனிதர்களாகிய நம்மள தான் கழுதியாக அங்கே சித்தரிக்கிறார் தீர்க்க தரிசனமாக. இன்றைக்கி நம்ம மேலே தான் அவர் ஏறி வரார். நம்மளை கொண்டு தான் இன்றைக்கி அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். இன்றைக்கி கழுதை தான் அவருடைய வாகனமாக இருக்கும்போது நாம் தான் இன்றைக்கி, அதனால தான் ஒன்றுக்குள் வாசமாக இருக்கிறேன்ற பரிசுத்த ஆவியானவராய் அவர் இருக்கும்போது எந்த கழுதைக்குள்ளே இருக்கிறாரு, இன்றைக்கி உதவாத இந்த கழுதைக்குள்ளே தான் அவர் வாசமாக இருக்கிறார். நமக்குள்ளே தான் வாசமாக இருக்கிறாரு. நம்ம மேலே தான் ஏறிட்டு வராரு. நம்ம மேலே தான் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அநேகருக்கு இந்த உலகத்தில் கொடுக்குறார். அன்பால் இன்றைக்கி அவர் ஏறி வருகிற ஒரு வாகனமாக இன்றைக்கி நாம் செயல்படுகிறோமா? இன்றைக்கி பாருங்கள் அன்பால், இங்கே வாங்க, அதுக்கு மத்தேயு 21 வாங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் கிராமத்துக்கு போங்க, அங்கே கழுதை கட்டியிருக்கோம், அது குட்டியும் கட்டியிருக்கோம், ரெண்டுத்தையும் அவுத்துட்டு வாங்கன்னு. அப்போ ரெண்டுத்தையும் மேலேயும் ஏறி வராருன்னு போட்டிருக்கு. நான் இதை கொஞ்சம் காலையில் தியானித்தேன். ஏன் ஆண்டவரே, ஒரு தாய் கழுதையோ அல்லது குட்டி கழுதையோ எதையோ ஒன்றில் ஏறிட்டு வரலாம்ல அப்படின்னார். நீங்கள் இதே ரெண்டு கழுதையும் அவுத்துட்டு வந்தீங்க, ரெண்டு கழுதை மேலேயும் ஏன் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கி உனக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்லாம் பெரிய கழுதை, தாய் கழுதைன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி நீ எல்லாம் வந்து குட்டி கழுதை. அதேபோல் உனக்கு பின்னாடி வர சந்ததிக்கு நீ பெரிய கழுதை, குட்டிகள்லாம் சின்ன கழுதை அப்படின்னார். இன்றைக்கி அது சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இன்றைக்கி நமக்கு முன்னோர்கள் வந்து இன்றைக்கி பெரிய கழுதை, அவர்களும் தேவை. இன்றைக்கி குட்டியாக இருக்கிற நம்மளும் சின்ன பசங்களும் தேவை. இன்றைக்கி சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மூலியமோ ஆண்டவர் என்ன செய்கிறார், கிரியை செய்கிறாரு. அவர்கள் மூலமோ ஆண்டவர் சுவிசேஷத்தை பரப்புகிறாரு. இன்றைக்கி வாலிபர்கள், இன்றைக்கி பெரிய வயோதிபர்கள்னு சொல்லி நம்ம மூலமோ என்ன செய்கிறாரு, அந்த சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு அவர் நம்மளை தான் தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கணும். இந்த கழுதை என்ன ஆச்சுன்னா, ஏறி வரும்போது அந்த மத்திய 21 பார்த்தீங்கன்னா என்ன சொன்னான்னா, பாருங்கள் 8 ஏழாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சில மரக்கிளையை தரித்து வழியிலே பரப்பினார்கள். பாருங்கள், இன்றைக்கி கழுதைக்கு மரியாதை கிடையாது. கழுதைக்கு அவங்க வஸ்திரம்லாம் போட்டு அது வருது அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யலை, அந்த வழியிலெல்லாம் துணியை போட்டு அவங்கள விரிப்பு அந்த வஸ்திரங்கள், அடுத்தது என்ன செய்யறாங்க, மரக்கிளை எல்லாம் தரித்து கழுதை வருதுன்னு அதுக்கு மரியாதை செலுத்தலை. கழுதை மேலே இருக்கிற ஆண்டவருக்கு தான் மரியாதை செலுத்தினாங்க. இன்றைக்கி அநேக கழுதையாகிய ஊழியக்காரலாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் நினச்சிக்கிறான் எதையாவது ஒரு அற்புதம் அதிசயம் செஞ்சாலோ அல்லது இவன் ஜெபம் பண்ணி எதாவது நடந்தாலோ இவன் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறான், தன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சேன். அன்பான்லே ஆண்டர் அதனால்தான் சகரியா தீர்க்கதரிசி அங்கே சொல்கிறாரு, அவர் தாழ்மை உள்ளவர் என்று. நம்ம ராஜா தாழ்மையாக இருக்கிற போல நீயும் தாழ்மையை கற்றுக்கணும்னா கழுதை என்றார் ஒன்றையும் அன்னியும். ஆனால் இன்றைக்கி அந்த கழுதைக்கு கூட இன்றைக்கி என்ன வரல, தாழ்மை வரல, பெருமை தான் வருது. நம்ம பெரிய, நான் பெரிய இது மாதிரி நான் ஜெபம் பண்ணி இப்படி நடந்தது. இன்றைக்கி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குறவங்க இன்றைக்கி மனுஷனுக்கு மகிமை கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ஊழியக்கார் ஜெபம் பண்ணுறார், வல்லமை மிகுந்த ஊழியக்கார், வரம் பெற்ற ஊழியக்கார், இவர் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு அவருக்கு போஸ்டும் விளம்பரமும் கொடுக்குறாங்க. அன்பாலே நம்ம ஒன்றுமே இல்லை, உதவித்த கழுதை. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம மேலே இருக்கும்பொழுது தான் நமக்கு மரியாதை. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன நினச்சிட்ருக்குறோம், நமக்கு தான் மரியாதை, ஆண்டவருக்கு இல்லைன்னு நினச்சிட்ருக்குறோம். அன்பாலே இந்த கழுதையை ஏன் ஆண்டவர் வச்சார் அப்படின்னாக்கா, இன்றைக்கி அந்த தாழ்மையின் காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுக்காக தான். ஆனால்தான் அவர் தாழ்மையானவர்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ராஜாவே தாழ்மையாக வரும்போது கழுதை மேலே, வேறு வாகனம் மேலே வரணும்னா வரலாம், சிங்கத்து மேலே வரணும்னா வரலாம், ஆனால் கழுதை மேலே ஏன் வரணும்னா அவரை போலவே நம்மளை படைச்சாராம். ஆமேன். இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, மனுஷனை பார்த்து ஆதாம் ஏவாளை படைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை தன்னுடைய சுரூபமாக, என்னுடைய ரூபத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அதே போல தான் ஆதாம் ஏவாளை படைச்சாராம். மற்ற மிருகெல்லாம் அப்படி படைக்கலைங்க. ஆனால்தான் இன்றைக்கி நீ நான் தேவைப்படுகிறோம். அவர் பயணம் செய்வதற்கு, அவர் நம்ம கூட அவர் நம்மளை என்ன செய்யறது, உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம தேவைப்படுது. அவர் இல்லைன்னா கழுதியை கொண்டு கூட, உண்மையான கழுதியை கொண்டு கூட அவர் செஞ்சிடலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம தேவைப்படுகிறோன்னா, இன்றைக்கி அவர் சாயலில் நம்ம இருக்கிறதுனால தான் உன்னை கொண்டு என்னை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்யணும்னு நினைக்கிறார். அன்பாவில் இன்றைக்கி ஆனால் நாம் என்ன செய்கிறோம், பெருமை பிடிச்சி அலைகிறோம். யாராவது ஒருத்தவங்க ரொம்ப

அந்த பரலோகத்துக்கு போனாங்கன்ற முன்னோர்கள் சொன்னதெல்லாம் முன்னோர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து இந்த குட்டி கைதியாகிய நாம் திருந்தணும். நம்ம முன்னோர்களாக ஆகும்போது நம்மளை பார்த்து நம்மளுடைய சந்ததிகள், வருங்கால சந்ததிகள் நம்மளை பார்த்து திருந்தணும். ஆகா, என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா, என்னுடைய ஊழியக்காரர் இப்படி தாழ்மையாக இருந்தார், நான் அப்படிப்பட்ட தாழ்மையை கற்றுக்கொள்ளணுன்னு அந்த குட்டிகள், அந்த சிறுவர்கள் நம்மள்கிட்ட என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட தாழ்மையில் நாம் வளர்கிறோமா? அன்பாவில் இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற ஒரு வாகனமாக இருக்கிறோம். இந்த கழுதையினுடைய வாகனத்தில் தான் அவர் என்ன செய்கிறாரு, வராரு. இன்றைக்கி அவரை பார்த்துட்டு இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கி நம்மளை என்ன செய்கிறோம், மறந்து போய் நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் கழுதை, நம்ம வெறும் கழுதை தான். நமக்கு மேலே இயேசு ஆண்டவர் ராஜா வராரு. அது வந்தால் தான், அவர் நம்ம மேலே இருந்தால் தான் நமக்கு மரியாதை ஒழிஞ்சு நமக்கு மரியாதை கிடையாது. அன்பாவில்லையே, இதை நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அவருடைய சுபாவத்தில் நம்ம வாழ்வோம். அந்த எப்படி அந்த சகரியா தீர்க்கதரிசியில் சொன்னது போல, அந்த சியோன் குமாரத்தையே, எருசலேம் குமாரத்தியிலே கம்பீரி, சியோன் குமாரத்தையே கலிகூறுன்னு சொன்னதை போல, இந்த சத்தியத்தை அறிந்து நாம் கலிகூறர்களாய் நாம் மாறுவோம். வருத்தம், நம்முடைய வேதனை, கவலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாம் கலிகூற கற்றுக்கொள்வோம், கம்பீரித்து மகிழ்வோம். கர்த்தர் எனக்குள்ளே கிரியை செய்கிறார், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், கர்த்தர் என் மூலமாய் அவருடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல போகிறார். இன்றைக்கி அவருடைய ரட்சிக்கிற தேவனாய் வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார் என்று வருங்காலத்தை குறித்து, இன்றைக்கி ஆண்டவருடைய வருகையை குறித்து அநேகருக்கு சொல்லக்கூடியவர்களாய், அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வெறுங்கழுதியாய் நாம் மாறுவோம். நிச்சயமாக நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த பெருமைன்றதே நமக்குள்ளே வர வேண்டாம். அன்பாவில்லை, இன்றைக்கி ஆண்டவரை சுமந்து செல்லக்கூடிய கழுதை குட்டிகளாக, கழுதியாக நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆத்மாவை ஆதாயம் படுத்திட்டா பெருசாக பெரிய இன்னும் சாதித்த மாதிரி பேசுகிறாங்க, மைக்கை பிடிச்சிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. இன்றைக்கி பெருமையாக இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. அன்பாவில்ல, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன். யாரெல்லாம் இன்றைக்கி ஊழியத்தை கொடுத்து ஒரு ரெண்டு ஆத்மா ஆதாயம் பண்ணி ஒரு பாட்டு பாட சொன்னாலோ, ஒரு செய்தியை சொன்னாலோ, அடுத்தது ஊழியக்காரனை தூக்கி போட்டு மீச்சிட்டு நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி வரவங்கெல்லாம் இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. அன்பாவில்ல, அந்த பெருமை எந்த விதத்தில் நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். நம்ம வெறும் கழுதை குட்டி, நாம் வெறுமனே கழுதை, ஒன்றுமில்லாத கழுதை. நமக்கு மரியாதை கிடையாது, நம்ம மேலே இருக்கிற ஆண்டவரால் தான் நமக்கு மரியாதை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்ம முடிவு பரியந்தம் அந்த தாழ்மையை காத்துக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் தாழ்மையாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியரில் அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று. அப்போ பாருங்கள், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துகிற அந்த சுபாவத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால், நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் மட்டும் என்ன மேலே இல்லைன்னா, நீர் மட்டும் என்னோடு பயணம் செய்யலைன்னா, நான் நத்திங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளார், அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அது விசுவாசியாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கணும், அது சாகர வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்தாக்கா நாம் நிச்சயமாக ஆண்டுடைய வருகையை ஆயத்தப்படுத்த முடியும். ஒரு கழுத குட்டியாக நாம் ஆண்டுடைய வருகையை, ராஜா நியாயாதிபதியாக வரப்போகிறார், ரட்சிக்கிறார் வரப்போகிறார், இன்றைக்கி அநேக ஜனங்களை நாம் ஆயத்தப்படுத்த ஒரு கழுதை குட்டியாக, கழுதையாக நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை கொண்டு அநேக காரியங்களை செய்ய போகிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே, கழுதியாக ஒன்றுக்கும் உதவாத கழுதியாக இருந்த சுவாமி, ஆண்டவரே நீர் அப்படி தான் தேர்ந்தெடுக்கிறீர், ஒன்றுக்கும் உதவாதவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே படிக்காதவர்களை தேர்ந்தெடுக்கிறீர், ஆண்டவரே உதவாதவர்களை தேர்ந்தெடுக்கிறீர், ஆண்டவரே ஒன்றுக்கும் தள்ளப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறீர். ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் கொஞ்சம் ஆண்டவரே கொஞ்சம் நல்லா ஆயிட்டோம்னாக்கா எங்களுக்குள்ள பெருமை வந்து ஆண்டவரே எங்களை அழிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த பெருமை சாகர வரைக்கும் எனக்குள்ள, எங்களுக்குள்ளார, இதை கேட்க போகிற ஒவ்வொருக்குள்ளையும் வரக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் வெறும் கழுதியாக, உம்மை சுமந்து செல்கிற கழுதியாக, உம்மை ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறவர்களாக என்னை எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, அந்த தாழ்மையை மரணபரியந்த நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறீர், ஆண்டவரே நீர் நியாயாதிபதியாய் வரப்போகிறீர், ஆண்டவரே நீர் ரட்சிக்கிறவராய் வரப்போகிறீர் என்பதை இந்த உலகம் அறியும்படியாக, உம்மை சுமந்து செல்வர்களாய், உம்முடைய சுவிசேஷ சத்தியத்தை சுமந்து செல்கிறவர்களாய் என்னை எங்களை

இந்த திருவிருந்தை பத்தி நிறைய கேள்விகள் விசுவாசிகள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி, அப்பம் பிட்டு ஆராதிக்குதல், இப்படி நிறைய பெயர்களை அதற்கு கொடுப்பதுண்டு. எந்த பெயரை வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளலாம். ராபோஜனம் என்கிற ஒரு பெயரும் கொடுப்பதுண்டு. சரி, ஓகே, இதை குறித்ததான சில சந்தேகங்கள் அநேகருக்கு இருக்கிறது. அதனால மொத்தம் 5 குறிப்புகள் திருவிருந்தை குறித்து அல்லது கர்த்தருடைய பந்தியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்பர் 1, இந்த திருவிருந்து ஆசரிப்பு முறைமை இன்றைக்கும் நாம் அதை கடைபிடிச்சுதான் ஆகணுமா? நம்பர் 2, அப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை யார் எடுக்கலாம், அதற்குரிய எடுக்கக்கூடியதான தகுதி என்ன? நம்பர் 3, இந்த திருவிருந்து ஆசரிப்பு முறைமையை யார் கொடுக்கலாம், அதாவது பரிமாறுறாங்க பார்த்தீங்களா, அதற்கு ஏதாவது தகுதி அல்லது வயது இப்படி ஏதாவது இருக்கிறதா? நம்பர் 4, திருவிருந்த எந்த நேரத்தில் எடுக்கலாம், எந்த நாளிலே எடுக்கலாம், மாசம் மாசம் எடுக்கணுமா, வார வாரம் எடுக்கணுமா, ராத்திரி எடுக்கணுமா, பகல்ல எடுக்கணுமா, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? கடைசியாக இதுல பங்கு பெறாவிட்டால் பாவமா? சரி, இதை குறித்து இந்த பதிவில் நாம சுருக்கமாக தெளிவாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, நம்பர் 1, திருவிருந்த நாம இன்னைக்கு ஆசரிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் பார்த்தீங்களா. சரி, அவர் சொல்லிட்டாரு. அதை சீஷர்கள் பின்பற்றினார்களா? எஸ், அப்கோர்ஸ் சீஷர்கள் பின்பற்றினாங்க. 1 Corinthians 11 அதிகாரத்துல இந்த அப்பம் பிட்டு ஆராதிக்கக்கூடியதான முறைமையை குறித்து மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் நீங்க பாருங்க, 1 Corinthians 11:23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில், அதாவது இந்த அப்பம் பிட்டு ஆராதிக்கக்கூடிய முறைமையை குறித்து பேசுகிறார், நான் உங்களுக்கு அதை ஒப்புவிச்சிருக்கிறேன், அதை கர்த்தரிடத்திலிருந்தா பெற்றுக்கொண்டேங்கிறார். நேரடியாக இங்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு, என்னவெனில், இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சோ, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தில புசித்து இந்த பாத்திரத்தில பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மிக தெளிவாக நிருபத்திலும் சபைக்கு கட்டளையாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு வரிசை கிரமமா கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல ஏன் நம்ம அப்பம் எடுக்கிறோம், அடுத்து ஏன் நம்ம ரசம் எடுக்கிறோம், இந்த ஆர்டர் பிரகாரம் தான். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது, முதலாவது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார், இரண்டாவது அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து கொடுத்தார். சோ, அந்த ஆர்டரை நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ, திருவிருந்து அல்லது கர்த்தருடைய பந்தி முறைமை இப்போதும் பின்பற்றப்பட வேண்டுமா? எஸ், அப்கோர் இப்போதும் பின்பற்றப்பட வேண்டும். நம்பர் 2, யார் இதிலே பங்கு பெற வேண்டும், யார் இதிலே பங்கு பெற வேண்டும்? மிக எளிதாக பதில் சொல்லலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய சீஷர்கள், கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது மறுபடியும் பிறந்தவர்கள், எந்த வார்த்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், இவர்கள் எல்லோரும் இதிலே பங்கு பெறுவதற்கான தகுதியை உடையவர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பலி மரணத்தை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இதிலே பங்கு பெறலாம். அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது, பின்னையே ஞானஸ்நானம் எடுத்தாதான் இதுல பங்கு பெறணும்னு ஒரு சட்டத்தை ஏன் வைக்கிறார்கள்? வெரி சிம்பிள், இப்ப ஒருத்தர் உண்மையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படிங்கிறத யார் சொல்லுவது, எப்படி தீர்மானிப்பது? யார் வேணாலும் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு வரலாமே. அதனாலதான் சபை என்ன செய்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில சாட்சியை பார்க்கிறது. உண்மையிலே அவர் ஏற்றுக்கொண்டாரா, ஒரு போதகன் பார்க்கிறார். அப்ப சபை ஞானஸ்நானம் என்கிற ஒன்றை கொடுக்கும் பொழுது சபை அங்கீகரிக்கிறது, இவர் உண்மையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், நாங்க அதனாலதான் என்ன செய்கிறோம், நாங்கள் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அப்ப ஒருவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அங்கு அவர் சபையாரால் அங்கீகரிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறதுனால நாம பெரும்பாலும் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அப்பத்திலே பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு முறைமையை நாம் வைத்திருக்கிறோம். சோ, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இதிலே பங்கு பெறுவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது சபையார் எல்லாம் அவரை அங்கீகரித்ததினுடைய அடையாளமாகவும் இருக்கிறது. சரி, ஓகே, நம்பர் 3, இந்த திருவிருந்தை யார் கொடுக்கலாம்? எஸ், மில்லியன் டாலர் குவஸ்டின்ங்க. இந்த திருவிருந்தை கொடுப்பதற்காக வேதாகமத்தில் ஏதாவது தகுதி போடப்பட்டிருக்கன்னு கேட்டால் எந்த தகுதியும் போடலை, ஆனால் எடுப்பதற்கு தகுதி போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து தெரிந்து இந்த திருவிருந்தில் பங்கு பெறுங்கன்னு போட்டிருக்கு. ஆனா அதே சமயத்துல மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது திருவிருந்தை பரிமாறுவதற்கு என்ன தகுதி போட்டிருக்கு, பெருசா ஒரு தகுதியும் போடல. ஆனா ஒரு இடத்துல அழகாக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன அது? ரொம்ப அழகான வார்த்தை. அவரு வந்து இந்த அப்பத்தை எல்லாம் பிட்டு கொடுக்கும் பொழுது சீசரட்ட ஒரு வார்த்தையை கேட்கிறாரு, ஏன்பா பந்தி இருக்கிறவனா பந்தியிலே பரிமாறுகிறவனா எவன் பெரியவன் கேட்டார். யார் முக்கியமானவன்? அதாவது ஒரு டேபிள் உட்காந்துருக்கும் பொழுது உங்களுக்கு சர்வ் பண்ண வர்றாங்க,
ஹோட்டல்லே போறீங்க, நீங்க சாப்பிடுறீங்க, அப்படியே சர்வர் வர்றாரு பாத்தீங்களா, அங்க சர்வர் முக்கியமா உட்காந்து சாப்பிட்றவங்க முக்கியமா? அப்ப அங்க பதில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிமாறுகிறவன் அல்ல பந்தியில் இருக்கிறவன் தான் முக்கியம். பிரியமானவர்களே, அதுபோல திருவிருந்தை எடுத்து பரிமாறும் பொழுது அவன் யார் ஒருவர் தங்களை சர்வராக நினைக்கிறார்களோ அவங்க தான் முக்கியம், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பரிமாறலாம், தாழ்மை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னை சர்வராக அல்லது பரிமாறுகிறவராக தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரே காரணத்துக்காக தான் அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்தார். ஒருவேளை அது ரொம்ப பயபக்திக்குரிய வேலை, ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு வேலை அப்படின்னா வேற யாரா பேதுரு நீ எடுத்து கொடுன்னு இருப்பாரு தாழ்மையா. இயேசு கிறிஸ்து என்ன, இந்த கணத்திற்குரிய வேலை, அந்த வேலை, இந்த வேலை, மரியாதை வரும் அப்படிங்கிற வேலையெல்லாம் தொடவே மாட்டார், அது அவருக்கு தேவையே இல்லை. ஸோ நான் இன்னைக்கு ஒரு முடிவு செய்வோம், நாம் அப்பத்தை எடுத்து கொடுக்கறதுனால அது மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒன்று, நான் ரொம்ப உயர்ந்தவன், அதாவது இது கணம், நான் பெருமை, அது தயவு செய்து அதற்காக இதை செய்யாதீங்க. அதனால தான் நிறைய சபையில் இந்த எடுத்து கொடுக்கக்கூடிய ஒன்றுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஏன்னா அது அவரை எடுத்து கொடுக்க வச்சுட்டாங்க, இவரை எடுத்து கொடுத்து வச்சுட்டாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ இட், இப்படி செய்யாதீங்க. தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதை எடுத்து கொடுப்பதற்கான தகுதியை உடையவராக இருக்கு. இன்னும் சில இடங்களில் இந்த ரெவரண்ட் பட்டம் வாங்கினாதான் எடுத்து கொடுப்போம், பெரிய போதகர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சபையில் ஏற்கனவே அவர் போதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு போதகர் இருப்பார், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேதத்தின்படி தவறானது. அத்தனை நாள் அந்த சபையை நடத்துகிற ஒரு போதகர் இருக்கிறாரு, அவரை எடுத்து கொடுத்தா என்ன ஆகிடப்போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது ஏதோ உலகத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பதவியை பெற்ற ஒருவர் தான் வந்து எடுத்து கொடுக்கணும் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம் நாம. ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஓகே, அடுத்து நம்பர் 4, எப்போது நாம் இதை எடுக்கலாம், எந்த நேரத்தில் எடுக்கலாம்? வேதம் சொல்லுகிறது இது ராப்போஜனம் பண்ணுகிறது அல்லவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நிறைய பேர் என்ன நம்புறாங்க, ராத்திரியில தான் பிரதர் அதை எடுக்கணும். என்னைக்குமே புதிய உடன்படிக்கையில நேரம், நாள், காலம் எதுவும் கிடையாது. அப்படியே அவங்க ராப்போஜனம் பண்ணாங்க, வெரி சிம்பிள். வாரத்தின் முதல் நாள் அவங்க அப்பம் பிக்கும்படி கூடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாரத்தில் முதல் நாள் எப்போ ஆரம்பிக்க தெரியுங்களா? சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தான் அவங்களுக்கு வாரத்தின் முதல் நாள் ஆரம்பிக்குது. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்க சண்டே வந்துருங்க அப்படின்னு சொன்னால் அந்த யூதர்களுடைய காலண்டர் பிரகாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ 6 மணிக்கு இவங்க ஜெபிக்க ஆரம்பித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து அப்புறம் அப்பம் விக்கினா என்ன ஆகும்? நைட்டு தான் ஆகும். அதான் ராப்போஜனம். அப்போ யூத காலண்டர் முறைமையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தாராளமாக ராத்திரி நீங்கள் என்ன பண்ணலாம், அப்பம் விட்டு ஆராதிக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நேரம் காலத்தை பற்றி வேதவசனம் பேசவில்லை. அன்றைக்கு யூதர்கள் தங்களுடைய காலண்டர் பிரகாரம் அந்த அடிப்படையில் ஃபாலோ பண்ணாங்க. அதனால் இன்னைக்கு நாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதை காலையில் எடுத்தாலும் சரி, நைட் எடுத்தாலும் சரி, நீ எவ்வளவு தைரியானா பகல் 11 மணிக்கு நீ அப்பம் பிட்டு உங்கள் சபையாராக ஆராதிச்சிருப்பீங்க, சாயங்காலம் 7 மணிக்கு அல்லவா நீங்கள் அதை எடுத்திருக்க வேண்டும். தேவன் அப்படி கணக்கு கேட்கிறவர் அல்ல. அந்த முறைமை சடங்கு முறைமை, அதையெல்லாம் எப்பயோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், பிரமாண காலத்திலேயே இழுத்து மூடிட்டார். சரி, எந்த நாளில் எடுக்கலாம்? 1 மாதத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா, 2 மாதத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா, அல்லது யெகோவா சாட்சிகள் மாதிரி வருஷத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா? பிரியமானவர்களே, வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஸோ வாரத்தில் முதல் நாள் சீஷர்கள் அப்பம் பிக்கும்படி கூடி வந்திருக்கையில் என்று வசனம் சொல்லுகிறதுனால அப்படி அது வந்து நமக்கு ஒரு கட்டளையாக இல்லை, அவர்கள் என்ன பின்பற்றினார்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த அப்பம் பிட்டு ஆராதனையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் மற்ற சபைகளை நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு நான் குற்றம் சொல்லுவதற்காக இதை நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் கூடி வருவீங்களோ அப்போதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம், நத்திங் ராங் இந்த. ஆனால் சிலர் என்ன என்ற காரணம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் எங்களுடைய சபை கூடி ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் வார வாரம் நாங்கள் அப்பம் பிட்டோன்னு சொன்னால் அது வந்து முடியாது, அதுக்கே வந்து டைம் போயிடும் அப்படிம்பாங்க. சரி ஓகே, நீங்கள் அதை எப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அதே சபையில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் 2 காணிக்கையெல்லாம் எடுப்பாங்க. முதல்ல ஒரு காணிக்கையை அப்படியே எடுத்து விடுவாங்க, அடுத்து இன்னொரு வருதுன்னு சொல்லி இன்னொரு காணிக்கை, அப்புறம் இன்னொரு ஒரு காணிக்கை, அப்படியே பேக் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் போகாது இவங்களுக்கு. ஆனால் தேவனை அப்பம் விட்டு திருவிருந்தில் பங்கு பெறுவது மட்டும் டைம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நியாயமான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பின்பற்றலாம்.
ஸோ தயவு செய்து யாராவது ராத்திரி தான் வந்து எடுக்கணும் அப்படிலாம் ஏதாவது சட்டம் போட்டாங்கன்னா தயவு செய்து அதை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் உங்களை ஒரு சடங்குக்குள்ளாக பிரமாணத்திற்குள்ளே உங்களை கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபைனலாக அப்பம் பீட்டு ஆராதிக்கலைன்னா பாவமா பிரதர், இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று. ப்ளீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நிறைய பேர் இந்த விஷயத்தில் தான் நம்ம விழுந்து போகிறவங்களா இருக்கிறோம். ஒன்று குறைந்தர் 11 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், உங்களை நீங்களே நிதானித்தறிந்து பங்கு பெறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் பங்கு பெறும்பொழுது நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும்பொழுது நம்மை நாமே நிதானிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் சிலர் இதற்கு பயந்துகிட்டு, தங்களை சரி செய்ய பயந்துகிட்டு இந்த அப்பத்திலே கை வைக்காமல் இருக்கிறாங்க. அதில் பங்கு பெற்றாதான பிரச்சனை. நான் அப்போ அப்பத்திலே கை வைக்காட்டி என்ன? பிரியமானவர்களே, நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்ம சபையாரோடு சேர்ந்து ஐக்கியத்தில் வர வேண்டும், நம்மை நாமே எப்பொழுதுமே மனம் திரும்புதலில் உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு தீர்வாக கூட நீங்கள் எதையும் வைக்கக்கூடாது. ஓ, அதில் பங்கு பெறாவிட்டால் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் பயமுறுத்த விரும்பலை. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய பாத்திரத்திலும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுதலும் நீங்கள் பங்கு பெறுவதற்கு நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? உட்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அதில் பங்கு பெறலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள்னு அர்த்தம். அதில் பங்கு பெறாமல் இருக்கிறதுனால தான் அதுதான் பாவமானு கேட்கறதை விட நீங்கள் அதில் பங்கு பெறுவதற்கு தயக்கம் காட்டுகிறீங்க பார்த்தீங்களா? எதனால தெரியுமா? நீங்கள் பாவத்தில் இருக்கிறதுனால. சில சமயங்களில் நியாயமான சில தடங்கல்கள் வரலாம். கொரோனா காலத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கு, அது தேவன் அறிவார். அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சடங்கு மாதிரி வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்பத்தை பிச்சுக்கிட்டு அப்படியே திராட்சை ரசத்தை குடித்து உங்களை நீங்களே அப்படியே திருப்திப்படுத்திக்கிற வேண்டிய வேலை இல்லை. இது சபையாராக நம்ம சேர்ந்து வரக்கூடிய செய்யக்கூடிய ஒன்று. அதனால் இன்னும் சிலர் இந்த இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்மூடித்தனமாக சடங்காக ஏதோ ஒரு இடத்துல போய் அந்த அப்பத்தை மட்டும் குடிச்சிட்டு வந்துடணும்னு நினைப்பாங்க. ஏதோ கோயிலில் தீர்த்தம் குடித்த மாதிரி. ப்ளீஸ், இது சபையார் அதாவது உங்களோட ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கியத்தில் நாம் ஒரே அப்பத்திலும் நாம் இதுலேயும் பங்கு பெறுகிறோம், பாத்திரத்திலையும். அது அன்பை காண்பிக்கிறதா இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இதை நம்ம குடிச்சிட்டு குற்ற மனசாட்சி இருந்து விடுபட்டுடலான்னு அதை ஒரு தீர்த்தம் மாதிரி சடங்கு மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எப்பொழுதும் செல்லுகிற ஐக்கியப்படுகிற சபையாரோடு அதை செய்யுங்க. அதற்கான வாய்ப்பு இல்லைன்னா ஒரு சில நாட்கள் தவறி போனாலும் நத்திங் ராங் இன் தட். இன்னும் சிலர் இதில் பங்கு பெற்றால் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, இதில் பங்கு பெற்றால் நோய் போகும்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ், அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. எந்த ஒரு திராட்சை ரசத்தை குடிக்கிறதுனாலையோ இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளுகிறதுனாலையோ ஆசீர்வாதம் வந்துடும் தயவுசெய்து போய் பண்ணாதீங்க. வேதவசனம் என்ன சொல்லுகிறது நம்ம வாசித்தோம் அல்லவா? அதை நீங்கள் பண்ணும்பொழுது கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க, அவ்வளவுதாங்க. நம்ம கர்த்தருடைய மரணத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ அவ்வளவுதான். இதை போய்கிட்டு நாம பெரிய ஆசீர்வாதம் மாதிரி அப்படியே அதை வாங்கி குடிச்சிட்டா எனக்கு ஒரு ஆசீர்வாதம், நோய் போயிடும், இந்த மூட நம்பிக்கையில விடுங்க. தேவனிடத்துல ஜெபிங்க, அவர் சுகப்படுத்துகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இட் ஓகே, தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதி தருவாராக. காட் பிளஸ் யூ.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஏசாயா 40:8. முதன் முதலில் புத்தகம் அச்சடிக்கும் எந்திரத்தை கண்டுபிடித்து அதை ரகசியமாக வைத்திருந்தவர் ஜோஹன்னஸ் கியூட்டன்பர்க் என்பவர். அவர்தான் வேதாகமத்தை முதன் முதலில் 1455 அச்சடித்து வெளியிட்டார். அவர் அச்சடிக்கும் எந்திரத்தை கண்டுபிடிக்கும் வரை ஒரே நேரத்தில் வேதாகமத்தை அநேக பிரதிகள் எடுப்பது கூடாத காரியமாக இருந்தது. அதுவரை வேதாகமத்தை கையால் எழுதிதான் பிரதி எடுத்தனர். ஆனால் அவருடைய கண்டுபிடிப்பிற்கு பிறகு ஒரே நேரத்தில் அநேக வேதாகமங்கள் அச்சடிக்கப்பட்டன. அன்றிலிருந்து மிக அதிகமாக உலகின் பல பகுதிகளுக்கும் வேதாகமம் விநியோகிக்கப்பட்டன. ஏன் இந்த ஒரு புத்தகம் மட்டும் மிக அதிகமாக அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட வேண்டும்? கியூட்டன்பர்க் வேறு எந்த புத்தகத்தையும் அச்சடிக்க தெரிந்து கொள்ளாமல் வேதாகமத்தை ஏன் தெரிந்து கொண்டார்? ஏன் இன்று வரை லட்சக்கணக்கான வேதாகமங்கள் ஒவ்வொரு நாளும் அச்சடிக்கப்படுகின்றன? காரணம், வேதாகமம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு புத்தகம். அது தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அது தேவன் தம்முடைய படைப்பாகிய மனிதர்களுக்கு கொடுத்த சட்ட புத்தகம். இந்த வேதாகமம் மட்டுமே அதை வாசிப்பவர்களுடன் இடைபடும் தன்மை கொண்டது. அவர்களை வழிநடத்தும் வல்லமை வேதாகமத்திற்கு உண்டு. வேதாகமம் பொய் என்று நிரூபிக்கும்படி அதை வாசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு மெய்தேவனாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் யாவும் அழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ளது. யாரும் அதை அழிக்க முடியாது. வேதாகமத்தை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள், ஆனால் வேதமோ நிலைத்து நிற்கிறது. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய்ப்போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும் என்று தேவன் கூறுகிறார். தேவன் அருளிய வேத புத்தகத்தில் விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் உள்ளன. ஆகவே நாம் அதை விரும்பி வாசிக்கும் போது தேவன் நம்மை நன்மையால் நிரப்புவார். வேதத்தின் அதிசயங்களை நாம் பார்க்கும்படி தேவன் நம் கண்களை திறந்தருள்வாராக.